நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 12 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி.

0: இதுவரை வலம் வந்தது தன்யாசி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறள் அமுதம் 38 அதிகாரம் 6வது குறட்பா.

வருந்திக் காப்பாற்ற முயன்றாலும் நல்லூள் இல்லாத போது எதுவுமே ஆகாது. கொண்டு போய் வெளியே சொரிந்தாலும் நல்லூள் இருந்தால் நம் பொருள் போகாது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று விளம்பர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களேன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைந்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 ஆனந்தராகும். 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் இன்று இளையோருக்கு ஹோர்மோஸ் நீரிணை பற்றிய தொகுப்பு. தொடர்ந்து செய்தி செய்திகள். தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் மருத்துவ நீரம் ஆகியன இடம்பெறும். 8 திருச்சி, சேலம், மங்களேன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இயற்கையே உயிரே. உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடரில் இன்று ஆற்றலே ஆதாரம். திருச்சி பார்

பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் மேலாண்மை துறை இணை பேராசிரியர் முனைவர் என் டி ஸ்ரீநிதி விகாசினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எட்டு 8:30 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம். திருவாரூர் பூதமங்கலம் AMZ ஜியாவுதீன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காலை 10:00 போடு ஆட்டம் போடு, 10:30 அபூர்வ சகோதரர்கள்

மிக்கு போடு ஆட்டம் போடு 10:30 அபூர்வ சகோதரர்கள் ராஜா சின்ன ரோஜா திரைப்படங்களில் இருந்து இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் இன்று இந்த விடுமுறையில் மகிழ்ச்சியை தந்த தருணத்தை பற்றி தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 காவிய கானங்களாய் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று மண்வளம் காத்திடும் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ராதிகா அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் ஏ பாண்டியராஜ் குழுவினரின் கரகாட்ட பாடல்கள். 3 வரும் இசை தூரல். 4 வண்ண கோலங்கள். நான்கு 30 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் தொடரும். மாலை 5 பொன் மாலை, 6 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லக்ஷணா மரியாஷாலி அவர்கள். 7 முதல் அலைவரிசையில் காலை 10:45 இலக்கிய பேழையில் இன்று காலச்சக்கரம் உரை வழங்குகிறார் கவிஞர் க புத்திர சிகாமணி அவர்கள். தொடர்ந்து 3 மூன்று உண்மைகளும் ஏ ராஜேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 7:25 உழவர் உலகத்தில் இன்று லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு. திருச்சி TNPL 2 அலகின் உதவி மேலாளர் ஏ செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நீரலை நிகழ்ச்சி. 8 இரவு இசை இனிமே. 9:15 இசைக்கும் இனியராகும். 10 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8 இதயராகும். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 அரங்கசியில் திருச்சி கே ரமேஷ் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் மிருதங்க தாளவாதி நிகழ்ச்சியில் ஆண்டான் கோவில் ஏ வி சுந்தரராஜன், திருவாளப்புத்தூர் ஜி ஆர் செந்தில்குமார் ஆகியோரின் மிருதங்க இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:00 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திமடல். 10:00 அரங்கசியில் பாலக்காடு கே வி நாராயணசாமி அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். நாகையார் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று விளம்பர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவையொட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில், சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்கள்

0: மாவட்டங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர், தாய்லாந்தின் பேண்டராட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்வது பாரதி பண்.

இல்லையே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இளமையில் பிள்ளைகள் உள்ளத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் உலகத்திலேயே தமிழிலேதான் நீதி நூல்கள் பரவி கிடக்கின்றது. அந்த நீதி நூல்கள் இருந்ததினாலேதான் தற்காலத்தை விட முற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருந்தது. தற்காலத்திலே

0: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக ஒரு கோயிலாக அந்த காலத்தில் விளங்கியது என்றால் அவர்களுக்கு இளமையிலேயே நீதி நூல்களை எல்லாம் கற்பித்ததுதான் காரணம். ஆனால் தற்காலத்திலே பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோர்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள். பார்ப்பதற்கு மிக கொடுமையாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே மானுடம் சிதைந்து வருகிறதோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. சிறுபிள்ளையிலேயே ஆசார கோவிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்த உடனே நல்ல நீதியை நினைக்க வேண்டும், நல்லதையே நினைக்கணும், நல்ல உயர்ந்த பொருளை பற்றியே சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு அன்று காலை பொழுதிலேயே தாய் தந்தையரை வணங்கி நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசார கோவையிலே ஒரு பாடல் அழகாக சொல்லும். வைகரையாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தமிழகத்திலே சொல்லுவார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த குருவையும் தெய்வத்தையும் தேடுவதற்கு முன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுதே தன்னை பிள்ளையாகவே நினைத்து அடியார்கள் எல்லாம் வேண்டுவார்கள். ராமலிங்க அடிகள் அப்படிதான் சொன்னார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயின் உடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், இங்கனக்கும் பேசியன் தந்தையும் தாயும் பொடித்திருமேனியம்பலத்தாடும் புனித நீயாதலால் எம்மை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாம் என்று இறைவனை கூட அம்மையப்பனாக அடியார்கள் எல்லாம் பாவித்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே வளர்கின்ற காலத்தில் ஒரு பிள்ளைக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் முதுமையடைந்த காலத்தில் ஆலம் விழுதுகளெல்லாம் ஆல மரத்தை எப்படி தாங்குகின்றதோ அதுபோல பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த களைப்பும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு பெற்றோர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நம்பிக்கையை நம்பினால், தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால், உழைப்பின் மேன்மையை உணர்ந்தால், எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனையோடு வாழ்ந்தால், மனித நேயத்தை கடைபிடித்து வாழ கற்றுக்கொண்டால், பிறக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிய நாளாகவே அமையும். புதியதொரு காலை இணையற்ற இறைவனே என் இசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் பித்துக்குழி முருகதாஸ் குரலில்.

வாழ்வின் நிச்சயமற்ற தன்மைகள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன. அவற்றை தவிர்க்க இயலாது. அவைதான் நம் மன வலிமையை கூட்டுவதுடன் முடிவெடுக்கும் திறமையையும் அதிகரிக்க உதவுகின்றன. ஆகவே கடினமான காலங்கள்தான் நாம் மிகச்சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிருந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் பி எஸ் சசிரேகா, எம் ஒய் நஸ்ருதீன் குரல்களில்.

இந்த வருத்தமும் நம் கடந்த காலத்தை மாற்றாது. அதனால் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்னேறி செல்வதே சிறந்தது. கவலைகளை யார் தந்தாலேன்னு புன்னகை நம்மிடம்தானே இருக்கிறது. சிரித்து கொண்டே ஒவ்வொரு நாளையும் இனிதாய் வரவேற்கலாம். ஆனந்த ராகத்தில் இனிவரும் பாடல் பி. சுசிலா குரலில்.

கேட்டிணைந்திருக்கிறோம். மாநகராகம் திருச்சி மறைமாவட்டம் காட்டூர் புனித அந்தோனியார் ஆலய 58 ஆண்டு திருவிழாவில் இன்று மாலை 5:30 கொடிபவனி திருப்பலி நடைபெறும். கரூர் மாரியம்மன் ஆலய வைகாசி பெருவிழாவில் இன்று இரவு 7 பின்னமர வாகனம். கும்பகோணம் நாதன்கோவில் ஜெகநாத பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை 10:30 ஸ்ரீ வானமாமலை ஸ்ரீ மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமி மங்களாசாசனத்துடன் உற்சவர் திருமடத்திற்கு எழுந்தருளி திருமஞ்சனம் மாலை கருட வாகனம். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஆண்டவர் பெருமக்கள் உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 19 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெஞ்சமும் வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை துணையாக கொண்டு அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் ஆக்கிக் கொள்வதே வெற்றிக்கான ரகசியம் என்று புதுமை பெண்ணாக வீர நடை போடுபவர்கள் பலர். அந்த வகையில் அன்பு, அறம், நேர்மை இவற்றை மட்டுமே மூலதனமாக கொண்டு சிறுதானியத்திலும் பாரம்பரிய அரிசியிலும் மதிப்பு கூட்டு பொருள் தயாரித்து வீர நடை போட்டு விற்பனை செய்யும் அரியலூர் ஆர் உதயபாரதி அவர்கள்தான் இன்றைய இளம் உழவரின் வெற்றி கதையில் வலம் வருகிறார். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: சமையல் அறையில தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிறவங்க தான் பெண். விதவிதமான உணவை நல்ல ருசியா சமைச்சு குடும்பத்தையே தன்வசம் ஆக்கிக்கிறவங்க தான் பெண். அந்த வகையில நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் தாண்டி மற்றவர்களிடமும் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், தேடல் எப்போ முதல்ல உங்களுக்கு வந்தது?
1: ரெண்டு குழந்தைங்க, பொண்ணு ஒன்னு, பையன் ஒன்னு. கணவர் சமையல்

0: எனக்கு தெரியாமல் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ கணவர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு நல்லா இல்லை எதுவுமே திட்டமாட்டாங்க. அப்படிங்கும் போது குழந்தைங்களும் பிறந்தாச்சு, எதுவுமே தெரியாமல் இருந்துட்டுது. இது ரெண்டு குழந்தைங்களும் அவங்களுக்கு வந்து நம்ம ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்கணும், எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் வெல்த் இதில் நிறைய கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய டைம் கிடச்சிது. குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது அவசர அவசரமாக போகிறாங்க, சாப்பிடாமல் போவாங்க, சாப்பிட்டும் போவாங்க, காலையில் எழுந்திருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமானதாக கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து யோசித்து ஒன்று ஒன்றா தேடல ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சத்துமாவு எங்களுக்கு ஐடியா வந்தது, சரி குழந்தைங்களுக்கு செய்வோம் அப்படின்ட்டு. அப்படி செய்யும் போது முளைக்கட்டி செய்யணும், அது முளைக்கட்டுறதுல உயிர் சத்துக்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தை நிறைய அவங்க மருத்துவராக இருந்தாங்க, அதனால நிறைய சொல்லுவாங்க இப்படி கொடுக்கணும் பாரதி, அப்படி கொடுக்கணும் பாரதின்னு ஒன்று ஒன்றா. அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்ரீசக்தி அவார்டுக்கு நான் நாமினேட் பண்ணியிருந்தேன், ஃபைனல் ரவுண்டுக்கு வரும்போதே எனக்கு கிடைக்கல. கிடைக்கல அப்படிங்கும் போது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அரியலூர்ல விதை திருவிழா போட்டிருந்தாங்க.
1: சரிங்க,
0: சரி நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனச்சு. இருந்தாலும் அங்க போகணும்ன்ற ஒரு உந்துதல் மட்டும் இருந்துச்சு. என்னோட லக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யறவங்க, விதை திருவிழான்னு ஒண்ணு இருக்கு இப்பெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி கொஞ்சம் யோசிச்சுட்டு பயந்துகிட்டு தான் எல்லாருமே அவங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு ஒரு 12 பேர் பேருமே என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. எல்லாருமே அனைத்து பேருமே வந்து இயற்கை விவசாயம் பண்றவங்க தான்.
1: சரி
0: முன்னாடி எனக்கு வந்து விவசாயம் தெரியாது, படிச்சுட்டு அப்படி நேரடியாக கல்யாணம் ஆனதுனால தெரியல. விசிட்டிங் கார்டு அந்த நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம பத்திரமா எடுத்துட்டு வந்து என்ன கையிலே இருந்துச்சு. இருந்து சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சான்ஸே இல்லை. அம்மாடி உனக்கு என்ன உதவி வேணும் கேளு, நான் செய்யறேன், நாங்கள் விவசாயம் செய்யறதோட சரி, ஆனால் நீ அதை மதிப்பு கூட்டி விற்கிற, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் கொண்டாந்து தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கொண்டாந்து தருவாங்க. அப்படி ஒரு ஒரு பொருளா இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சு. அதை ஃபர்ஸ்ட் 19 பொருள் தான் போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சத்துமாவு இதெல்லாம் முளைக்கட்டு அப்படி முளைக்கட்டி செய்யறது நம்ம குழந்தைங்க மாதிரி தானே கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பண்ணதுதான் மேம். இப்போ 30 ப்ராடக்ட்ஸ் அதுல தான் பாத்தீங்கன்னாக்கா கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா, கருடன், காட்டியானோ, பூங்கர் அரிசி, ரத்தசாலி அப்படின்னு ஒன்று ஒன்று ஒன்றா விவசாயிங்க அவங்க புக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. வீட்டுக்கே வந்து அறிமுகப்படுத்திட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணுப்பா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவளும் அந்த இயற்கையான முறையில் அரிசிலேருந்து விளைஞ்ச அவள் கொண்டு வந்து கொடுத்து இது நீ செஞ்சு பாருப்பா, இந்த மாதிரி மதிப்பு கூட்டி பண்ணிப்பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஐடியாவும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கே விதை திருவிழா நடந்தாலும் எங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க, வாங்க வந்து ஸ்டால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நம்மளையும் பேச விடுவாங்க.
1: அருமை அருமை. அதாவது உங்களுடைய தேடல் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது, அதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விதை திருவிழால வந்துட்டு உங்களோட தேடலுக்கான விடை கிடைச்சிருக்கு இல்லைங்களா?
0: கண்டிப்பா மேம்.
1: விவசாயிகளும் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்கிறாங்க.
0: கண்டிப்பா.
1: இப்போ அவங்ககிட்ட இருந்துதான் இன்னமுமே உங்களோட மதிப்பு கூட்டு பொருளுக்கான விலை பொருட்களை வாங்கிக்கிறீங்க. இப்போ சிறுதானியத்துல மட்டும் நீங்க எத்தனை மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்றீங்க மேம்?
0: அதுக்கு கணக்கே கிடையாங்க, நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம மார்க்கெட்டிங் தான் மெயினா பாக்கணும். நல்ல பொருள் பண்ணோம்னா தானாவே தேடிட்டு வருவாங்க.
1: எவ்வளவு பொருள் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா?
0: ஒரு 20+ விட வந்துருங்க மேம். அதுலயும் நிறைய பண்ணலாம். இப்ப சத்துமாவு பண்ணலாம், அதுலயும் இப்ப மூங்கில் அரிசிலயுமே சத்துமாவு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுலயே பொங்கல் மிக்ஸ், அடை மிக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அதுலயே உப்புமா எல்லாமே பண்ணிக்கலாம். அது கவுனி அரிசி அந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு,
1: அதாவது இந்த பாரம்பரிய அரிசியிலையும் நீங்க மதிப்பு கூட்டு பொருள் தயார் பண்ணி விக்கிறீங்க?
0: கண்டிப்பா. ஆமாங்க மேம்.
1: நீங்க செஞ்சு கொடுத்த பொருட்கள்ல குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த மதிப்பு கூட்டு பொருள்னா எது மேம்?
0: புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை, அது ரொம்ப பிடிக்குங்க மேம்.
1: சரி சரி. அம்மா இதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஷ்
0: ஹெல்த் மிக்ஸ் தான் மேம்.
1: ஹெல்த்
0: அடிச்சு சொல்லுவேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குட்டீஸ்க்குமே, எங்க குழந்தைங்க சார்பாக எல்லா குழந்தைங்களுமே என் குழந்தைய நினைச்சா கஸ்டமர்ஸ் அவங்களும் நம்ம குழந்தைங்க தான்.
1: அப்படி அதனால ஹெல்த் மிக்ஸ்ல நீங்க
0: அதுல கஸ்டமர்ஸே சொல்லுவாங்க யூனிக்னஸ் இருக்கு ரொம்ப. அது மேபி நான் ஒரு அன்பா ரொம்ப அக்கறையா பண்றதுனால இருக்கலாம், ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஒரு பொருள் குறைஞ்சா கூட பண்ண மாட்டேன். அது முளைக்கட்டுறதுலயும் ஒன்னு ஒன்றும் வேரி ஆகும், டைம் வேரி ஆகும். கேழ்வருக்குனாக்கா கேழ்வர்கள் இல்லாத சத்துக்களே கிடையாது. இப்போ ஒன்று ஒன்றுலயும் ஒரு ஒரு சத்து இருக்குனாக்கா கேழ்வர்களை மட்டுமே விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன், கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கிற ஒரே தானியம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தான். அதனால அது போடுறது, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, அரியலூர்ல எல்லா தானியமும் மேக்சிமம் கிடைச்சிரும். அதனால அந்த மாதிரி கொடுக்கறது பார்த்து பார்த்து பண்ணுவேன். ரொம்ப அந்த பாட்டில் அதை தூக்கிட்டு திரும்ப வளக்கி வச்சுட்டு திரும்ப பார்த்தா கூட எத்தனை மாசம் கழிச்சாலுமே அந்த அரோமா அதே மாதிரியே இருக்கு அப்படிம்பாங்க. இந்த ப்ராடக்ட்னால 30+ ப்ராடக்ட்ஸுமே அப்படிதான் இருக்கும்பாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: இப்போ எந்த ஒரு பொருள்லையுமே நமக்கு குவாலிட்டி தரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்க தயார் பண்ற இந்த சிறுதானிய பொருட்களுடைய தரத்தை

0: மேம்படுத்துவதற்கு இல்லை தரத்தை அப்படியே வச்சுக்கிறதுக்கு தயார் பண்ணுற யுக்தியாக நீங்கள் என்ன கடைப்பிடிக்கிறீங்க?
1: ஃபுல் டெடிக்கேஷன் மட்டும்தான். என் குழந்தை தான் கஸ்டமர்ஸும். நான் வாங்கினாக்கா ஒரு பொருளை வாங்குறது என்னென்ன யோசிப்பேன், என்னென்னலாம் எதிர்பார்ப்பேன், அதே தான் கஸ்டமர்ஸும் எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துல இருந்து பார்ப்பேன், எம்பதியாக இருந்து பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சு.
0: சூப்பர் சூப்பர் மேம். மதிப்பு கூட்டு பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க?
1: 10 வருஷமாக ஈடுபட்டு இருக்கேங்க மேம்.
0: 10 வருஷமா,
1: 10 இயர்ஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு.
2: வெளியில் போயிட்டு நீங்க விற்பனை பண்ணுவது உண்டா
0: இல்ல கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பொருட்களை வாங்குற அளவுக்கு எப்படி மேம் இருக்கு?
1: எல்லா விதத்திலுமே உண்டுங்க மேம். ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லாட்டா கூகுளில் பார்த்துட்டு கேட்டேன் அப்படிம்பாங்க. மோரோவர் வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரோம்.
0: எதிர்கால திட்டமா நீங்க என்ன வச்சிருக்கீங்க?
1: எதிர்காலத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான், அது நல்லா பண்ணணும்.
0: உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்ந்து மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: நிறைய பேர் உங்களை தொடர்பு கொள்ளணும்னு கூட நினைக்கலாம். உங்களோட அலைபேசி எண் சொல்லுங்க மேம்.
1: 75 98 23 81 42.
2: 75 98 23 81 42.
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ மேம்.
2: தன்கையே தனக்குதவி, உலகிற்கு ஆரோக்கியத்தை விட்டு செல்வது, உதவியவர்க்கு நன்றி கூறுவது, செய்யும் தொழிலில் முழு அர்ப்பணிப்பு, பயம், பக்தி, இவையே வாழ்க்கைக்கான அடித்தளங்களாக என்னுள் நான் புதைத்து கொண்ட பொக்கிஷங்கள் அப்படின்ட்டு இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதையில் வளம் வந்தவர் அரியலூர் ஆர். உதயபாரதி. நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, குறுவை சாகுபடி செய்ய தயாராகும் விவசாயிகள் தங்கள் வயலை சமன்படுத்துவது மிக முக்கியமானதாகும். இதனால் அனைத்து நாற்றுகளின் வளர்ச்சியும் ஒரே சீராக நன்றாக அமையும். இல்லையெனில் பள்ளமாக இருக்கும் இடங்களில் நடப்படும் இளம் நாற்றுகள் அழகிவிட வாய்ப்புள்ளது. எனவே மேடு பள்ளமில்லாமல் பரம்படித்து சமன்படுத்தி நாற்றுகளை நடவு செய்ய வேண்டுமாறு சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாளர் ஏ. செல்வராஜு அவர்கள். நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. பங்கேற்று பயன் பெறுங்கள்.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர்

0: பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம், விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு

0: ஆணைய கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனி குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும் மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12 தேதி முதல் 14 தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்கிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனி சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: தெலுங்கானா உதயமான நாள் இன்று. ஆண்டு 2014. ஹைதராபாத்தை தலைநகரமாக கொண்ட இந்த மாநிலம் ஆந்திராவிலிருந்து கிளைத்தது. தமிழ் கவிதை வடிவத்தை வளப்படுத்திய கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2017. தனது முதல் கவிதை தொகுப்பான பால் வீதியை தொடர்ந்து நேயர் விருப்பம் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளையும் பல கட்டுரை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ள இவர் தனது ஆலாபனை கவிதைக்காக சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ளார். வெறும் படைப்பாளியாக மட்டுமல்லாமல் சமூக பிரச்சினைகளிலும் தம் கவிதையோடு களத்தில் நின்ற அப்துல் ரஹ்மான் கலீல் ஜிப்ரானுக்கு இணையானவர் என்று கண்ணதாசனால் பாராட்ட பெற்றவர். நகைச்சுவை நடிகர் டி எஸ் துரைராஜின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1986. கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் நகைச்சுவை கூட்டாளியாக பல படங்களில் நடித்த இவர் பல கதாபாத்திரங்களில் தோன்றி ரசிகர்கள் மனம் கவர்ந்தவர். ஹிந்தி நடிகர் ராஜ்கபூரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1988. 10 வயதில் நடிப்புத்துறையில் நுழைந்த ராஜ்கபூர் பின்னாளில் அமர் பிரேம், ஆவாரா உள்ளிட்ட கிளாசிக் படங்களில் நடித்து நடிப்பு சக்கரவர்த்தியாக

பாலிவுட் திரையுலகை வலம் வந்தவர். ஆதார் அடையாள அட்டை வழங்கும் அதிகார குழுமத்தின் தலைவராக இருந்த நந்தன் நிலக்கேனியின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1955. அவர் இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர். தொழில்துறையின் பிரதிநிதியாக உலகை வலம் வந்தவர். தேசத்தின் வளர்ச்சிக்கான சிந்தனைகளை இமேஜினிங் இந்தியா எனும் நூலாக தொகுத்திருக்கிறார். புதிய விஷயங்களை

தொகுத்திருக்கிறார். புதிய விஷயங்களை நாளும் கற்றல், ஒருங்கிணைந்து செயலாற்றும் திறன், தலைமை பண்பு, இலக்கை நோக்கிய பயணம், ஆளுமை திறன் கூட்டல் ஆகியன இன்றைய இளைஞர்கள் அவசியம் வளர்த்துக் கொள்ள வேண்டியவை என்பவர் நந்தன் நிலகேனி. தலைமுறைகள் கொண்டாடும் இயக்குனர் மணிரத்னம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1956 1983 ஆண்டு பல்லவி அனுபல்லவி கன்னட திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக புகழ் வெளிச்சம் தன் மீது பாதிக்காமல் பார்த்துக் கொள்கிறார். ஒரு காலத்தில் திரைப்படம் பார்ப்பதையே நேர விரயமாக கருதியவர் இன்று தமிழ் படங்கள் மீதான மரியாதையை அதிகரிக்க செய்த ஆளுமைகளில் ஒருவராக கொண்டாடப்படுவது இன்னொரு அதிசயம். இதய கோயில், பகல் நிலவு தொடங்கி தக் லைஃப் வரை படைப்பை உருவாக்கும் மகிழ்ச்சியிலேயே தன்னை மறப்பவர் மணிரத்னம். புதின இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவரான தாமஸ் ஹார்டி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1840. முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஸ்டீவ் வாக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1965. வரலாற்றிலேயே அதிக டெஸ்ட் போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர் என்ற பெருமையை பெற்றவர். நெவர் சே டை, நோ ரிக்ரெட்ஸ் உள்ளிட்ட புத்தகங்களை எழுதியுள்ள ஸ்டீவ் வாக் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் என்ற பெயரில் தன் வரலாற்று நூலையும் எழுதியுள்ளார். இசை உலகில் ராஜாவாக திகழும் இளையராஜா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1943. ராசையாவாக இருந்த இந்த பண்ணைப்புறத்து பேரதிசயத்தை தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் அன்னக்கிளியில் இளையராஜாவாக்கினார். அதற்கு பின் அரை நூற்றாண்டு காலமாக இசை ரசிகர்களின் சுவாசத்தோடு இரண்டர கலந்தது இவரின் இசை. தளபதி படத்தில் இசைஞானியின் கைவண்ணத்தில் உருவான ராக்கம்மா கையத்தட்டு பாடல் 2003 பிபிசி நடத்திய வேர்ல்ட் டாப் 10 பாப்புலர் மியூசிக் சர்வேயில் 4வது இடத்தை பெற்றது.

0: கேரளாவின் உயரிய விருதான நிஷா காந்தி புரஸ்காரம் உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்றுள்ளதோடு 2015 கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் 100 சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
1: தற்போது மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகிறார் இளையராஜா.
0: 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்துள்ள ராகதேவன் யாருக்கு யார் எழுதுவது, சங்கீத கனவுகள் உள்ளிட்ட புத்தகங்களையும் படைத்தளித்துள்ளாா்.

காலையில ஏந்திரிச்ச உடனே அலைபேசியை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் பிடிச்ச மாதிரி இருக்கலாம், ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை அது நடக்கல அப்படின்னா நம்மளுடைய மனநிலை ஒரு மாதிரியா மாறிடும் இல்ல. ஒருவேளை அலைபேசியில அலாரம் வச்சிருந்தா அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கான வேலைகளை அலைபேசியை தாண்டி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மலரும் இது காலை மலர்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கிடைக்கிற ஒவ்வொரு நாளுமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு தான் நிறைய யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு நாம எழுந்திருப்போம். ஆனா உண்மைய சொல்லுங்க, நம்மள எத்தனை பேரு எழுந்த உடனே அழகான காலை பொழுத ரசிச்சுக்கிட்டே அடுத்த வேலையை தொடங்குறோம் அப்படின்னு முக்காவாசி பேரால சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் நாம எழுந்திருக்கிறது செல்போன் பார்த்துக்கிட்டே தான். தூங்கும் போது அப்படிதான், எழுந்திருக்கும் போது அப்படிதான். ஏன் போனை பார்க்க கூடாது? போன் தான் நம்மளுடைய இன்னொரு கையாச்சே அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய மனநிலை அப்படிங்கிறது எப்ப வேணாலும் சட்டு சட்டுன்னு மாறும். நாம

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி FM ரெயின்போ 102.1 இளையோருக்கு நிகழ்ச்சியில் ஹார்மோஸ் நீரிணை பற்றிய தொகுப்பு. நம்மள சுத்தி என்னதான் நடக்குது? காலையில எந்திரிச்சோடனே டிவி, போனு, நியூஸ் பேப்பர்னு எதை பார்த்தாலும் ஒரே பதற்றம் தான். சர்வதேச சந்தையில நடக்கிற யுத்தம் இன்னைக்கு சாமானியனோட வாழ்வாதாரத்தை சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு சின்ன கடல் வழி பாதை தான் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அதுதான் ஹார்மோஸ் நீரிணை. அதுக்கு முன்னாடி நீரிணைனா என்னன்னு தெரிஞ்சுப்போமா? ரெண்டு பெரிய கடல் பகுதிகளை அல்லது நீர்நிலைகளை இணைக்கும் ஒரு மிக குறுகிய வளைந்த நீர் வழிப்பாதை தான் நீரிணை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு பெரிய கடல்களை ஒன்னோடு ஒன்னு இணைக்கிற பாலமா செயல்படுது. இயற்கையாகவே அமைந்த கடல் வழிப்பாதை. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு குறுகிய கடல் பகுதி இருக்குது இல்லையா, அத நம்ம பாக் நீரிணைன்னு சொல்றோம். அது இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்குது. அதே போல உலக பொருளாதாரத்துல மிக முக்கியமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்லும் குறுகிய பாதையை தான் நாம ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னு அழைக்கிறோம். உலகையும் இந்தியாவையும் ஆட்டி படைக்கும் ஒரு கடல் வழி பாதை இந்த ஹார்மோஸ் நீரிணை. பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கிற ஒரு முக்கியமான கடல் வழி பாதை. இதுக்கு வடக்கு திசையில ஈரானும் தெற்கு திசையில ஓமன் மற்றும் UAE நாடுகளும் அமைஞ்சிருக்கு. இதோட நீளம் சுமார் 167 கிலோமீட்டர். ஆனா இதோட மிக குறுகிய பகுதி வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் தான் கொண்டிருக்கு. இதுல கப்பல்கள் செல்றதுக்கான பாதை வெறும் 2 மைல் அகலம் தான். உலக அளவுல கடல் வழியா கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயில 1/4 இந்த ஒற்றை பாதை வழியா தான் பயணிக்குது. சவுதி அரேபியா, UAE, குவைத், ஈராக், கத்தார் போன்ற நாடுகள் இந்த நீரிணை வழியா தான் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல இப்போதைய நெருக்கடி என்னன்னு பார்த்தோம்னா, மத்திய கிழக்குல அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் நடுவுல போர் பதற்றம் உச்சத்தை தொட்டு இருக்கு. ஈரான் நாட்டோட எல்லையை ஒட்டி இந்த கடல் பாதை அமைஞ்சிருக்கிறனால அங்க பதற்றம் நிலவுது. இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில கடுமையான ராணுவ கட்டுப்பாடுகளும் நீடிச்சிட்டு இருக்கு. பிப்ரவரி மாசம் வெடித்த போரை தொடர்ந்து இந்த முக்கிய கடல்வழி பாதை தற்காலிகமா முடக்கப்பட்ட நிலையில ஈரான் தன்னோட ராணுவ அமைப்பு மூலமா இந்த பகுதியை கண்காணிக்க பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி இந்த ஜலசந்திய வணிக கப்பல்கள் கடக்கலானும், ஆனா ஈரான் கடற்படையோட அனுமதி மற்றும் முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கணும்னு ஈரான் நிபந்தனை விதிச்சிருக்கு. அனுமதி பெறாத கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்படும் எச்சரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 3 மாதங்களா நிலவும் இந்த நெருக்கடியால சுமார் 1500 வணிகம் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் ஜலசந்தியின் இருபுறமும் கடக்க முடியாம தேங்கி கிடக்கு. இதனால இந்தியா எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில பாதியும், நாம சமையலுக்கு பயன்படுத்தும் LPG சிலிண்டர் எரிவாயுல பெரும்பாலான பகுதியும் இந்த ஒரே ஹார்மோஸ் நீரிணை வழியா தான் இந்தியாவுக்கு வருது. இந்த பாதை அடைபட்டா இந்தியாவுக்கு பெரிய எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும். இதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இப்ப நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கோம். அரபு நாடுகளோட மட்டும் இந்தியாவுக்கு $80 பில்லியன் மதிப்புள்ள வர்த்தகம் இருக்கு. இது 2032 $200 பில்லியனா உயரும்னு கணிக்கப்படுது. தற்போதைய போர் சூழல் இந்த வர்த்தகத்தை மொத்தமா காலி செய்யக்கூடும். பெட்ரோல் இல்லாட்டி சைக்கிள் ஓட்டிக்கலாம், கேஸ் இல்லாட்டி அடுப்பெரிச்சு சமைச்சுக்கலாம்னு கூட ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஆனா அதையும் தாண்டி இது பலரோட வேலை வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. இந்தியாவுக்கு வரும் மொத்த வெளிநாட்டு பணத்துல 38% இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வருது. இந்த போர் சூழ்நிலை இப்படியே நீடிச்சா இவங்களோட வேலை வாய்ப்பும் வாழ்வாதாரமும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அதனால டிவிலயோ போன்லயோ நம்ம பாக்குற இந்த மத்திய கிழக்கு நாடுகளோட சண்டைங்கிறது ஏதோ தூரத்து செய்தி இல்ல, அது நேரடியா நம்ம பாக்கெட் காசு, நம்ம வீட்டு சமையலற, நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்னு எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடினே சொல்லலாம். இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்த போதிலும் இந்திய அரசு தனது ரகசிய ராஜதந்திர வியூகங்கள் மூலமா இந்தியாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எரி

0: எரிவாயு கொண்டு வரும் கப்பல்களை இந்த ஜலசந்தி வழியா தொடர்ந்து பாதுகாப்பா இயக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச அளவுல எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் இந்தியா எப்போதும் சவால்களை சமாளிக்கும் திறன் கொண்ட நாடு. இந்தியால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லைனும் போதுமான கையிருப்பு இருக்குன்னு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சு இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இந்த கடல்வழி பாதையை மீண்டும் முழுமையா திறக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. நிச்சயம் இருதரப்பிலும் ஒரு நல்ல சுமூகமான முடிவு எடுத்து இந்த சர்வதேச பதற்றம் தணியுன்னு நாம நம்பலாம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இளையோருக்கு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
3: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். அடுத்ததா நேர்களே, இன்னைக்கு காலையில 8:30 உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. இதே ராகம் நிகழ்ச்சியில 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நாம எல்லாருமே சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இன்னைக்கு காலையில 8:30 இதே ராகம் நிகழ்ச்சியில. அப்புறம் நேர்களே, இப்ப வர இருக்க தமிழ் செய்திகளை கேட்டுட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்ந்து கேட்கலாம் காலை மலர்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் உரையாடியபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூ மின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசு

0: குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தை

திட்டத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாட்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்பில்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சுவாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரீஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் சரியா 7:30 ஆகுதுங்க. கேட்டணிச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி FM ரெயின்போ 102.1 மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.31 அடியா இருக்குது. அதுக்கப்புறமா ஆபரண தங்கம் 1 கிராம் 14,500 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 290 ரூபாயாகவும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. பெரம்பலூர் பேராளி துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் இன்னைக்கு நடக்க இருக்கிறதுனால பேராளி, கல்பாடி, அசூர், கே புத்தூர் பகுதிகளில் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை துணைமின் நிலையத்திலையும் இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் செய்ய இருக்கிறதுனால அங்கெல்லாம் காலையில 9 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு செயற்பொறியாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால முன் ஏற்பாடுகளுக்கு இப்பறதே தயாராயிடுங்க.

0: மனித உடல் உறுப்புகள்ல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரியுங்களா? அது நம்ம தோல் தாங்க. சிலர் தோல் பராமரிப்புக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க, இன்னும் சிலர் அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் தோலோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. அதுக்காக தான் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: தோல் நோய்னா என்னன்னு சொல்லுங்க.
2: தோல் நோய்ங்கிறது முன்னாடி தேதியில நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோங்கிறதுக்கும் இன்னைக்கு தேதியில நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா தோல் நோய்ங்கிறத வந்து நம்ம ஒரு தோல் நோய் நிபுணரோட கண்லேருந்து பாக்குறப்ப முன்னாடி என்னன்னா சோரியாசிஸ், விட்டிலிகோ, படர்தாமரை இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் தோல் நோய் நிபுணர் பாத்துட்டு இருந்தாங்க. இப்போ அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தோல் நோய் நிபுணர் தான் பாக்குறாங்க. அழகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா என்ன? முடி கொட்ட கூடிய கண்டிஷன்ஸ்க்கு, அப்புறம் முகப்பரு, ஃபேஸ டைட்டன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு, முகப்பருக்கு பின்னாடி வரக்கூடிய தழும்புகள் இல்லாட்டினா ஆக்சிடென்ட்ஸால வரக்கூடிய தழும்புகள், இதை எல்லாத்தையும் இன்னைக்கு தோல் நிபுணர் தான் பாக்குறோம்.
1: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம உடம்புல உள் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸ்கின்ல வந்து வெளிப்படுதுன்னு நம்ம சொல்லிக்கலாமா?
2: நம்மளோட தோல்ங்கிறது ஒரு ஜன்னல் மாதிரி. வீட்டில இருந்து நம்ம கதவை திறந்து பாக்கணுங்கிறது இல்ல, ஜன்னல்ல இருந்து வெளில இருந்து பார்த்தாலே நமக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப அழகா தெரியும். அந்த மாதிரி தோல்ல பார்த்தா நம்ம உடம்புல சுகர் இருக்காங்கிறது தெரியும், அயன் டெபிஷியன்சி இருக்காங்கிறது தெரியும், சில விட்டமின்களோட டெபிஷியன்சி இருக்காங்கிறது தெரியும். அது

0: தவிர நமக்கு ஏற்படக்கூடிய கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வெறும்னா ஸ்கின்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சோ இன்னைக்கு தேதியில ஒரு நல்ல தோல் நிபுணர் கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வித்தவுட் எனி திங் கண்டுபிடிச்சிடலாம்.
1: நிறைய ஃபேஸ் வாஷ் கிரீம் எல்லாம் வருது, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்றது சிறந்ததா?
0: ஃபேஸுக்கு சோப்பு போடுறது நல்லது கிடையாது. கன்வென்ஷனலா நமக்கு வரக்கூடிய சோப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ஷா இருக்கும் நம்ம ஸ்கின் மேல. அப்படின்னா என்ன, நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயில் எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளான்ஸ்ல இருந்து எண்ணெய் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எண்ணெயை அப்படியே ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடும். சோ அப்ப ஸ்ட்ரிப் ஆஃப்னா என்ன, மொத்தமா எடுத்துடுறது. சோ அப்ப நமக்கு என்ன ஆறுது, உடம்புல பூத்த மாதிரி ஆயிடுறது. நம்ம அதை பார்த்தா வெள்ளையிருந்து பார்த்தா ஆஹ் நல்லா வெள்ளையாயிடுச்சு, நமக்கு நல்லா இது வேலை செய்யுதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, நம்மளோட எண்ணெய்ங்கிறது நம்மளோட உடம்புல ஏன் ப்ரொடியூஸ் ஆறுது, ஒரு நல்ல விஷயம் தான் அது. அது ஓவர் ப்ரொடியூஸ் ஆறப்பதான் பிரச்சனையாருது. சோ அப்ப நீங்க வெள்ளையிருந்து அதை மொத்தமா ஸ்ட்ரிப் ஆஃப் பண்றப்ப அது ஒரு சிக்னல் அனுப்பும் இந்த எண்ணெய் குழாய்க்கு, இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ப்ரொடியூஸ் பண்ணு. அப்ப அதுவே திருப்பி ஆக்னேவை ஏற்படுத்தலாம். சோ ஃபேஸ்க்கு வாஷஸ் நல்லதுதான். ரொம்ப கமர்ஷியலா இருக்கக்கூடிய வாஷஸ்ல சில நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள் இருக்கலாம். பட் ஒரு நல்ல மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது நல்ல விஷயம்
1: தான்.
0: முகத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம், கைக்கும் காலுக்கு உடம்புக்கு கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா இல்லாத சோப்ஸ் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் மைல்டா இருக்கக்கூடிய சோப் பார்ஸ்.
2: சரும பராமரிப்புக்கான ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள்.

0: பத்து ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் 7:45 ஆகுதுங்க. கேட்டுணிஞ்சிருக்கோம் காலை மலர் திருச்சி FM ரெயின்போ 102.1. திருச்சி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வர்ற 10ஆம் தேதி புதன்கிழமை காலையில 9 மணி வாக்கில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் நடக்க இருக்கு. இந்த சேர்க்கை முகாமில் ITI பயிற்சியாளர்கள், 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லை தோல்வியடைஞ்ச 2 பேருமே கலந்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது பத்தின விவரங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினைச்சு திருவரம்பூர்ல இருக்க மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை நேர்லயோ இல்லனா 4431 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட 25 53 31 4 4 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அணியாப்பூர் கிராமம் வீரமலை பாளையத்தில் இருக்கிற துப்பாக்கி சுடுற பயிற்சி இடத்துல இன்னையிலிருந்து வர 6ஆம் தேதி வரைக்கும் காலையில 7:30 சாயங்காலம் 5:30 வரைக்கும், அதே மாதிரி இரவு 7:00 இரவு 10:00 வரைக்கும் துப்பாக்கி சுடுற பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இந்த பயிற்சி தளத்துக்கு மேய்ச்சலுக்காக கால்நடைகள் அப்புறம் மனித நடமாட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சீர் மரபினர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்கள் கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை இந்த நலத்திட்டங்கள் உதவி பெற dncwb.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 7:50 கேட்டணிஞ்சிருக்கும் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உர பயிரோட சாகுபடியை மட்டும் நம்பி இருக்கிறாம கறவை மாடு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, இந்த மாதிரியான உப தொழில்களையும் சேர்த்து விவசாயத்துல ஈடுபட்டோம் அப்படின்னா கூடுதல் வருமானத்தை பார்க்க முடியும். அதுவும் ஆண்டு முழுக்க வருமானத்தை பார்க்கலாம். ஏதாவது ஒரு பயிர் கைவிட்டாலும் இன்னொரு உப தொழில் நிச்சயமா நமக்கு கை கொடுக்கும். பண்ணையில கிடைக்கக்கூடிய கழிவு பொருட்களை வச்சு உரம் தயார் பண்ணலாம். கழிவு பொருட்களை மறுசுழற்சி பண்ணி நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். இப்படி பல விதத்துல நமக்கு கை கொடுக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையம். இதை பத்தி தான் இன்னைக்கு காலையில 9 பேச போறோம். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில திருவாரூர் பூதமங்கலம் AMZ ஜியாவுதீன் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சி வர இருக்கு. மக்களே, இதுல உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க வரலாம். 0431-240-1, 246-106-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ, இல்லனா 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். வாங்க நேர்களே, அப்படிக்கா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 40 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 24, கொத்தவரங்காய் 30, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 26, சௌச்சோ 40, புடலங்காய் பீர்க்கங்காய் 2 50 ரூபாய்க்கு கிடைக்குது, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 90, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 30, கேரட் 74, முட்டைக்கோஸ் பீட்ரூட் 2.

ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது. பச்சை பட்டாணி 240, காலிஃபிளவர் 50, எலுமிச்சை 7 ரூபாய், கொய்யா 130, பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய். இந்த விலைகள்ல கிடைக்குது. தொடர்ந்து கேட்டு நினைச்சிருங்க, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி மக்களே, உங்களுடைய பக்கத்திலேயே நியூஸ் ஆன் ஏர் செயலி எப்போதும் உங்களோடு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் நலத்திட்ட பயனாளிகளிடையே கலந்துரையாடுகிறார். பழங்குடியின மாணாக்கர் இதில் பங்கேற்கின்றனர். இந்திய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிரான செயல்பாடுகளை அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் மியான்மர் அதிபர் யூ மின் அங் உறுதியளித்துள்ளார். புதுதில்லியில் இரு தலைவர்கள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின்போது வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. மியான்மர் அதிபர் மும்பையில் இன்று தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அடுத்த வாரம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் இதனை அறிவித்த அவர், வழக்குகள் அனைத்தும் விரைந்து விசாரிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை விரைவாக தாக்கல் செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக பள்ளிகளில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதி மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சியில் அடிப்படை வசதிகள் மேம்பாடு மற்றும் பொதுமக்களின் குறைகளை தீர்க்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையராக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு வீர பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். நாகையை அடுத்த வடகர் அறையில் ஹஜ்ரத் மெய்தீன் கனி மஸ்தான் ஒலியுல்லாவின் 100 ஆண்டு கந்தூரி விழா கோலாகலமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வடகரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஹஜ்ரத் மெய்தீன் கனி மஸ்தான் ஒலியுல்லா தர்காவின் 100 ஆண்டு கந்தூரி விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. பாரம்பரிய முறைப்படி கொடியேற்றுடன் 100 ஆண்டு கந்தூரி விழா வெகு விமரிசையாக தொடங்கியதை தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு மற்றும் புனித சந்தனபூசன் வைபவமும் கோலாகலமாக நடைபெற்றது. வழிநடுகிலும் திரண்டிருந்த இஸ்லாமிய பெருமக்கள் மலர்களை தூவி பக்தி பெருக்குடன் சிறப்பு துவா ஓதி வழிபாடு செய்தனர். இந்த 100 ஆண்டு பெருவிழாவில் மத நிலநடுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மும்மத பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: வளிமண்டல கீழடுக்கு பாதை காரணமாக திருச்சி, கரூர், கோவை, திண்டுக்கல், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா கொரியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தில் உள்ளது. நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா சீன தைபேயை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை கேட்கலாம்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திருச்சி FM 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஆற்றலே ஆதாரம். சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் மேலாண்மை துறை இணை பேராசிரியர் முனைவர் ND ஸ்ரீநிதி விகாசினி அவர்களுடன் நேர்முகம்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் மேடம்.
3: இப்போ இந்த ஆற்றல் அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி விவரிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன்.
4: பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு ஆற்றல் தான் ஒரு மைய புள்ளியா செயல்பட்டு இருக்குங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட பிக் பேங் தியரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பிரபஞ்சத்தின் பெருவெடிப்பு கொள்கை 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் நகர்ந்த ஒரு நிகழ்வு. ஒரு நெருப்பு கோளம் வெடித்து சிதறியது. அப்படி சிதறும் பொழுது எண்ணிக்கை அற்ற அணு துகள்கள், அதாவது அணுவை விட சிறிய துகள்கள் மொதோ மொதல் உருவான வாயு எதுன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன். 4 ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றிணைந்து ஹீலியம் அப்படிங்கிற 2வது தனிம வாயுவை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் லித்தியம் உருவாச்சு. இந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் நாம பாக்குற விண்மீன்கள். ஓகேங்களா? இரவு நேரத்துல நம்மள பார்த்து கண் சிமிட்டுற இந்த தாரகைகளும், பகல் நேரத்துல நம்மள சுட்டெரிக்கிற இந்த சூரியனும் தன்னுள்ளே இந்த ஹைட்ரஜனையும் ஹீலியத்தையும் தான் பெரும் பங்கு அடக்கியிருக்கு. அதாவது 75% ஹைட்ரஜன், 25% ஹீலியம். இது இந்த அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லப்படுற நியூக்ளியார் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு வேதி வினையினால நம்மளுக்கு ஒளி ஆற்றலையும் வெப்பத்தையும் லைட்டையும் கொடுத்துட்டு இருக்கு. பூமி வந்து சூரியனுக்கு மிக அருகில இருக்கு. அதனால சுமார் ஒரு 15 கோடி கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிறனால சூரியன் நம்மள சுட்டெரிக்குது. மிச்ச தாரகைகள் இரவுல கண் சிமிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணுது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா அடிப்படையில நம்மளுடைய சூரியனும் ஒரு விண்மீனே, அல்லது விண்மீன்கள் அனைத்தும் தொலைவில் உள்ள சூரியனே. அப்ப சூரியன் இல்லனா உயிரினங்கள் இருக்குங்களா?
3: இல்ல,
4: நிச்சயமா இல்லையா? சோ இதுதான் ஆதாரம், ஆற்றலே ஆதாரம்.
3: ஆற்றலை வந்து உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
4: ஒரு புள்ளி விவரத்தை இங்க சொல்ல விரும்புறேன் நான். அதாவது 1 kWh அப்படிங்கறது ஒரு யூனிட். இந்த ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் பொழுது நாம அது எங்கிருந்து வருது? நிலக்கரியிலா? 45 விழுக்காட்டுக்கு மேல வந்து நிலக்கரி தான் பயன்பாட்டில் இருக்கு. அப்போ 1 kW எலக்ட்ரிசிட்டியை நாம யூஸ் பண்ணும் போது தோராயமா 450 to 850 கிராம் கார்பனை நாம வளிமண்டலத்துல விடுறோம். ஏன் இந்த கார்பனை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி எழுது இல்லையா? இந்த கார்பன்றது ஒண்ணும் இல்ல, சுற்றுச்சூழலை பாதிக்க கூடிய ஒரு வாயு. சோ கரியமில வாயும் சரி, நிலக்கரி எரிக்கும் போது வாகன புகைகள்ல இருந்து வெளியேற்ற புகையில என்ன அதிகமா இருக்கும்னா இந்த கரியமில வாயும் நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயும் அதிகமா இருக்கும். இந்த 2 வாயுக்களுமே வந்து பசுமை இல்ல வாயுக்களோட லிஸ்ட்ல வருது. இந்த பசுமை இல்ல வாயுக்களோட தன்மை என்னன்னு கேட்டா, சூரிய சக்திய பூமி உட்கிரகிச்ச பிறகு அது திரும்பியும் அதிகப்படியான வெப்பத்தை பூமி வெளியிடும். அப்படி வெளியிடுற அந்த வெப்பமானது அந்த வளிமண்டலத்தின் வழியாக ஊடுருவி அது வெளி சென்று விட்டால்தான் இரவு நேரங்கள்ல ஒரு காற்றாடி இல்லாம நம்மளால சுகமா இருக்க முடியும். ஆனா இப்போ கரியமில வாயுக்கள், நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற இன்ன பிற பசுமை இல்ல வாயுக்களோட அடர்வு எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கனாலதான் ஏசி இல்லாம நம்மளால தூங்க முடியல, உட்கார முடியல, வேர்த்து கொட்டுது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாற்று உத்திகளுக்கு நாம மாறுறதுக்கு தயாரா இருக்கணும். அதுதான் இந்த புதுப்பிக்க வல்ல ஆற்றல் மூலங்கள். இப்போ எங்களோட பாரதாசன் பல்கலைக்கழகத்திலயும் 2 வளாகங்கள் உள்ளது. ஒன்னு வந்து ரூரல் கேம்பஸ், இன்னொன்னு வந்து சிட்டி கேம்பஸ். 2 இடத்துலயுமே வந்து நாங்க சூரிய கூரை மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அரசே வந்து நிறைய முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த ஒரு விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது பிரதம மந்திரியின் சூரிய இல்லம் திட்டம் அப்படின்னு இருக்கு. சுமார் 1 கோடி இல்லங்கள்ல மேற்கூரையில சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி ஒரு குறைந்தபட்சம் 300 யூனிட் ஆவது இலவச மின்சாரத்தை இந்த கிரிட் கனெக்ஷனே இல்லாத வீடுகளுக்கு

0: வழங்கணும் அப்படிங்கறதா நம் நாட்டோட நோக்கம். அடுத்த ரொம்ப சிறப்பான திட்டம்ங்கிறது PM குசும் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை கருத்துல கொண்டு நம்மளுடைய பிரதம மந்திரி உருவாக்கியிருக்காங்க. இதுல என்னன்னா பம்ப் செட், வயல்களுக்கு நீர் இறைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் மின்சாரத்தை இந்த சோலார் சக்தியின் மூலமாகவே உற்பத்தி செய்யணும், மானியம் வழங்குது அரசு. மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரீன் காரிடர், அதாவது காற்றாலை மூலமும் சோலார் சக்தி மூலமாகவும் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த மின்சாரத்தை மக்களுக்கு பகிர்விக்கணும். அப்படி பகிரும் பொழுது எந்த ஒரு மின்சாரம் மீனாக்கப்படாமல் டைரக்டா கன்சியூமருக்கு போய் சேர்றதுக்கான இந்த அமைப்பு தான் வந்து கிரீன் எனர்ஜி காரிடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு சிறப்பான திட்டம். இது மூணும் வந்து ரொம்ப முக்கியம். இதுல நாலாவது சொல்ல போறது மிக மிக முக்கியம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பசுமை ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து முதோ முதோ உருவான ஒரு வாயு. அதே வாயு தான் இன்னைக்கு நாம யூ-டர்ன் போட்டு ஒரு மாசு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க நாம முன்னெடுத்திருக்க முதல் நடவடிக்கையில பெரும் பங்கு வகிக்கிறது இந்த பசுமை ஹைட்ரஜன். அதுக்காக நான் இதை பத்தி சொல்ல வரேன். இந்த ஹைட்ரஜன்ல மூன்று வகைகள் இருக்கு, கிரே ஹைட்ரஜன், ப்ளூ ஹைட்ரஜன் அண்ட் கிரீன் ஹைட்ரஜன். இந்த கிரே ஹைட்ரஜன்ங்கிறது நீலக்கரி போன்ற புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்களிலிருந்து ஹைட்ரஜன் வாயுவை உற்பத்தி செய்யற ஒரு தொழில்நுட்பம். இதுல இருந்து மின்சாரம் எடுக்கலாம். ஆனா இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரியமில வாயு உற்பத்தியாவதை நம்மளால தடுக்க முடியாது, அதனால காலநிலை மாற்றம் கட்டாயம் உண்டு. ரெண்டாவது ஹைட்ரஜன் நீல ஹைட்ரஜன், மீத்தேன். இத வந்து நீராவி மூலமா ஹைட்ரஜனை பிரித்தெடுக்கிற ஒரு முறை. இதுலயும் கரியமில வாயு உற்பத்தி செய்யப்படுகிறது, இதையும் நம்மளால தவிர்க்க இயலாது. ஆனா இது குறைவான கரியமில வாயுவை உற்பத்தி செய்யுது. இப்ப மூன்றாவது நவீன யுக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பசுமை ஹைட்ரஜன். இந்த பசுமை ஹைட்ரஜன்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒன்னும் இல்ல, நீருங்கிறது என்ன, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கலவை, சரிங்களா. இப்ப மின்சாரத்தை அதுல பாய்ச்சும் பொழுது ஹைட்ரஜன் பிரித்தெடுக்கப்படுகிறது. இதுல எந்தவித கரியமில வாயுவும் வந்து வெளியேற்றப்படவில்லை. இதுதான் இங்க இருக்க சிறப்பான செய்தி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஐரோப்பால வளர்ந்த நாடுகள்ல, இந்தியா வந்து இதுல வந்து மிக ஆர்வத்தை காட்டுது. குறிப்பா சொல்லணும்னா ஆயில் இந்தியா நிறுவனம், இந்த நிறுவனமும் இருக்கட்டும், அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல இந்த தொழில்நுட்பம் பத்தின ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல குறிப்பா தூத்துக்குடி துறைமுகத்துல வந்து இந்த பசுமை ஹைட்ரஜனை உருவாக்கி கப்பல்கள் இந்த பசுமை ஹைட்ரஜன் மூலமா இயக்கறதுக்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குங்கிற
1: பாதிப்பு இல்லாத வகையில் பசுமை ஹைட்ரஜன் மூலமா நமக்கு வந்து ஆற்றல் உபயோகப்படும் அப்படின்றத
0: நம்மளுடைய மாநிலம் அதுல வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு, ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறது, நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு கிலோவாட் எனர்ஜியும் வந்து நாம அவாய்ட் பண்ற தவிர்க்கிற 480 to 850 கார்பன் உமிழ்வ வந்து நம்ம தவிர்க்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆற்றல் சேமிப்பு எவ்வளவு முக்கியம்ங்கிறது தெரியும். சோ தனி மனிதனா நான் என்ன செய்யணும், எத்தகைய முன்னேற்பாடுகள் செய்யணும் அப்படின்னா, இதை கேட்டுட்டு இருக்க வானொலி நேயர்கள்ல எத்தனை பேர் வீட்டுல வந்து சோலார் பேனலை நாம நிறுவிருக்கோம். ஏன்னா அதாவது ஒரு கிலோவாட் பவருக்கு வந்து மானியம் வழங்குது, அதாவது அதிகபட்சமாக 3 kW வந்து 75,000 to 78,000 rupees வந்து மானியம் தமிழக அரசாங்கம் வழங்க முன் வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை பயன்படுத்தி எத்தனை நேயர்கள் சோலார் மின்சாரத்துக்கு தன்னை மாத்திக்கொள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன் வச்சிருக்கேன். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய மாநிலத்துல ஏற்படுத்தும். அடுத்த விஷயம் வந்து நம்ம வெளியேற்ற கழிவு பொருள்கள்ல இருந்து பயோகேஸ் அப்படின்னு சொல்ற எரிவாயுவை நம்ம எப்ப உற்பத்தி செய்ய போறோம், இது பயன்பாட்டுக்கு நம்ம வந்துருச்சா, இல்ல எத்தனை ஹோட்டல்கள்ல, எத்தனை அலுவலகங்கள்ல, எத்தனை அரசு அலுவலகங்கள்ல, எத்தனை கல்லூரிகள்ல இதை நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன். அதுக்கு அடுத்தது எத்தனை வீடுகள்ல CFL தாண்டி, காம்பாக்ட் ஃபுளூரசன் லேம்ப தாண்டி LED பல்ப பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியையும் நான் முன்வைக்கிறேன். இதுக்கு நீங்க இல்லை என்று பதில் அளித்தீங்கன்னா நீங்க சற்றும் சிந்திக்காமல் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக ஈட்டிய பொருளை இந்த மாதிரியான அதாவது 5 stars உள்ள மின் உபகரணங்களுக்கும் அதே மாதிரி இந்த LED லைட் வாங்கறதுக்கும் சோலார் பேனலை நிறுவறதுக்கும் நம்ம பயன்படுத்தினோம்னா ஆற்றல் சிக்கனத்தை பத்தி பேச வேணாம். எங்க போர் நடந்தாலும் ஆற்றல் உற்பத்தியில தண்ணிகரற்ற மாநிலமாக நம்மளுடைய மாநிலம் திகழும், நம்மளுடைய நாடும் திகழும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஆற்றல் சேமிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, தனி மனிதனா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவங்களுடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், அதாவது

0: டியூப்லைட்ல இருந்து எல்இடிக்கு மாறுங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து நீங்க செஞ்சீங்கனாலே ஆற்றலை நம்ம சேமிக்கலாம், எதிர்கால சந்ததியை வந்து வளமாக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அதுதான் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு கடமையா இருக்கு. இன்னைக்கு நம்ம அதுக்கு விதை போட்டோம்னா நாளைக்கு வர சந்ததிகள் அவங்களோட வாழ்க்கையில அமைதியா இருப்பாங்க. நம்ம வருங்கால சந்ததிக்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம்னா ஆற்றல் சேமிப்பு, ஆற்றல் சிக்கனம், எல்லாருக்கும் எல்லாமும் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வேணும்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆற்றலே ஆதாரம், சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் மேலாண்மை துறை இணை பேராசிரியர் முனைவர் என்.டி. ஸ்ரீநிதி விகாசினி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம்.
3: உடன் உரையாடியவர் விஜயலட்சுமி ராம்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன். நாளைய நிகழ்ச்சியில் பல்லுயிர் பேணும் வாழ்க்கை முறை, சுற்றுச்சூழல், உயிர் தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆச்சி ராமன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
4: பசுமை தாயை பாதுகாக்க உங்களோடு இணைவது
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 ஓடு. இன்னும் சில நொடிகளில் மார்னிங் நியூஸ் ஒளிபரப்பாக கேட்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாதர்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதே ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கீங்க. இது நேர்களினுடைய இதயம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கிற இதே ராகம். நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை நீங்களும் கேட்கணும் அப்படின்னா 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு விருப்ப பாடல், அது இடம்பெற்ற படம். கூடவே உங்கள் பேர், ஊர் பேரையும் அனுப்புங்க, நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். உறையூர் ஹவுசிங் போர்டிலிருந்து ஜீவரக்ஷிதா, கிரண், ஹெம், லியாஸ்ரீ, ஜெனஸ்ரீ, கிஷாந்த் ஆகியோர் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. நான் சிரித்தால் படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்காக அந்த பாடல் எடுத்து நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: 8:36 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆனந்தபுரம்லேருந்து நாகராஜ், கீதா, மாதேஷ், தன்வர்ஷ், சூரியலதா, ரித்யா இவங்க தான் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக பாடல் காலா படத்திலிருந்து வந்து நம்மளும் கேட்டு ரசிப்போம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதே ராகம். இதேராகம் நிகழ்ச்சி கேட்டு நினைஞ்சிருக்கோம். நேர்கள் விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, புதுக்கோட்டையிலிருந்து அபர்ணா அவங்க தான் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துலேருந்து வருது, கேட்டு ரசிப்போம்.

லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் இந்த பாடல் கேட்டணிஞ்சிருக்கோம். இதே ராகம் நிகழ்ச்சியில் நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையும் குறித்து திருவாரூர் பூதமங்கலம் ஏஎம்இசட் ஜியாவுதீன் அவர்கள் நேரலையில் பங்கேற்று விளக்கம் அளிக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொட்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1 உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம். 938-546-102-1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன் அழகுமணி அவங்க தான் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வருது ஆரோமலை படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு சின்ன கிராமம். அங்க ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்த மட்டும் கொஞ்சம் வசதி உள்ளவன். கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் போனால் படித்தான். அப்புறம் அந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போனான், வியாபாரம் பண்ணினான், பணம் சேர்ந்தது, பட்டணத்தில் பங்களா கட்டிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டான். இன்னொருத்தன் கிராமத்திலேயே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டான், பள்ளிக்கூடம் போகலை, படிக்கலை, அந்த கிராமத்தை விட்டுட்டு வெளியில் எங்கும் போனதில்லை. அதனால் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்துட்டான். இவன் ஒரு நாள் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது. விவரம் தெரிஞ்சவங்க சில பேர் துணையோடு அங்கே போய் சேர்ந்துட்டான். மெதுவாக தன்னுடைய பழைய நண்பன் இருக்கிற இடத்தையும் விசாரித்து கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டான். அவன் கட்டியிருக்கிற பெரிய பங்களாவை பார்த்து அசந்து போய் நிற்கிறான். அவன் இவனை பார்த்ததும் வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனான். இவன் மெதுவாக உள்ளே போனான். இவனுக்கு புரியாத சமாச்சாரங்கள் என்னென்னமோ இருக்குது உள்ள. நீ என்ன ரொம்ப பெரிய ஆளாகிட்ட போட்டிருக்கேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவன் ரொம்ப பெருமையாக சொன்னான். அது சரி, ரொம்ப களைப்பாக இருக்குது, வெயிலில் வந்தது, ஒரு விசிறி மட்டை இருந்தால் கூடன்னு கேட்டிருக்கான் இவன். விசிறிமட்டை எண்ணத்துக்கு அதுக்கு தேவையில்லை, இதோ இப்போ காற்று வீச வைக்கிறோம் பார் அப்படின்னு சொல்லி மின் விசிறி பட்டனை தட்டி விட்டான். அது சுழல ஆரம்பிச்சுட்டுது, காற்று வந்தது. இவன் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்குறான். என்ன பார்க்குற, எல்லாம் என்னோட விரல் நுனியில், இதை தொட்டா போதும் அது சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான் இவன். நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா, அது இருக்கட்டும், இருட்ட ஆரம்பிச்சுட்டுதே, ஒரு சின்ன விளக்கு அல்லது மெழுகுத்தி இருந்தால் கொண்டாந்து வையேங்கிறான். அது என்னத்துக்கு, வெளிச்சமும் நான் சொன்னால் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சை போட்டான். உடனே பிரகாசமான வெளிச்சம். இவன் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறான். அவன் இதை கவனித்தான். என்ன ஆச்சரியப்படுற, இப்போ பார் அப்படின்னு சொல்லி வானொலி பெட்டியை போட்டான். அது பாட ஆரம்பிச்சுட்டுது. தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சை தட்டி விட்டான், அது படம் வர ஆரம்பிச்சுட்டுது. அதில் பார்த்தியா, எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் விரல் நுனியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறான் அவன். இந்த சமயத்தில் தான் அது நடந்தது. அதாவது திடீர்னு மின்சாரம் நின்று போச்சு, பவர் கட். கிராமத்தாளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இருட்டாக்கி விட்ட, வெளிச்சத்தை கொண்டுட்டு வான்னா. மின்சாரம் போயிட்டுது, அதனால் விளக்கு எரியாதுன்னா. இவனுக்கு அது புரியல. சரி அப்படின்னா விசிறியாவது போடேன்னா, அதுவும் வேலை செய்யாதுன்னா.

0: ரேடியோவை பாட வையன்னா அதுவும் முடியாதுன்னா என்ன இப்படி சொல்கிற? எல்லாம் விரல் நுனியில் என்னால் தான் எல்லாம் முடியும், நான் தான் காரணம்னு இப்போ அந்த நான் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டான் இவன். அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். இன்றைக்கி நம்மளில் பல பேர் நினப்பு இப்படி தான் இருக்குது. அதனால தான் அப்பப்போ அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தான், உடம்பு பூரா கட்டு. என்ன ஆச்சுன்னு கேட்டார் அங்கே வந்த ஒருத்தர். இவன் தன்னோட விரல் நுனியை காட்டினான். இதுதான் சார் காரணம்னா. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிறேன்னார். இந்த விரல் நுனியை எங்கள் வீட்டு சுவத்தில் வச்சேன், உடனே என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து போட்டாங்கன்னா. வீட்டு சுவத்தில் விரலை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டார். விரலை வைக்கிறது தப்பு இல்லை சார், அப்படி வைக்கிற இடத்துல மின்சார ஒயர் தொங்கிக்கிட்டு இருந்தது, அதுதான் தப்பு அப்படின்னா இவன்.
1: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

இதே ராகம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சின்னசேலம்லேருந்து சித்ரா கிருஷ்ணசாமி அவங்க தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் சகா படத்திலிருந்து வருது, நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மிக் காலின்ஸ். தெலங்கானா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் மத்திய அரசு வழங்கும் என பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஒமன் இடையே கடந்த டிசம்பர் 18 கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நேற்று நடைமுறைக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதன்படி 99% இந்திய பொருட்களுக்கு ஒமன் முழு வரி விலக்கு அளிப்பதால் ஜவுளி, தோல், விவசாய பொருட்கள், பிளாஸ்டிக், கடல் உணவுகள் மற்றும் வாகன ஏற்றுமதியாளர்கள் பெரும் பயன்பெறுவர். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் மறுதேர்வு வரும் 21 நேரடி எழுத்து தேர்வு முறையில் நடைபெறுவதையொட்டி இதில் முழு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற நிலைக்குழு சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அடுத்த ஆண்டு முதல் நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் இன்றும் நாளையும் நடைபெறும் என அரசு தெரிவித்துள்ளது. நாமக்கல் குமாரபாளையம் பகுதியில் இருவேறு பாலியல் சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.53 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக இன்று உயர்ந்துள்ளது. இதுகுறித்து எமது தர்மபுரி செய்தியாளர்.
5: தமிழக கர்நாடக வனப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரியாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு சுமார் 5000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை வினாடிக்கு சுமார் 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து இருந்தது. மழை தொடர்ந்தால் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் அதிகாரிகள் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
4: திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58 திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி வரும் 13 நடைபெறும். இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுண்டனில் இன்றிரவு 11 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 10
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, நாம இப்போ கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம்.

0: இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆண்டு முழுக்க வருமானம் தரும், செலவுகளை குறைக்கும், இழப்புகளை ஈடு செய்யும், நம்ம நிலத்தோட வளத்தை பாதுகாக்கும், அப்புறமா நீடித்த நிலையான வேளாண்மைய செயல்பட்டு தவிடும். எது அப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணையம் தான். ஒரே ஒரு பண்ணைய தொழில் மட்டும் மேற்கொள்ளாம ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தை செய்யும் போது நிறைவான லாபத்தை நம்மளால பார்க்க முடியும். அது பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில. ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தின தன்னோட அனுபவத்தையும் நிறைய தகவல்களையும் நேரலையில பகிர்ந்துக்க இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க திருவாரூர் பூதமங்கலம் AMZ ஜியாவுதீன் அவர்கள். நீர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431-240-1, 246-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் இல்லன்னா 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த கு அடிக்கலராஜ் அவர்கள்.
2: நன்றி கண்மணி. நேர்களே வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காங்க பூதமங்கலம் AMZ ஜியாவுதீன் ஐயா அவர்கள். ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் அதே பூதமங்கலத்தில் பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்க தான். அப்புறம் நம்ம ஜமால் முகமது கல்லூரியில் தான் வந்து PUC படிச்சிருக்காங்க. அப்புறம் முதுகலையும் படிச்சிருக்காங்க. முதுகலையும் படிச்சுட்டு அதில் பாதியிலேயே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவர் துபாய் போயிட்டாங்க. துபாயில் போயிட்டு ஒரு பாதுகாப்பு துறையில் ஒரு கான்ட்ராக்டராக வேலை பார்த்துட்டு அங்கேயே வந்து ஹார்ட்வேர்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் அந்த தொழிலையும் அங்கேயே தொடங்கிட்டு ஒரு 57 வயசில் எல்லாம் ஏதாவது நான் அரசு ஊழியர்களாக இருந்தால் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசில் வந்து ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறார். இயற்கை விவசாயம் பண்ணணும், அதில் நம்மளுடைய நாட்டு ரகங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நிலத்தில் ஆரம்பித்தவர் இன்றைக்கி ஒரு 150 ஏக்கர் மூலமாக, அதாவது சொந்த நிலமும் ப்ளஸ் குத்தகைக்கு எடுத்தது ரெண்டுமே சேர்த்து ஒரு 150 ஏக்கருக்கு பக்கமாக ஒரு விவசாயம் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, ஐயாவுடைய பண்ணைக்கு போனால் ஆடு மாடு கோழி மீன் ஒட்டகம் பாரம்பரிய அரிசியிலேயே ஒரு பல வகையான ரகங்கள் எல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சரி இது மட்டும் பண்ணிட்டு இருந்தால் கதைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மதிப்பு கூட்டியும் மாவு வகைகளாக ஊட்ட சிறுதானிய வகைகள் அப்புறம் அதை ஊட்டச்சத்து மாவாக மாற்றுறது இப்படி பல்வேறு வகைகளில் தொழிலும் செய்துட்டு வர்றாரு. ஐயாட்டிருந்து நீண்ட அனுபவம் உள்ளவர், அதாவது வெளிநாடு அனுபவம், தொழில் அனுபவம், விவசாய அனுபவம், இப்படி அவருடைய அனுபவங்களே பல்வேறுபட்ட வகையாக இருக்குது. அதனால் ஐயாட்ட இன்றைக்கி அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் நேர்களாய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவை வருக வருகன்னு வரவேற்றுக்கிறேன். ஐயா வணக்கங்க.
3: நன்றி, வணக்கங்க
2: ஐயா. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜில் தொழிலை தொடங்கியிருக்கீங்க இயற்கை விவசாயம், எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எப்படிங்க அந்த வயசில் போய் இந்த மாதிரி ஒரு விவசாயத்தில் இறணும்? ஏன்னா எப்போவுமே தெரிஞ்சதில் காலை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்பாங்க எல்லாருமே, தெரியாத காலை வச்சா சரியாக இயங்காது. அதுவும் காலம் தள்ளி காலை வச்சுருக்கீங்களே விவசாயத்தில், எப்படி போயிட்டுருக்கு, எப்படி நல்லாயிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
3: முதல் முறையாக வந்து இந்த வானொலி நிலையத்தை நடத்த சில உங்கள் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருக்கும், வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என் பணியின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கேட்டு கேட்டவர்களுக்கு 57 வயசு ரிட்டையர்மெண்ட்னா, நான் ரிட்டையர்மெண்ட்ங்கிற ஒரு எண்ணத்தை நான் திங்க் பண்ணவும் இல்லை, இது வரைக்குமே திங்க் பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் 2023 எனக்கு ஒரு பைபாஸும் கூட, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி இருந்த பிற்பாடும் ஒரு வருஷம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மீண்டும் அகெயின் பிஸ்னஸ் தொடங்கிட்டேன். எனக்கு எங்கள் ஃபாதரும் வந்து இறந்து போகும்போது 87 வயசு, அவங்க கடைசி வரைக்கும் வந்து உழைச்சிட்டு இருந்தாங்க. அதே தான் அதே எண்ணங்கள் தான் எனக்கு எங்களுக்கு. இன்றைக்கி வீட்டிலேயே எங்கள் வீட்டில் வீட்டுக்காரங்க அம்மாவும் சரி பிள்ளைகளும் சரி வீட்டோட ரெஸ்ட்டு தான் எடுக்கிட்டு சொல்கிறாங்க. பட் நான் சொல்லிட்டேன், என்னை வீட்டோட ரெஸ்ட்டை வந்து ஒரு 10 நாள் வாசலில் உட்கார வச்சிங்கன்னா அடுத்த 10 நாள் நான் போய் சேர்ந்துருவேன். காரணம் என் ட்ரெண்டு ஓப்பனாக சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, அதனால் என்ன வழிக்கு விட்டுருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணியை நடத்திருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். இதில் எல்லாத்தையும் விட நான் பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக கருது என்னென்னா, என்னை நம்பி டெய்லி 50 பேர் 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த குடும்பங்கள் என்னை நம்பி வந்து போயிட்டுருக்கு. அந்த டெய்லி 25 பேர், 50 பேர், 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். மதியம் அவங்க வாழ்த்தாக்கிட்டு அவங்களுடைய வாழ வயது

0: என்னை வாழ்த்தும், அது எனக்கு போதும். எனக்கு இறைவன் பொருளாதாரத்தில் என்னை வந்து நிறைவாக வச்சுருக்கான். என காரணம் 74 துபாய் போயிட்டு இது வரைக்கும் கடைகள் நடத்திட்டு இருக்கோம். துபாயில் 40-50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் வருமானங்கள் துபாயில் எனக்கு நல்லா மாறுது. வருமானத்தை பற்றியும் நான் கேட்க பண்ணோம் இல்லை. இந்த கருப்பு கவுன் அரிசி நான் உற்பத்தி பண்ணதுக்கு மெயின் காரணமே இது எல்லாருக்கும் மருத்துவ குணம் உள்ளது. இதுக்கு பேர் ஃபோர்பிடன் ரைஸ்ன்னு பேர். அதாவது தடுக்கப்பட்ட அரிசி. பிரபுக்களும் மன்னர்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அரிசி. இன்றைக்கி பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்து இவ்வளவு இதாக இறங்கினது உங்களுக்கு.
1: அது ஏங்க அந்த கருப்பு கவுனி உங்களுக்கு அவ்வளோ ஈர்த்துச்சு? எப்படி உங்களுக்கு கருப்பு கவுனி அறிமுகமாகுது?
0: ஏன் அப்படி கருப்பு கவுனி எங்களுக்கு வந்து சிறு வயசில் அறிமுகம். காரணம் என்னுடைய தாய் மாமன்கள் எல்லாமே சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தவங்க. எங்களுடைய ஃபாதர் தரப்பில் எங்கள் எல்லாமே பர்மாவில் இருந்தவங்க. இவங்க ரெண்டு நாட்டிலையுமே வந்து கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்தில் இருக்கும். அந்த காலத்தில் நாங்கள் சின்னதாக இருக்கும்போது அவங்க கொண்டு வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம் அதை. அப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸ்வீட் செய்கிறதுக்காண்டி கொண்டு வருவாங்க உங்களுக்கு. பட்டு ஒரு காலத்தில் எனக்கு வந்து எனக்கு இன்னும் ஸ்டில் வந்து சைனாவில் ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் ஆஃபீஸ் போய் அங்கே போகும்போது அந்த ஃபீல்டுக்கெலாம் டைரெக்டாக போய் பார்த்துருக்கேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. அவங்க கருப்பு அரிசி எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி மருத்துவ குணம் பயன்படுத்துறாங்கன்னு செஞ்சு பிற்பாடு தான் நான் அஸ்ஸாம்லேருந்து பிரீடு வாங்கி தான் இதை செய்ய ஆரம்பித்தேன். ரெண்டாவது, நாங்கள் சிறு வயசுலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா தான் கேன்சர் பேஷண்ட் நம்ம கேள்விப்படுவோம். கேன்சர் இருந்தாலும் ஒரு ஆச்சரியமான ஒரு செயலாக இருக்கும். பட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிரந்தரமாக அவங்களுக்கு வந்து எல்லா குடும்பத்தையும் இல்லாத ஒரு நிலைமையாக போச்சு கேன்சர். இதுக்கென்னா ரீசெண்டாக நம்மளோட உணவு தான் காரணம். அந்த அதை எதிர்த்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாட்டி கூட இந்த உணவு மூலியமாக மக்களை நம்ம ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மார்க்கெட்டிங்கில் பார்க்கும்போது ப்ரைஸ்லாம் எக்ஸாபிடன் ப்ரைஸ் வச்சுருந்தாங்க சூப்பர் மார்க்கெட்லாம். 250-300 கிலோ. அதாவது வந்து ஏழைப்பட்ட மக்களை வந்து அந்த அரிசியை வாங்க முடியாத நிலமை. எப்படி டைமண்ட் வந்து ஒரு ஹை சொசைட்டி கையில் இருந்துச்சோ அதை போல் இந்த அரிசியை வந்து ஹை சொசைட்டி கையில் தான் வாங்குகிற மாதிரி இருந்துச்சோ விட ஏழைகள் வாங்குகிற மாதிரி இல்லை. அதுக்காக தான் நான் இதுக்கு மெயினாக வந்து உற்பத்தி பண்ணி நான் ஆரம்பத்தில் விற்றது வெறும் 90 தான் கிலோ விற்றேன். 90 தான் கிலோ விற்றேன். வெறும் 90 தான் மார்க்கெட்டில் விற்றேன். உங்களுக்கு நானே சூப்பர் மார்க்கெட்டில் போய் அப்ரோச் பண்ணி ஒரு 10 சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வாசலில் நின்று அந்த அரிசியை வந்து சமைச்சு ஒவ்வொருத்தவங்களும் காலையிலேயும் சாயந்தரத்துக்கு நின்று கையில் அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி கொடுத்து எத்தனை வயசில் 58 வயசில் டேஸ்ட் பாருங்கன்னு டேஸ்ட் பண்ண சொல்லி நல்லா இருக்குங்கன்னு சொல்லி அதில் மருத்துவத்தவங்க எடுத்து கொடு சொல்லி இருக்குமா உள்ளர போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சூப்பர் மார்க்கெட் உள்ளர போய் வாங்க சொன்னால் அவங்களுக்கு நான் 80 அது 90 போட்ட அரிசியை சூப்பர் மார்க்கெட் எழுதி வச்சுருக்காங்க 230 கிலோ போட்டு வச்சுருக்காங்க. உடனே திரும்பி வர்றாங்க அவங்க கஸ்டமர், ஐயா நீங்கள் இவ்வளோ சீப்பாக சொல்கிறீங்க உள்ளே அவ்வளோ ரேட்டாக வச்சுருக்காங்கன்ட்டு. நான் உடனே அந்த ஓனர்கிட்ட போய் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் இவ்வளோ விரைவு வைக்காதீங்க சார், தயவுசு கொஞ்சம் குறைச்சி வைங்கன்ட்டு. அழகாக அந்த ரெண்டு பேரும் எல்லாருமே 2-3 பேரும் சொன்னாங்க நீங்கள் அரிசியை கொடுத்துட்டீங்க உங்கள் வேலை முடிஞ்சு நீங்கள் அதோட மற்றது பாருங்கள் அப்படின்ட்டாங்க. அதுலேருந்து சூப்பர் மார்க்கெட் போகிறத கம்ப்ளீட் டோட்டல் ஸ்டாப் பண்ணி நான் என்ன மனசில் ஒரு தீர்மானம் பண்ணேன்னா நம்மளை நோக்கி வந்து எண்டியூசர் வரணும், நம்ம நம்பி அவங்கள நோக்கி போகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் எங்கே பார்த்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணி இந்த ஒரு அரிசி மாத்தம் விற்றா பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 வெரைட்டிஸ் கருப்பு கவுனிலேருந்து கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா காட்டு யானம் கருங்குருவி பூங்காறு குள்ளக்காறு நீங்கள் கேள்விப்படாத பேர்லாம் அத்தனை பேரும் அது இருக்கும். ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கும். இதை நாங்கள் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம். சில இது வெளியில் வாங்க ஆரம்பித்தோம் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ணோம்னா கலப்பு இனங்கள் சேர்ந்துடும் உங்களுக்குன்ட்டு வாங்க ஆரம்பித்தோம். வாங்கிட்டு அது மாத்திரம் இல்லை அதுலேருந்து மதிப்பு கூட்டத்தை செஞ்சு சத்து மாவுகள் நிறையா செய்ய ஆரம்பித்தோம். இட்லி தோசை மாவுகள் அதில் செய்ய ஆரம்பித்தோம். இந்த மாதிரி வெரைட்டி செஞ்சு அதுலேருந்து அவல் செய்ய ஆரம்பித்தோம். இந்த மாதிரி நிறையா செய்ய அது போல் வந்து நம்ம சிறுதானிய வெரைட்டிஸ் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். அதுலேயும் அவல் செஞ்சோம், சத்து மாவுல் செஞ்சோம். கிட்டத்தட்ட 100 வெரைட்டிஸ் இன்றைக்கி வந்து ஆல் இந்தியா லெவல் பூரா அப் டு காஷ்மீர் வரைக்கும் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு. டெய்லி ஆனார் ஆவரேஜாக எங்களுக்கு வந்து 80-100,000 ஆன்லைன் பிஸ்னஸ் நடக்குது, கவுண்டர் சேல் நடக்குது. கடந்த 3 முதல்ல திருவாரூரில் ஒரு பிரான்ச் ஒன்று திறந்துருக்கும். ஏன்னா திருவாரூர் கலெக்டர் வந்து எம்எஸ்சி அக்ரி அவங்க நம்மளை பற்றி கேள்விப்பட்டு அவங்களே வாலண்டியராக ஒரு இடம் கொடுத்தாங்க. இப்போ இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக ஒரு 10 பிரான்ச்சஸ் ஆச்சும் வந்து தமிழ்நாடு பூரா திறக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. 21 உயிர் செஞ்சால் நான் எல்லாமே திறப்பேன். ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் கேட்குறாங்க, நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கல. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்கன்னா இந்த அரிசியுடைய மருத்துவ குணங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். அவங்க பேக்கெட்டை தூக்கி வாங்கி வச்சு விற்கலன்னா அவளுங்க நாளைக்கு நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்க, இவங்க இவ்வளோ காசு வாங்கிட்டாங்க ஃப்ரான்ச்சைஸி. நான் காசு எனக்கு மெயின் கிரிட்டேரியாவே கிடையாது. நான் அப்போவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் அதான் சொல்லுவேன். இறைவன் என்ன பொருளாதாரத்தில் நிம்மதியாக வச்சுருக்கான். இந்த வயசில் நான் உழைக்கிறேன்னா நான் பொருளாதாரத்துக்காக நான் உழைக்கலை, மக்களுக்கு நல்ல காரியம் போய் சேரணும், மக்களுக்கு நல்ல அரிசி போய் சேரணும்னு சொல்லிட்டு. இப்போ எங்களை பொறுத்தீங்களும் உடலை பார்த்தீங்கன்னா விதை விதைக்கிறதுலேருந்து எண்டியூசர் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நாங்கள் வேலை எல்லா வேலையும் நாங்களே இன்ஹவுஸ் ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எங்களுடைய பண்ணையம் வந்து 25 ஏக்கர் ஃபென்சிங் கம்ப்ளீட்டாக.

0: அதில் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஆடு மாடு கோழி குதிரை ஒட்டகம் கழுதை அப்புறம் ஃபிஷரிஸ் எல்லாமே அதில் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இது ஒருங்கிணைந்த பண்ணையும் வெளியில் அவ்வளோ இது நிறையா கிடையாது. வச்சுருக்காங்க எல்லோரும் பண்ணையும், ஒன்று ரெண்டு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையும் கிடையாது. இந்த 25 ஏக்கரில் இன்னும் இது ஃப்யூச்சராக வந்து நம்ம வந்து அக்ரி டூரிசமாக மாற்றக்கூடிய எண்ணங்கள் எனக்கு மனசில் இருக்குது. அது அது அது நோக்கி தான் பயணங்கள் போயிட்டுருக்கு. போ
1: சரிங்க, அது ரைட்டு. இப்போ 57 வயசு ஆரம்பித்து இன்னைக்கு 75 வயசு ஆயிடுச்சு.
0: ஆமாம்,
1: இவ்வளோ கனவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அக்ரோ டூரிசம் வைக்கணுன்றீங்க, இன்னும் வேறு ஏதாவது டெவலப் பண்ணுறீங்க, நிறைய கடைகள் திறக்கணுன்றீங்க, இதெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறீங்க? உங்கள்கிட்ட அதற்கான மனித வளம் எப்படி இருக்குது? அடுத்து வேறு என்ன? அது இல்லாமல் குத்தகைக்கு எடுத்து வேறு நிறையா நிலங்களை வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படி இவ்வளோ இருக்கும்போது அதுக்கு இடையில நம்ம வர்ற லாபத்தை மட்டும் வர்ற விளைச்சலை மட்டும் பார்க்க முடியாது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி இதெல்லாம் தாங்குறீங்க? அதை எப்படி அடுத்து கொண்டு செல்லலான்னு இருக்கிறீங்க? உங்களுடைய விடைகளை கேட்கறதுக்கு முன்னாடி விளம்பரத்தை போட்டு வந்துடலாங்க.
0: நன்றி.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
5: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு அனுச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டுணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தின பல தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 4 3 1 240 101 2 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் இல்லனா 938 546 101 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம்.
4: உழைப்பு இந்த வயசுல எப்படி ஓடிட்டு இருக்கீங்க?
5: நீங்க சொல்றது உண்மைதான். கஷ்டங்கள் இருக்கதான் சார், நான் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு. இப்ப சமீபத்தில் கூட உங்களுக்கு வந்து இந்த பக்ரீத் பிறநாளைக்கு வேண்டி கிட்டத்தட்ட நம்மளே ஒரு 150 ஆடு வரைக்கும் நம்மளே வளர்த்து விற்றோம். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. பட் கஷ்டங்கள், ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் சப்ளை பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி லேபர் வச்சுட்டோம் நம்ம. நான் ஈச் அண்ட் எவரி ஃபீல்ஸ் எப்போவுமே எக்ஸ்பென்ஸை வந்து கால்குலேஷன் பண்ண மாட்டேன். சிலது ஜாடியாக விட்டுருவேன், இல்லை இது செலவு வரத்தான் செய்யும், இது போகத்தான் ஆதாயம் அப்படின்ட்டுருவேன். மேனேஜ்மெண்ட்டு கூட சொல்லுவாங்க இதில் அதில் செய்து அதிகமாவது இதில் இதெல்லாம் போகத்தான் தம்பி செலவு இது ஆதாயம் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிடுவேன். ரெண்டாவது எனக்கு பெரிய என்னன்னா, நம்ம முன்னாள் ஜனாதிபதி அபுல் கலாம் சொன்ன மாதிரி பெரிய அளவில் கனவு காணுங்கள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அது எனக்கு மனசில் எப்பயும் பதிஞ்சுது. நம்ம காண வேண்டிய கனவு வந்து பெருசாக இருக்கட்டும், அது செயலோடையும் நம்ம வந்து எண்ணங்களே மனசனை வந்து மனசை மாற்றி கொண்டு வரும். உங்களுக்கு நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளை உலக உயர்த்தி கொண்டு வருது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு பீரியடில் பண்ணை ஆரம்பிக்கும் போது பண்ணைங்கிற வார்த்தையே எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு அதிர்ஷ்டமான வார்த்தையாக இல்லை வந்து ஒரு ஒரு கனவுலக எண்ணமாக இருந்துச்சு எனக்கு. இன்றைக்கி ஊரில் யாரும் எங்களை எல்லோரும் கிட்டனா பண்ணைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் பண்ணை இருந்து அழிஞ்சு போச்சு, இப்போ ரெகனைஸ் பண்ணும்போது எங்கே போகிறப்போ பண்ணை வீட்டுக்கு போகிறேன் இல்லை பண்ணைக்கு போகிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி லெவல் தான் இருக்குது. இல்லை கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை, கஷ்டங்கள் இருக்குது. இவ்வளோ 150 ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணி கொண்டு வந்து லேஸ்பட்ட காரியம் இல்லை. அது இல்லாமல் எங்களுக்கு அறவே ரெஸ்ட்டு கிடைக்காது, ஏன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சுன்னா நடவு வேலை ஆரம்பிச்சிடும். இது எது வரைக்கும் இழுத்து போனோம்னா அப் டு ஏப்ரல் வரைக்கும் எங்களுக்கு இழுத்துட்டு போகும். காரணம் நடவு உங்களுக்கு முடிஞ்சிடும், 2 மாதத்தில் முடிஞ்சிடும். அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதுக்கு பாட்டு ஜனவரி பிப்ரவரி ஆரம்பிச்சுன்னா அறுவடை ஆரம்பிச்சிடும். இந்த அறுவடை பண்ண நெல்லை கம்ப்ளீட்டாக காய வச்சு ஸ்டாக் பண்ணுறதுனால இப்போ இன்னும் லெவலில் என்கிட்ட வந்து 3000-4000 மூட்டை நெல் ஸ்டாக் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா 2 கோடி நெல் ஸ்டாக் இருக்குது இந்த ரேட்டுக்கு. அந்த நெல்லை காய வைக்கிறதுக்காண்டி ஒரு 10

0: ஸ்கொயர் ஃபீட்டு கான்கிரீட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து சங்கடங்கள் தான். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால், நான் என்றைக்கு இந்த பண்ணையில் போய் கால் வச்சனோ அதுலேருந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதையும் நான் மறந்துட்டேன். கண்ணா உள்ளதெல்லாம் எனக்கு அதில் தான் போய் கொண்டுச்சு உங்களுக்கு, ஏன்னா அது டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டியே. ஏன்னா குளங்கள்லாம் வெட்டி எங்கள் அப்பா இருக்கும் போதெல்லாம் எதுவும் வரப்புகளாக தான் இருந்துச்சு, சின்ன சின்ன வரப்புகள். இப்போ இந்த 7 ஏக்கர் நாங்கள் வந்து ஃபிஷிங் குளம் சொல்கிறேன், அதில் ஒரு குளம் தான் எங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருந்தது, பாக்கி எல்லாமே நான் வந்து நானாக வெட்டி ரோடை ஃபார்ம் பண்ணி ரெண்டு சைட்லேயும் தென்னை மரம் போட்டு, தென்னை மரம் மாத்திரம் இல்லை, அந்த விலையுயர்ந்த மரங்களான மைசூர் வேங்கு, ரெட் செண்டல், மகாகனி, இது எல்லாமே எங்கெங்கே வேக்கன்சி இருக்கோ அங்கேயெல்லாம் நாவ மரங்கள் கொடுத்துட்டு 50 நாவமரங்கள் இருக்குது. போன வருஷம் மாத்திரம் நம்ம கிட்டத்தட்ட 1 டன் வரைக்கும் நாவப்பழம் பறித்தோம். அது ஒரு கிலோ கூட அங்கே விற்கலை. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்கும் வர்றவங்களுக்கும் ஃப்ரீயாகவே இப்போ பறித்து பறித்து கொடுத்துட்டு இருந்தோம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மன திருப்தி. சில வெளியில கெஸ்ட் யாரும் வந்தாங்கடா, அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து நிறையவே வந்து சும்மா இல்லை, இது எடுத்துக்கொடுமா அப்படின்ட்டு உங்களுக்கு, அவங்களுக்குலாம் பில்லு போடாங்க, வாங்க மாட்டாங்க சில பேர். நீங்கள் வந்திருக்கீங்க முத முத பண்ணிக்கு, நீங்கள் கொண்டு போங்கய்யா, நான் தானே உன்னரை கொண்டு போங்க, உங்களோட ஆசீர்வாதம் தான் போதும் அப்படின்றவன். அப்படி தான் நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அந்த பண்ணையில் போய் நான் உட்காந்து 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் உட்காந்து வச்சுக்கலேன், எனக்கு அவ்வளோ டென்ஷன் ரிலாக்ஸ் ஆகிடும்.
1: ஆமாம், அப்புறம் இங்கிட்ட ஆடு இங்கிட்ட ஒரு கோழியை ஓடும், அதை பார்த்தாவே ஜாலியாக இருக்கும்.
0: அதில் ஹூஸ் வாத்துன்னு ஒன்று வச்சுருக்கோம், பியூர்லி வெஜிடேரியன். உங்களுக்கு ஒவ்வொரு வாத்தும் 4 கிலோ 5 கிலோ இருக்கும் உங்களுக்கு, அது வந்து குளத்தில் விட்டுரும் உங்களுக்கு, அது அழகாக பறந்து போகிறதும் விளாட்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், பியூர்லி வெஜிடேரியன் உங்களுக்கு.
1: அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க.
0: ஆமாம், இதெல்லாம் போனோம் வச்சுக்கங்களேன், நமக்கு நம்மளை அறியாமே மறந்து மறு உலகத்துக்கு போயிடும் உங்களுக்கு. எல்லா எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் நமக்கு வந்து ஒதுங்கிடும். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை.
1: ஐயா, இப்போ ஒரு நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கள சந்திச்சிடலாம்.
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம். இந்த பண்ணை அமைப்பது அப்படிங்கும் பொழுது குறிப்பிட்டு இந்த கோழி பண்ணை அமைப்பதற்கான இடத்தை எப்படி தேர்வு செய்யறது, அப்புறமா இந்த பண்ணையில இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், அப்புறமா அந்த தீனி வைக்கிறதாக இருக்கட்டும், அதற்கு உரிய அந்த உதவிகள் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரணும்னா என்ன கிரைட்டீரியா இருக்கணும், எனக்கு இதை பத்தியும் சொல்லுங்களேன்.
0: ஏமா, இது வரைக்கும் நான் பண்ணை நேரத்தில் எந்த உதவின்னு சொல்லிட்டு நான் அரசாங்கத்தில் போய் நின்றது இல்லைம்மா. எல்லாமே நான் என்னை செல்ஃபாக தான் பண்ணியிருக்கேன். இடையில போன வருஷம் ஒன்று என்ன பிஎம்ஐ ஸ்கீம்லேருந்து எனக்கு ஒரு 5 லேக்ஸ் அவங்களாக ஒதுக்குனாங்க மிஷினரி வாங்குறதுக்காண்டி, அதில் மேற்கொண்டு 20 லட்சம் ரூபா போட்டு நான் அந்த கலர் ஷட்னிங் மிஷின் ஒரு மிஷின் போட்டிருக்கோம்மா. இதை தவிர்த்துட்டு எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு சோலார் ட்ரையர் ஒன்று போட்டு கொடுத்தாங்க அவங்களே, அது மானியத்தில் போட்டு கொடுத்தாங்க. இதை தவிர்த்துட்டு ஆடு மாடு கோழி குதிரை எதுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து மானியம்னு அவங்க போய் நின்றதில்லை, அதனால் அவங்களும் எனக்கு கொடுத்தது இல்லை உங்களுக்கு.
1: சரிங்க. எனக்கு இப்போ எல்லாருமே ஒரு விவசாயம் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் மதிப்பு கூட்டி நிறைய பொருட்கள் வைக்கிறீங்க, அதுக்கு அரவை மிஷின் வாங்கணும், பாக்கெட்டிங் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. அது வந்து அரசுக்கிட்ட உதவி கேட்கும்போது அவங்க செய்வதற்கும் தயாராக தான் இருக்காங்க, உங்களை போன்ற தொழில் முனைவோர்களுக்கு. ஆனால் நிறைய தொழிலதிபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய சொந்த முதல்ல தான் போடணும்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. ஏன் வந்து அரசு உதவிகளை நாடலை?
0: இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வயசுக்கும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவங்களுக்கு அவங்க முன்னாடி போய் எங்களாட்டி கையை கட்டி நிற்க முடியல, அவங்க இதை எதிர்பார்க்குறாங்க. ஐ எம் நாட் பிளேமிங் எனி ஒன் எல்ஸ், புரிஞ்சிட்டிங்களா? ஸோ ஒரு பீரியடில் வந்து எங்கள் இதில் அக்ரி இன்சார்ஜ் இருந்தாங்க உங்களுக்கு மயில்வான சார்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பண்ணையை வந்து பார்த்து அவங்க உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களாம் ரிட்டைர்மெண்ட்டில் போன பிற்பாடு அடுத்தவங்க வரவங்க யாருமே வந்து இவ்வளோ பெரிய பண்ணையை வந்து வெளி ஸ்டேட்லேருந்து மற்றது தான் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபேமஸும் இதுவும் சொல்லியே, உள்ளர வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வருஷம் பை லக்கா வந்து அக்ரி ஒரு எம்எஸ்சி அக்ரி கலெக்டர் வந்திருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வாயளவு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒழிய, ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் யாரும் வந்து அவ்வளோ பெருசாக சப்போர்ட்டுக்கெலாம் வர்றதில்லை உங்களுக்கு. நம்மளும் போய் ஃபிஷரிஸ்லாம் போய் கேட்குறதில்ல உங்களுக்கு. இடையில ஒரே ஒரு டீப் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு 7 ஏக்கர் ஃபிஷரிஸ் இருக்குது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு போகுது அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி நம்மளை அப்ரோச் பண்ணாங்கன்னா நிற்க வச்சு வந்து கேள்வி கேட்குறாங்க. நம்முடைய வயசுக்கு கூட அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு லெவலில் நான் என்ன பண்ணிட்டேன், கோவப்பட்டு இங்கே நிற்க ஒன்று நமக்கு அவசியம் இல்லை, என் பிரதரை கூப்பிட்டேன், தம்பி இவங்கள்ட்ட நம்ம ஒன்றும் கையை வந்து அவசியம் இல்லை, வாங்க நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டோம் உங்களுக்கு. நாங்கள் வந்த பிற்பாடு அவர் விசாரிச்சா என்னன்னு தெரில. அதன் பிற்பாடு நாங்கள் பெறும்போதே வந்து லோன் கேட்டு எதுவும் கேட்டு தான் போகிறது இல்லை.
1: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் வந்து மீனும் வளர்க்குறீங்க, குட்டை வளர்க்குறீங்க, அதில் வந்து எல்லா மீன் குட்டையும் ஒரே பக்கத்தில் வச்சுருக்கீங்களா, வேறு இடத்துல வச்சுருக்கீங்களா, என்னென்ன வகையான மீன்?
0: இல்லை, ஒரே லைனில் இருக்கும்.

0: ஒரே லைனில் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஒரு குளத்தில் நாங்கள் தண்ணி விட்டோம்னா மறு குளத்தில் வடிகட்டலாம், அப்படியே வடிகட்டி வடிகட்டி ஒரு லைனாக கொண்டு வந்துடும். அந்த மாதிரி சிஸ்டத்தில் வச்சுருக்கோம். ஒரு ஒரு ஒரு பெரிய குளம் இருக்குன்னா அந்த குளத்தில் தண்ணி ஃபில்லப் பண்ணோம்னா அது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததுக்கு போவோம், அடுத்ததுக்கு போவோம், அடுத்ததும் இப்படி போவோம். தொடர்ந்து 12 குளங்கள் இருக்குது உங்களுக்கு, குஞ்சு குளமும் வச்சுருக்கோம். ஆக நாங்களுக்கு வந்து ஒவ்வொரு குளத்துக்கும் நாங்கள் செப்பரேட்டு வச்சுக்கிறது இல்லை. என்னுடைய அந்த ஃபென்சிங் 25 ஏக்கர் உள்ளே வந்து 2 ஃப்ரீ போர் இருக்குது நமக்கு. ஸோ அதுலேருந்து தேவையான தண்ணிகள் வந்து ஃபிஷரிஸ் கொடுத்துக்குவோம். எங்களுடைய பண்ணையை சுற்றிலையும் ஆறு இருக்குது உங்களுக்கு, நெல்லாறு. அந்த ஆற்றுலேருந்து நீர்ப்பாசனம் பாசிக்கும் உங்களுக்கு, ஏன்னா வாய்க்கால் மூலிமா நீர்ப்பாசனம் போயிருக்கும். அதில் தண்ணியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, ஏன்னா டிமாண்ட் இல்லை, பயம் இல்லை உங்களுக்கு, அதனால் எப்பவும் கிடைக்கும். சோலார் பேனலும் போட்டிருக்கோம். சோலார் பேனல் போட்டு மோட்டார் போட்டு டேங்கில் தண்ணி ஏற்றிக்கிறோம் உங்களுக்கு, ஏன்னா சோலார் பேனல் போட்டிருக்கோம். மீண்டும் வந்து இன்னொரு ஒரு 5 kV சோலார் போடலான்னு ஒரு ஐடியாவும் இருக்குது உங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு கரண்ட்டு பற்ற மாட்டேங்குது உங்களுக்கு, அதனால் மேற்கொண்டு செய்யலான்னு இருக்கும்.
1: சரிங்க ஐயா, இப்போ ஒரு பக்கத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இனிமேட்டு ஆரம்பிக்கிற நெல் நடவு உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையும் அறுவடை வரையும் போய் அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வேலை போய்கிட்டே இருக்கும். இங்கிட்டு மீன் பண்ணை, அங்கிட்டு கோழி ஒரு 4000 கோழி பக்கமாக இருக்குது, அது இல்லாமல் ஆடும் வச்சுருக்கீங்க, எப்படிங்க மேனேஜ் பண்ணுறீங்க?
0: நான் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் தனியாக, அதாவது இப்போ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஒரு ஆள் இன்சார்ஜ் போட்டுருவேன். அவங்க கீழே 2 பேரை கொடுத்து நீ தான் அதை பார்க்கணும், நல்லதை கிட்ட நீ தான் ரெஸ்பான்ஸ் சொல்லிடுவேன். அதுபோல் கோழியும் ஃபிஷரிஸும் இணைஞ்சு ஒரு ஆள் இன்சார்ஜாக போட்டுருவேன். விவசாயத்துக்கு 2 பேரை இன்சார்ஜாக போட்டுருவோம் உங்களுக்கு. ஸோ மற்ற பிஸ்னஸ்க்கு நம்ம மேனேஜர் வந்திருந்தார், அவர் ஃபுல்லாக ஓவரால் எல்லாமே இன்சார்ஜ் அவர் தான், சேலரி பொறுத்தவரை எல்லாமே இன்சார்ஜ் உங்களுக்கு. ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேயும் ஒரு 10 பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, ஏன்னா நமக்கு ஜிஎஸ்டிலாம் அப்ளை பண்ணுறோம், அந்த கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு இருக்காங்க. ஃபேக்ட்ரிலையும் ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த பேக்கிங்லேருந்து சத்து மாவு செய்கிறதுலேருந்து. நாங்கள் சத்து மாவுலாம் எப்படி செய்வோம்னா, அரிசியை வந்து களைஞ்சி காய வச்சுட்டு திரும்பி வறுத்துட்டு அதுக்கு பார்த்தா மாவை அரைப்போம் உங்களுக்கு. சிலைது வந்து முளை கட்டி நல்லா வறுத்துட்டு அதுக்கு பாடு செய்வோம் உங்களுக்கு. அது அந்த மாதிரி ப்ராப்பர் வேலை தான் நம்ம செய்கிறது. ஸோ அதுக்கு தேவையான வந்து கிச்சன் தனியாக இருக்குது, அதுக்கு தேவையான ஸ்டாஃப் தனியாக இருக்காங்க உங்களுக்கு. இவங்கெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸில் உள்ளவங்க பர் மந்த்லி மந்த்லி சேலரி வாங்கினவங்க, மற்ற அந்த ஃபேக்ட்ரியில் உள்ளவங்களாம் டெய்லி சேலரி தான் வாங்க, அவங்க டெய்லி சேலரி தான் கேட்குறாங்க உங்களுக்கு, அவங்க குடும்பம் நடத்தணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு டெய்லி சேலரி கொடுத்துருது. ஸோ அது அதுக்குள்ள இன்சார்ஜ் அந்த இதுக்கு தனியாக போட்டுரு உங்களுக்கு. அந்த உணவு தானியங்களை வந்து அந்த வண்டு இல்லாமல் புழு இல்லாமல் பதவத்துக்காண்டி ஒரு இன்சார்ஜ் போட்டிருக்கோம். எதுவும் தப்பு இருந்தால் அவங்கள ஒன்றி தான் நான் கேட்பேன் உங்களுக்கு. அவங்களுக்கு இப்போ கடமை என்னென்னா டெய்லி வந்து ட்ரம்மை திறந்து பார்க்க வேண்டியது, முட்டையை பார்க்க வேண்டியது, எதுவும் தப்பு தவறு இருந்துச்சு அல்லது பூச்சிகள் இருந்துச்சுன்னா உடனடியாக வெளியில் காயப்பட வேண்டியது. இதுக்கு முந்தி நாங்கள் ஆரம்பத்த ஸ்டேஜில் அதெல்லாம் செய்யலை, காமனாக வச்சுருந்தோம். அப்போது ஒவ்வொரு ஆள் பிளேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்காண்டி ஒரு ஆளே இன்சார்ஜ் ஃபுல்லாக போட்டேன். நீங்கள் தான் அது இன்சார்ஜ், நாளைக்கு பொறுப்பு இருந்தால் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். கஸ்டமர்கிட்ட போயிட்டு அங்கேருந்து வந்து எனக்கு அந்த நீங்கள் கொடுத்த பொருளில் வந்து இது மிக்ஸ் பண்ணி வந்துச்சு, இது வண்டு வந்து மிஸ்டேக் வந்துச்சா, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற லெவலில் போட்டினதுனால எங்களுக்கு ஒர்க் லோடு ஈஸியாக போயிட்டு இருக்குது.
1: சரிங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் சரி தான். இப்போ ஜிஎஸ்டிக்கு அது படித்து தெரிஞ்சவங்கள வச்சுருக்கலாம். இப்போ ஆடு மாடு பார்க்கணும் அப்படின்னா அதை தெரிஞ்சவங்கள தான் நீங்கள் வந்து கூப்பிட்டு வச்சுக்கிறீங்களா, இல்லை நீங்கள் அவங்க வந்து உங்கள்கிட்ட கற்றுக்குவாங்களா ஆடு மாடு இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு? அதுக்கும் ஒரு முறை இருக்குல்ல.
0: இல்லை இல்லை, ஆடு மாடு பார்க்கலாம். எனக்கே சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்லேயே நான் சின்னதாக 11-12 வயசு இருக்கும்போது 40,000 எங்கள் வீட்லேயே இருந்துச்சு. ஸோ ஆடு வளர்ப்பு எப்படின்னு எனக்கு தெரியும், அந்த பேஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம பண்ணையில் வளர்த்தவங்களே 2 பையனை கூப்பிட்டு நீ ஆட்டை வந்து டெல்லி வந்து வெளியில் மேய்ச்சல் கொண்டு போங்க, 3 மாதம் ஒன்றையும் அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி 3 மாதம் மழை சீசன் ஒன்றையும் ஆட்டை வெளியில் அவுத்து விட மாட்டோம், கொட்டாயிலே பரண்மேல் வளர்ப்பு வளர்ப்பு தான் செய்கிறோம், அங்கே வளர்த்து வந்து தீவனத்தை போட்டு விட்ருவோம் உங்களுக்கு, இடை தலைகள் கட்டி விட்ருவோம். பாக்கி பூரா நமக்கு வந்து வயல்கள் நிறையா இருக்கிறதுனால வயல் மேய்ச்சலுக்கு போய்டும் உங்களுக்கு, அவங்க கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு. அதைப்போல் கோழி வளர்ப்புக்கும் அவர் நம்மகிட்ட உள்ள ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டார், அவருக்குள்ளே ஊசி, நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, அவங்க மூலம் ட்ரைனிங் எடுத்து அவர் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. சோனாலி அப்படிங்கிற ஒரு நாட்டு ரகம் தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 4000 கோழி வரைக்கும் இருக்குது. இதுவே இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஒரு 10,000 கோழியாக கூட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது சம்மந்தமாக ஷெட்டுகளில் கூட்டிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு, ஏன்னா கோயம்புத்தூர்லேயே எனக்கு முட்டைக்கு நிறையா டிமாண்ட் இருக்குது. இப்போது லெவலில் வந்து நம்ம முட்டை வந்து ஹோல்சேலில் வந்து 12 ரூபான்னு, ரீட்டெயிலில் வந்து 16 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். டெய்லி போடுற ஒரு 400 முட்டை 300 முட்டை டெய்லி எங்களுக்கு சேல் ஆகிடுது, எதுவுமே பேலன்ஸ் இல்லை. நான் பப்ளிக்காக எல்லாேருக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் ஒன்று என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு முதல்ல மார்க்கெட்டிங் பார்த்துட்டு உற்பத்தி பண்ணுங்கள். நான் அந்த மாட்டில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அது ஒரு காரணம்,
1: ஐயா சொல்ற அந்த மாட்டு ஃபெயிலியர் என்னங்கிறத ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா வெற்றி மட்டுமே நம்மளுடைய கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு, அதுக்கு பின்னால அவர்கிட்ட தோல்வியும் இருக்கு. அந்த மாட்டு ஃபெயிலியர்னு சொல்றதுல அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ.

0: தொடர்ந்திருந்தீர்கள் பண்பலை 102.1.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
5: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
4: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
9: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
10: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
11: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நஹி ஹை, சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹி ஹை.
12: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள், தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள், உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
1: வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி பத்தின அறிவிப்பு இப்ப கேட்கலாம். அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒளிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதில் உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. இதில் அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதை களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குநர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலமாக அனுப்பி வையுங்கள். நாடகங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். அதற்கு உரிய சன்மானமும் வழங்கப்படும். அதனால் அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒருங்கிணைந்த பண்ணையும் பத்தின பல தகவல்களை தெரிஞ்சிட்டு

0: நேர்களை இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431-240-1-246 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் இல்லனா 938-546-1-2-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பலாம். அப்படி ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கு. யார் எங்கிருந்து அப்படின்னா, கருமூலர் லால்குடியிலிருந்து. கோழி பண்ணைகளை நீர்நிலை இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் அமைக்க முடியுமா, இல்ல வானம் பார்த்த பூமியிலையும் அமைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: ஐயா வணக்கம். நீர்நிலைகள் அதிகம் தேவையில்லை உங்களுக்கு, வறட்சியான இடத்துலையும் அமைக்கலாம் உங்களுக்கு. பட் கொட்டகை வந்து அதிகமாக வந்து புழுக்கம் இல்லாமல் காற்றோட்டம் உள்ளதாக அமைச்சிங்க. அகலம் வந்து ஒரு 27 அடி 30 அடிக்கு தாண்ட வேண்டாம். நீளங்கள் ஒரு 60 அடி 70 அடி நீளங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்சுன்னா மேலே கீத்து போடுங்க. அப்படி இல்லாட்டி தகரம் போட்டிங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ஸ்பாஞ்சு வந்து கூலர் மாதிரி உள்ள ஒரு ஸ்பாஞ்சு ஒன்று இருக்குது, அதை போட்டு மேலே தாரத்தை போட்டுங்க. கொட்டாய் என்பது கூலாக இருக்கும் உங்களுக்கு, அந்த இதில் நீங்கள் அமைச்சிக்கலாம் உங்களுக்கு. மற்றபடி நீர்நிலைகள் அதிகமாக இருக்குன்னு தேவை அவசியம் இல்லை.
2: அடுத்த ஒரு கேள்வி,
0: வீட்டு கொல்லைப்புறத்தில் கோழி பண்ணை அமைக்கலாமா, எந்த வகையான கோழி வகைகளை தேர்ந்தெடுத்து வளர்க்கணும், தீவன முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ராஜி ரமேஷ் நாங்கள் வரோம்.
1: வணக்கம்மா. வீட்டுக்குள்ளே பக்கத்தில் நிறையா வளர்க்கலாமா? நாங்கள்லாம் சிறு வயசுலாம் வந்துட்டால் எங்கள் எல்லா வீட்டிலும் எங்கள் வீட்டில் கோழியெல்லாம் இருக்கும். எங்கள் அம்மாவை நிறையா வளர்த்துருக்காங்க. இடங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கோழிகள் வளர்க்கலாம் உங்களுக்கு. கொஞ்சமாக கோழி இருந்துச்சுன்னா நீங்கள் இயற்கையாகவே உணவுகள் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மிஞ்சி இருக்கிற சாப்பாடுகள் அல்லது நெல் அரிசி இதை போட்டு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அதிகமாக பண்ணைய மாதிரி நீங்கள் அமைக்கிற மாதிரி இருந்து வளர்க்குற மாதிரி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்குபேட்டர், ஒன்று சின்ன இன்குபேட்டர் இருக்குது 100 முட்டை வைக்கிறதுல, இல்லை குஞ்சா வாங்கினா கூட நீங்கள் நம்மள்ட்ட குஞ்சு வாங்கிக்கலாம், இல்லை நாமக்கள்கிட்ட குஞ்சு வாங்கிக்கலாம். சொனாலி அப்படின்ற ஒரு ரகம் இருக்குது, அது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 320 முட்டை எழுது உங்களுக்கு. கோழி அவ்வளோ பெருசாக வளராது. அதாவது அதனுடைய பெட்டை கோழி பார்த்திங்கன்னா 800-900 கிராம் இருக்கும். சேவல் பார்த்திங்கன்னா ஒரு 1400 கிராம் இருக்கும், அதுக்கு மேலே வளராது. ஸோ அதனால் தீவன செலவு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து நிறையா நெல்லை பயன்படுத்தலாம். நெல் வந்து ஒரு நல்ல உணவு தான் உங்களுக்கு. முடிஞ்சு அப்படின்னா வெஜிடபிளில் பொறுத்தவரைக்கும் பரங்கி, பூசணி, அதுபோல் தர்பூசணி வெயில் நேரத்தில், இந்த மாதிரி காய்கறி வகைகள், நாட்டு வெங்காயங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். கருவேப்பிலை, வேப்பிலை இதெல்லாம் இடையில கட்டி வைங்க. இதெல்லாம் நல்லா சாப்பிடும் உங்களுக்கு, நோய் எதிர்ப்பு நல்லா சக்தி இருக்கும், முட்டையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்.
2: சிறப்புங்க ஐயா. அந்த மாட்டு ஃபெயிலியர், அதில் கால் வச்சா கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னீங்க, அதையும் சொல்லுங்கள், எங்களுடைய நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எதை யோசித்து செய்யணுங்கிறத, ஏன்னா நல்ல ஒரு அனுபவமாக சொன்னீங்க.
1: உண்மை தான் நீங்கள் இப்போ என்கிட்டயே பண்ணையில் நிறையா அட்வைஸ் இங்கே வர்றாங்க. நிறைய பேர் இளம் தலைமுறைகள், ஐடி முடித்தவங்க, யங் ஸ்டாஃப் நல்லா படித்தவங்க, இவங்கெல்லாம் நான் பண்ணையை வைக்கும் போது நான் சில ஃபேக்டாக அவங்கள்ட்ட உண்மையாக சொல்லிவிடுவோம் உங்களுக்கு என்னென்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்தாங்கன்னா முதல் கேட்குற கேள்வியே, நீங்கள் செய்ய போகிறீங்களே தம்பி, உங்கள் மனைவி உங்களுக்கு ஒத்துழைப்பாங்களான்னு முதல் கேள்வி கேட்பேன். ஃபஸ்ட்டு கேள்வியாக தான் கேட்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து அமைதியாக போகிறதுக்கான தான் சம்பாதிக்கிறோம். இதனால் அந்த வாழ்க்கையை வந்து சீர்கேடாகினா அதை தயவுசெய்து ஈடுபடாதீங்கன்னு சொல்லிவிடுவேன். இல்லை மனைவியும் சில பேர் கூட அழைச்சிட்டு வருவாங்க, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் செய்ய போடுவாங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுவேன் வச்சிங்களேன். இப்போ நான் நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் வெற்றியை மாத்திரம் சொன்னால் நான் அடைஞ்ச தோல்விகளும் அதிகம். இங்கேன்றல துபாயிலையும் நிறையா ஒரு 4-5 பிஸ்னஸ் செஞ்சு லாஸ் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லும் போது, இந்த ஜியாவுதீன்கிற ஒரு ஒரு ஆள் வந்து எந்திரிச்சு நிற்கிறது தான் உங்களுக்கு தெரியும், கீழே விழுந்து மூக்கெல்லாம் உடைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஷார்ட்டாக. மாட்டில் நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தொழிலும் செய்யும் போது அந்த தொழிலுக்குள்ளே மார்க்கெட்டிங் இருக்கான்னு முதல்ல அனலைஸ் பண்ணணும். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம மாடு கொண்டு வந்தால் நம்ம நல்லவமாக செய்யலாம், அதுவும் வடநாட்டு மாடுடைய பால்கள் நல்லாயிருக்கும், அதில் நிறையா வந்து உங்களுக்கு வந்து கொழுப்பு சத்தும் நெய்யிலேருந்து வெண்ணெயிலேருந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம எல்லாமே பால்லேருந்து வெண்ணெயிலேருந்து நெய் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு பேங்க்கு லோன் போடணும். லோன் சொல்ல முடியாது, அதை என்னுடைய எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அந்த எப்படி வச்சுட்டு இமீடியட்டாக அவங்க லோன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200-225 மாடு வடநாட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். கிர்ரு, ஷாஹிவால், ராத்தி, காங்கிரேஜி இந்த மாதிரி வடநாட்டு மாடுகள்லாம் இதுக்கான தனியாக ஷெட்டு போட்டு எல்லாமே செஞ்சுருந்தோம் உங்களுக்கு. பட்டு நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த பாலுக்குள்ள சரியான ரேட்டு எங்கள் டெல்டாவில் கிடைக்கல. காரணம், டெல்டாவே நிறையா கிராமங்கள் நிறைந்த இடம், அவங்களே நிறையா மாடு வளர்க்குறாங்க. அப்படிங்கும் போது அந்த பாலை தான் மெயின் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து அந்த பாக்கெட் பால்லேயே எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா பாக்கெட் பாலில் என்ன சொன்னாங்கன்ட்டா, இந்த பாக்கெட் பாலில் ஒரு கிலோ ஒரு லிட்டர் வாங்கினா நாங்கள் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம், உங்கள் பாலில் நாங்கள் தண்ணி ஊற்றுவோம்.

0: ஊற்ற முடியலையேன்னாங்க. நான் சொன்னேன் ஒரிஜினல் மாஸ்பாண்ட்டில் நீங்கள் தண்ணி ஊற்ற முடியாதுமா, ஏன்னா ஒரிஜினல் பசுமாண்டை செக் பண்ணிங்க, நாங்கள் தண்ணியே மிக்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு. ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் எவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணோம், மார்க்கெட்டிங் பண்ணோம், மக்களோட கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தோம், அந்தளவுக்கு எங்களாட்டி சக்ஸஸ் பண்ண முடியல. அதான் பிற்பாடு பார்த்தேன், இது உயிரை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து சாப்பாடு போடாவிட்டு அந்த பாவங்கள் நம்ம தலையில் விடும் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்ச ரேட்டுக்கு விற்றுட்டு சில இது வந்து அந்த இது கோசாலை இருக்குல்ல அதில் கூட கொஞ்சம் அனுப்பி விட்டுவிட்டு கிடுகிடுன்னு மாட்டை குறைச்சோம் உங்களுக்கு. ஏன்னா இருக்க இருக்க என் கை காசில் தான் செலவாயிடுச்சு. அதில் உள்ள இன்னும் எச்சங்களை சில மாடுகள் ஒரு 10-15 மாடு உடனே நான் வச்சுக்கிட்டு விவசாயத்துக்காண்டி பாக்கி எல்லா மாட்டையும் கொடுத்து முடிச்சுட்டேன். அந்த ஷெட்டில் தான் இப்போ நான் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு, ஏன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால எனக்கு கோழி வளர்ப்புக்கு ஈஸியாக போயிடுச்சு.
1: சரிங்க ஐயா, நீங்கள் இந்த இயற்கை பண்ணையம் செய்கிறதுனால இயற்கை உரங்களை தான் போடுறதாகவும் கேள்விப்படுறோம்.
0: ஆமாம்,
1: அதற்கான இடுபொருட்கள்லாம் எப்படிங்க தயாரிக்கிறீங்க? அது அதுவும் இன்னொரு சிரமமாச்சா? ஏன்னா பஞ்சகவியார் செய்யணும், இல்லை மூலிகை பூச்சி வரட்டி செய்கிறதுனாலும் அது ஒரு ப்ராசஸ் செய்யணும், அதுக்கு ஒரு 10-15 நாள் காத்திருக்கணும், இந்த மாதிரியான பெரிய இதாக இருக்குமேங்க?
0: உண்மைத்தான், உண்மைத்தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ எங்களுக்கு ஆடு வளர்த்ததுனால ஆட்டுடைய கழிவுகள் நிறைய எங்கள்கிட்ட சேர்த்து வச்சுருக்கோம். அதுபோல் மாட்டு கோழி இந்த கழிவுகள்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு 10 நாளில் வந்து வெளியில் நான் சொன்னால ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் காங்கிரீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக மேலே பரத்தி விட்டுட்டு காய விட்டுருவோம். காய விட்டுட்டு மேலே டிராக்டரை விட்டு கம்ப்ளீட்டாக தூள் அடிச்சிடுவோம். தூள் அடித்து அந்த உள்ளே குப்பை கூளங்கள்லாம் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு சாக்கில் மூட்டை கட்டி வச்சுருவோம். உங்களுக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த சீசன் வந்த உடனே இதுலேருந்து நம்ம கவர்மெண்ட் டிப்போலேருந்து சூடமனஸு மற்ற இதெல்லாம் வந்து இயற்கை உரங்கள் அவங்க வச்சுருப்பாங்க கிரியா வைக்கும் மாதிரி, அதை வந்து மானிய ரேட்டில் அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக உரத்துக்கு பதிலாக அதை நாங்கள் யூஸ் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த களைக்கொல்லியெல்லாம் நாங்கள் வந்து அந்த சீசன் வரத்துக்கு முதலே வந்து 20-30 ட்ரம்மில் போட்டு அந்த இலைகள்லாம் பறித்து போட்டு எல்லாமே ஊற வச்சுருவோம். இதே தவிர 4 மாதத்துக்கு முதலேயே நாங்கள் மீனை பிடிச்சி மீன் அம்மைங்களை போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். மீன் அம்மைங்களை நம்ம நாள் தாக்கு பிடிக்க வச்சுருவோம். அதைப்போல் வந்து அமிர்தகரசியில் எல்லாமே நாங்கள் அந்த சீசனில் ரெடி பண்ணி ட்ரம் ட்ரம்மெலாம் வச்சுட்டு தேவைப்படும் போது இப்போ எல்லாமே ட்ரோன் மூலிமா செஞ்சுட்டு வந்து வெளில இதுக்கு வந்து இது மிஷின் அடிச்சுட்டு இருந்தோம், இப்போ ட்ரோன் மூலிமா வச்சுட்டு இருக்கோம்.
1: ஐயா, ஒரு நேயர் வந்து வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருக்காரு.
2: கணேஷ்குமரன் கரந்தையிலிருந்து, உங்கள் பண்ணைகளை நேரடியாக வந்து பார்வையிடலாமா? அதோட நீங்கள் தயாரிக்கிற பொருட்களை எப்படி வாங்குறது?
0: நீங்கள் தாராளமாக வரலாங்கய்யா, நீங்கள் எப்போ வரலீங்களோ எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் மேப் அனுப்புகிறேன், தாராளமாக வந்து பாருங்கள். நிறையா பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மதுரை காலேஜிலேருந்து, அக்ரி காலேஜிலேருந்து, அதுபோல் வந்து இங்கே திருவாரூர் மற்ற ஏரியாவிலலாம் வந்து அக்ரி காலேஜிலேருந்து வந்து மீட்டிங்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. உங்களை போல் உள்ள நிறையா பேர் தனிப்பட்ட முறையிலையும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி தாராளமாக எப்போதுமே வரலாம், யூ வெல்கம். ஞாயிற்றுக்கிழமை மணி ஒரு நாள் லீவாக இருக்கும் உங்களுக்கு, அந்த ஒரு நாளை விட்டுருங்க. பாக்கி நாளில் வரும்போது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, தாராளமாக வந்து பார்க்கலாம்.
1: ஐயா, இப்போ கடைசியாக ஒரு 2 கேள்விங்க. ஒன்று வந்து, நீங்கள் 57 வயது வரைக்கும் இந்த இயற்கை, அதாவது இப்போ விவசாயம் பக்கத்து வராமல் இருந்ததுக்கு உங்களுடைய பேச்சிலேருந்து, இல்லை உங்களை பற்றி இதுவரையும் பேப்பரில் வந்த ஆர்டிக்கல் பற்றி நாங்கள் பார்க்கும்போது, உங்கள் அப்பா தான் உங்களுக்கு கேட்டு போட்டு வச்சுருந்தாருன்னு நான் புரிஞ்சுக்கலாம் படித்தா. ஏங்கய்யா நீங்கள் அப்பா பேச்சை மீறுவதில்லை அப்படின்னு சும்மா தெரிஞ்சுக்கலாமா? பர்சனல் குவஸ்டினாக இருந்தாலும்
0: தாராளமாக, தாராளமாக. ஏன்னா நான் 11 வயசு இருக்கும் போது அப்பா பர்மாலேயும் வந்தாங்க. நான் ஒரே ஒரு ஆண் புள்ள தான், ரெண்டு சகோதரிகள் உங்களுக்கு. அப்பா என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, கண்டிஷனாக இருப்பாங்க, அதே சமயத்தில் பிரியமாக இருப்பாங்க. அந்த வயசுலேயும் வந்து சில முக்கியமான சில டிசிஷன் எடுக்கும் போதெல்லாம் என்ன இல்லாமல் கன்சல்ட் பண்ணாமல் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாவுடைய நண்பர்கள் ஒரு சில பேர் கூட அந்த கால கஷ்டமான காலகட்டத்தில் எங்கள் ஊரில் உள்ள அவங்க வீட்டை விற்றுட்டு மன்னார்குடியில் பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் மன்னார்குடி, அவங்க போய் அங்கே வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு கடை வைக்கும் போது அப்பாட்டே அந்த எண்ணத்தை சொல்லும் போது அப்பா என்கிட்ட கேட்குறாங்க, தம்பி எப்படி இருக்குது, வந்து இருக்குது, நம்ம வீட்டை நல்ல ரேட்டு கேட்குறாங்க. ஏன்னா எங்கள் வீடு மாத்திரமே வந்து கிட்டத்தட்ட 35 சென்ட் உள்ள இடம், உங்களுக்கு நல்ல ரேட்டு கேட்குறாங்கன்னு இப்படி ஒரு ஐடியா இருக்குது. நீ என்ன, நீ தான் ஒரே புள்ள, உனக்கு உள்ளது தான், நீ சொன்ன முடியும் தான் முடியும் அப்படின்ட்டு எத்தனை எனக்கு 12-15 வயசில் என்கிட்ட கேட்குறாங்க. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க நினச்சிருந்தா ஈஸியாக அதை விற்றுட்டு மன்னாரில் செட்டில் ஆகிருக்கலாம், என்ன கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நான் எங்கள் அப்பாட சொன்னேன், நானும் தாத்தா மாதிரி ஒரு காலத்தில் தலைமையிலிருந்து வருவோம் தான் இங்கே ஊரில், அதெல்லாம் ஒன்றும் விற்க வேணாம், நம்ம உழைப்போம் 2 பேரும், நீங்களும் உழைக்கிறீங்க நானும் உழைக்கிறேன், உங்களுக்கு கூட உங்கள் சப்போர்ட்டாக இருக்கேன், நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே அடுத்த செகண்ட் அந்த முடிவை மாற்றினாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு தகப்பனார் எனக்கு வந்து கிடைக்கும் போது அவங்களுடைய வார்த்தையை மீற எனக்கு வந்து மனசு வரல எதுவுமே. 57 வருஷம் எங்கள் தகப்பனை எனக்கு விவசாயத்துக்கு தடைப்பில்லை, ஆனால் விவசாயம் வரமோ உள்ள விவசாயத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் இருந்தால் கூட அவங்க கூட போவேன், எனக்கு அறுவடைக்கு போவேன், மற்ற இதெல்லாம் போய் நிற்பேன். பட் ஃபுல் ஸ்விங்கில் இறங்க

0: இல்லை. ஏன்னா துபாய் ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல வேணாப்பா, நீ அங்கே கஷ்டப்படுற, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்க, இல்லாட்டி சதம்தான் என்னையே சொல்லுவாங்க, இந்த அங்கே இருக்கிறாங்க சார், அங்கே போயிட்டு வா அப்படிம்பாங்க, நான் போயிட்டு வருவோம் உங்களுக்கு, அப்போல்லாம் இல்லை உங்களுக்கு. பட் என்னுடைய மனசு வந்து என் தகப்பனார் வார்த்தையை மீறக்கூடிய தைரியமோ அல்லது தன்மை எனக்கு இல்லை உங்களுக்கு.
1: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் வந்து இயற்கை அதாவது வேளாண் விளைபொருட்கள் மட்டும் இல்லாமல் அது சந்தைப்படுத்தி விற்பனையும் செய்கிறீங்க, அப்புறம் தொழில் அனுபவம் நிறையா இருக்குது. இன்றைய இளைஞர்களுக்கு தொழில் செய்யணும், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை விவசாயமாக இருந்தாலும் சரி, உள்ள செய்யணும், புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க?
0: நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆராய்ச்சி வந்து விடா முயற்சியும் தொடர் பயிற்சியும் தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொழிலையும் முன்னேற்றத்தை கொண்டு போகும். இப்போ நம்ம யங் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குயிக் பேக்னு சொல்லுவோம்ல, உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் காசுக்காரன் ஆயிடணும், ரொம்ப சீக்கிரம் முன்னேறணும்னு பார்க்குறாங்க. இட் இஸ் இம்பாசிபிள். புரிஞ்சிட்டிங்களா? ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இருக்கும். நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் இன் துபாயில், ஏன்னா டிச்சி துபாயில் வந்து டிச்சி அலுமினியம், இது ஜமால் அலுமினியம்ன்றது பிரசிடண்ட் நான் தான். அடிக்கடி மீட்டிங் போகும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் இதைத்தான் சொல்வேன், நீங்கள் வந்து இங்கே வந்து துபாய்க்கு வந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுங்க, தொழிலை கற்றுங்க, 11 வருஷம் கொஞ்சம் முதலீடு எடுத்து தனியாக முதல்ல கடை வாங்கி சின்ன முதலில் அதுலேருந்து நீங்கள் முன்னேறலாம். இன்கேஸ் அது லாஸ் வந்தால் கூட உங்களுக்கு திரும்பி வந்து ஜாய் வேலையில் சைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வயசு உங்களுக்கு ஒத்துழைக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் 50-50 வயசு கடந்து வந்து தொழில் வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்து தமிழர்கள்லாம் தொழிலதிபர் தான் இருந்திருக்காங்க. துபாயில் ஒன்றி தான் மிடில் ஈஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னா மலையாளி தான் தொழிலதிபர் இருக்காங்களே, நம்ம ஆளுங்க எல்லாம் லேபராக இருக்கீங்க, அதை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறது. ஊர்லேயே நான் அதான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன்.
1: தொழில் ஐயா, நேர்களை நீங்கள் ஐயாட்ட வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி சார்ந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், ஆலோசனை பெறலான்னு நீங்கள் நினைக்கலாம். அது சார்ந்து உங்களுக்கு ஐயாட்ட எதுவும் சந்தேகம் கேட்கணுன்னா என்ன சொல்கிறோம் குறிச்சிக்கோங்க, 99-94-95-20-99. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறோம், 99-94-95-20-99. ஐயா, இதுவரை எங்களோட கலந்து கொண்டு எங்களுடைய நேயர்களுக்கு அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம் சார்ந்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க. எப்படி சந்தேகப்படுத்தணும், எப்படி வாடிக்கையாளர் நம்ம யாரை நோக்கி நம்மளுடைய விளைபொருட்களை விளைய வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த டைம் கொடுத்து எனக்கு அவனையை கொடுத்து எனக்கு ஒரு மரியாதையை கொடுத்து இந்த என்னுடைய பண்ணைய சம்மந்தமாக பேசுறது வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டேன். நன்றி, வணக்கம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையம் எப்போதுமே நமக்கு நல்ல கை கொடுக்கும், இழப்புகள் வந்தாலும் சரி அதை ஈடுகட்டி லாபத்தை தரும் அப்படின்னு தன்னோட அனுபவத்தையும் தான் எதிர்கொண்ட சவால்களையும் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. திருவாரூர் பூதமங்கலம் AMZ ஜியாவுதீன் அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார். கு அடைக்கலராஜ் அவர்கள்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ரோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் 10 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மாஸ்டைல் புதுதில்லியில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரையும் சந்தித்து தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்கின்றனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சக்சேனா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற நீதிபதி அருண் பள்ளி, மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்கவுள்ளனர். மத்திய அரசு பருத்தி மீதான வரியை ரத்து செய்தது தொழில்துறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க அமைச்சகங்களை தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். பஞ்சு விலை குறைந்தால் நூல் விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நாகை மாவட்டத்தில் மீன்பிடி விசைப்படகுகள் மீன்வளத்துறை அலுவலர்களால் இன்று ஆய்வு செய்யப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். நாட்டு படகுகள் வரும் 9ஆம் தேதி ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 121 கிராம பஞ்சாயத்துகளிலும் விளைநிலம் காப்போம் திட்டத்தின் கீழ் பயிற்சிகள் வரும் 15ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், சூளகிரி, ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை, பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் முள்ளங்கி உற்பத்தி அதிகரித்து விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பிரசார் பாரதி ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவையொட்டி மதுரை வானொலி நிலையம் சார்பில் வாக்கத்தான் நடைபெற்றது. இதில் வானொலி பணியாளர்கள், அறிவிப்பாளர்கள், நேயர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருச்சி பீமநகர் அருள்மிகு செடல் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி தேர் திருவிழா இன்று மாலை நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதி முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சிந்து தாய்லாந்தின் புசனனை 25-23, 21-16 என்ற நேர் செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: மட்டகாசம் ஆனந்தம் நம்மள சுறுசுறுப்பாக்க திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள்ல இனி கேட்கலாம் போடு ஆட்டம் போடு.
1: வீட்டுக்கு கதவிருக்கு கதவுக்கு பூட்டிருக்கு வானத்தை பூட்டி வைப்பதாரடா அன்புக்கு மனசிருக்கு ஆசைக்கு அளவிருக்கு கடலுக்கு அணை இங்கு ஏதடா யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும்

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம். இந்த விடுமுறையில் மகிழ்ச்சியை தந்த தருணம் இது குறித்து தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். தொட்டு வாருங்கள் நேர்களே. 4331 இந்த இணைப்பு என்னோடு.

0: 240 102 1, மற்றொரு எண் 246 102 1. வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் மிருதங்க தாளவாத்திய நிகழ்ச்சியில் ஆண்டாள் கோயில் ஏ வி சுந்தரராஜன், திருவாளப்புத்தூர் ஜி ஆர் செந்தில்குமார் ஆகியோரின் மிருதங்க இசை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1. நேரம் 10:30.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இனி இருபட பாடல்களாக அபூர்வ சகோதரர்கள் ராஜா சின்ன ரோஜா இந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
1: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
2: 10:41 ஆக போது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம். இருபட பாடல்களாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து இனி வரக்கூடிய பாடல்.
3: துத்திரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடல. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற?
4: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
3: கண்ண வாய்க்கு கீழிட்டு வாய் துடுக்கு.
4: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
3: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
5: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
3: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
4: தேர் வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
3: பம்பு பண்ணுனே பொண்ணு
4: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
3: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
5: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடே அது ராங்கா
4: போடுமாடாச்சி. நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
5: போவாதே.
4: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை.

கட்டு போயிடும். அது அக்க அழகு விட்டு போயிடும். சரிஞ்சவதான் போட்டிடணும், சிறுமையெல்லாம் அவ காட்டிடணும்.

வரவேற்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்களாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து இதுவரைக்கும் பாடல் கேட்டோம். இனி ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: 10:52 இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இருபட பாடல்களாக ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை இருபட பாடல்களாக அபூர்வ சகோதரர்கள் ராஜா சின்ன ரோஜா திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். அடுத்ததா உங்களோடு நாங்க உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்க ரெடியா இருங்க. தொட்டு வாருங்கள் சுழி 431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1.
1: சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே, சிறகை விரித்து நிலவை விரச நினைக்கிறதே.
2: முத்தண்ண, என்ன இது, அந்த ஒரு பெட்டியை மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
3: அதுவா தம்பி, 1980-90 வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
2: அப்படியா? அப்ப உங்கள மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்டை கேளுங்க.
3: ஆமா, எந்த நம்பர்ல?
2: திருச்சியோட முன்னிணைப்பு என்னன்னா சுழி 431 246 102 1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240 102 1.

0: நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மண்வளம் காத்திடும் மண்புழு உரம் தயாரிப்பு பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்கிறார். திருச்சி சிறுகுமணி வேளாண்மை அறிவியல் நிலைய இணைப்பேராசிரியர் டாக்டர் எஸ் ராதிகா அவர்கள். வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 11 மணி, நேர்களை கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நலத்திட்ட பயனாளிகளிடையே இன்று கலந்துரையாடினார்.

0: மக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 11 மணி, நேயர்களின் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நலத்திட்ட பயனாளிகளிடையே இன்று கலந்துரையாடுகிறார். பழங்குடியின மாணாக்கர் இதில் பங்கேற்கின்றனர். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கான பெரும்பாலான அம்சங்களை இரு நாடுகளும் இறுதி செய்துவிட்டதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல் கட்டத்தை இறுதி செய்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக கூறினார். சிபிஎஸ்இ மறு மதிப்பீட்டு இணையதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் இயல்பாகவும் சீராகவும் இது இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில தொழில்நுட்ப சிக்கல்கள் பதிவாகியுள்ள போதிலும் அவை உடனடியாக சரி செய்யப்பட்டதாகவும், ஏராளமான மாணவர்கள் எவ்வித சிரமமின்றி இணையதளத்தை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் ஐடிஐகளில் சேர விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் ஐடிஐக்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. 8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தேவையான கல்வி சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, புகைப்படத்துடன் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். அரசு ஐடிஐக்களில் பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 750 கல்வி உதவித்தொகை, இலவச சீருடை, புத்தகங்கள், மிதிவண்டி, அரசு பேருந்து பயண சலுகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. தகுதியுள்ள மாணவர்களுக்கு மாதம் 1000 கூடுதல் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகள் குருமூர்த்தி.
1: ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

இருந்தால் உங்கள் பிடிச்சமான பாடலை கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி தான் இது. உங்களோடு நாங்கள் நேர்கள் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடலை கேட்க சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246 102 1 240 102 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பார்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. பரபரப்பான நம்மளுடைய வாழ்க்கையில நமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது பாட்டு கேட்கறத அப்படிங்கிறத

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க, இது உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர். வணக்கம்
9: சார். வணக்கம் சார்.
8: வணக்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
9: கரூர் மாவட்டம் வடசியில இருந்து புஷ்பவல்லி ஆனந்தராஜுங்க சார்.
8: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
9: 16 வயதுல இருந்து செவந்தி பூ எடுத்து சின்னதா, அந்த பாட்டு வேணுங்க சார்.
8: கண்டிப்பா கொடுத்துடலாம், நன்றி இனிப்புல வந்ததுக்கு.

0: 11:15 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கோம். நேர்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிற இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் விருப்பமான பாடலை கேட்கணும்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பேனோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. இப்போ இணைப்பில் யார் வராங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். விஜயா பேசுறேன்.
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நன்றிமா
0: இணைப்பு வந்ததுக்கு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 11:22 ஆக போது உங்களோடு நாங்க நிகழ்ச்சி தான் கேட்டடைஞ்சிருக்கோம். இனிப்புல யார் வராங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கமா, யார் பேசுறீங்க?
4: நூர்ஜகான்
3: மேம். என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
4: நான்
3: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி இனிப்புல வந்ததுக்கு.

0: 11:28 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102.1 240-102.1 இந்த எண்களில் நீங்களும் தொட்டு வந்து உங்கள் விருப்பமான பாடலை கேட்கலாம். இப்போ இணைப்பில் யார் வரப்போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம், யார் பேசுகிறீங்க சார்?
1: திருச்சி மாவட்டம் கட்டாம்பதி கணேசன் பேசுகிறேன் சார்.
0: கணேசன் ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: கரிமேட்டு கரையின் படத்துல இருந்து கரிமேட்டு கரிவாயின் பாட்டு போடுறேன் சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம், அந்த படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னால் விளம்பர இடைவேளை வருது. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நேர் கேட்ட அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்கலாம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
8: BSc, BCA, BBA, BCOM, MSc, MCA, MCOM.
7: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம்.

0: அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பார்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர் கேட்ட கரிமேடு கருவா என் படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். 11:35 ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக யார் நம்ம கூட பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: எஸ்வனப்பட்டியிலேருந்து இளஞ்சியா சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: ராசுக்குட்டி படத்திலேருந்து நான் பிடிச்ச கிளியே வாசம்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நன்றிம்மா இனிப்பில் வந்ததுக்கு.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க. இது உங்களோட நாங்க. இனிப்புல யார் வராங்கன்னு கேட்டுலாம் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் தான் பரமேஸ்வரி பேசுறேங்க.
1: பரமேஸ்வரி, சரிம்மா, என்ன பாட்டு வேணும்?
2: நான் கரகாட்டக்காரன்ல இருந்து போடுங்க.
1: சரி, கொடுத்துடலாம். முதல் முறையா பேசுறீங்களா, இதுக்கு முன்னால பேசிருக்கீங்களா?
2: நன்றி
1: நன்றிமா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட மாதிரி அந்த பாடல் கொடுத்துடலாம்.

0: 11:46 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி கேட்டு நினைச்சிருக்கோம். இனிப்பில் வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி வண்ணாரப்பட்டியிலிருந்து ஆர் உதயகுமார்.
0: உதயகுமார் ஐயா, என்ன பாட்டு வேணும்?
1: இல்லாத மனம் துள்ளிலிருந்து தொடத்தோட.
0: இல்லாத மனம் துள்ளிலிருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடலாமா? சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த படத்துல இருந்து பாடல் கொடுத்துடலாம். நன்றிங்க ஐயா இனிப்பில் வந்ததுக்கு.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். 11:52 ஆகுது. இனிப்பில் வரக்கூடிய நேர் யார், என்ன பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
5: சார். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
5: கனகசுந்தரம் தொடையிலிருந்து பேசுறேங்க சார்.
4: சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
5: சார்? நந்தா படத்துல பாடல் கொடுங்க சார்.
4: கண்டிப்பாக கொடுத்துறேன் சார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
5: சார்? நான் விவசாயம் பாக்குறேங்க சார்.
4: சரிங்க சார், சரிங்க சார். முதல் முறையா பேசுறீங்களா, இதுக்கு முன்னால பேசிருக்கீங்களா?
5: இல்ல சார், பேசிருக்கேன் சார்.
4: இதுக்கு முன்னால பேசிருக்கீங்க. சரி சார், சரி.
5: ஆமாங்க சார்.
4: நன்றி சார், நன்றி. இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பாடல் கொடுத்துடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட நேர்களுக்கும், பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மண் வளம் காத்திடும் மண்புழு உரம் தயாரிப்பு பற்றிய நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ராதிகா அவர்கள். 2:30 மண்ணின் மனம், இதில் ஏ பாண்டியராஜ் குழுவினர் வழங்கும் கரகாட்ட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 102.1 பகல் மணி 12:10 மங்கையர் உலகம் அடுத்ததா வரப்போகுது. இந்த விடுமுறையில் மகிழ்ச்சியை தந்த தருணம், இது பத்தி தோழிகள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிரலாம். தொட்டு வர வேண்டிய எண்கள் 43 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1.

0: நிலையத்தில் நேரம் இப்போது 12 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல், உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மாஸ்டெயிலுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர்.

0: நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகந்த் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறுமதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு ப. சிதம்பரம் சந்தித்து பேசினார். இதேபோல் தென்னிந்திய பிராந்தியங்களுக்கான ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் திரு ஸ்ரீஹரியும் முதலமைச்சரை இன்று சந்தித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், CBSE பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை வரும் 5ஆம் தேதிக்குள் இணையத்தில் வெளியிட பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் காயமடைந்த பேருந்து பயணிகள் 22 பேர் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இவ்விபத்து காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறளமுதம் பெரியாரை துணைக்கோடல் 45ஆம் அதிகாரம் 3வது குறட்பா.

0: பெரியோரையே விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராக பெற்றுக்கொள்ளுதல் பெறுதற்கரிய பேறுகளுளெல்லாம் அரிதான பெரும் பேராகும்.
1: அறியவற்றுள்ளெல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: யாராது காலங்காத்தாலேயே வேலை செய்ய விடமாட்டாங்களே.
5: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
4: அடடே ஆசிவா, உன்னத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
6: நீயா நிச்சயமா எதிர்பார்த்திருப்ப, தெரியும் எனக்கு.
7: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
6: என்ன கிளீனிங் ஒர்க் எல்லாம் பலமா போயிட்டு இருக்கு?
4: ஆமா நண்பா, நிறைய குப்பை சேர்ந்துருச்சு, அதனாலதான் முடிச்சிட்டேன். அந்த பக்கெட்ல இருக்கிறத கொண்டு போய்
6: பக்கத்துல எம்டியா இருக்கிற பிளாட்ல போட போற. அதானே, உன் வீடு சுத்தமா இருக்கணும். சூழலை பத்தி நீ எல்லாம் எங்க கவலைப்பட போற?
4: ஏய் நிறுத்து நண்பா, தெரிஞ்ச மாதிரி பேசாத. என் வீடு மட்டும் இல்ல, எனக்கு பக்கத்துல இருக்க இடம், நான் குடியிருக்கிற தெருவு, இதெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை தான் இப்ப நான் செயல்படுத்த போறேன்.
6: அப்படியா? சபாஷ் நண்பா, உன்ன மாதிரியே எல்லாரும் மாறிட்டா நம்ம ஏரியாவே சுத்தமா மாறிடும். ஆமா, என்ன ஐடியா, அதுதான் கொஞ்சம் சொல்ல.
4: சேர்த்து வச்சிருக்கிற குப்பையெல்லாம் யாருக்கும் தெரியாம நைஸா கொண்டு போய் பக்கத்துல இருக்க ஆத்துல போட்டுற வேண்டியதுதான். எப்படி ஐடியா?
8: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
6: நீங்க எல்லாம் எங்க திருந்த போறீங்க? ஏதாவது ஒரு வகையில நம்ம சூழலை கெடுக்கணும், அதுக்கு திட்டம் போட்டு பிளான் பண்ணுவீங்க இந்த மாதிரி?
4: என்ன நண்பா இது, பக்கத்து பிளாட்ல போட்டாலும் திட்டுற, ஆத்துல போட்டாலும் திட்டுற, வேற நான் என்னதான் பண்றது?
8: இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.
6: மக்கும் குப்பை மக்கா குப்பை இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு ஒரு பக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா வீட்டுக்கே வந்து சேவை செய்யற தூய்மை பணியாளர்கள்ட்ட கொடுத்தா போதும்.

0: கேட்டிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்களே, பகல் 12:10 மங்கையர் உலகம் தொழில்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்த விடுமுறையில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தந்த தருணம், அதை பத்தி தான் தொழில்கள் பேச போறாங்க. அதாவது விடுமுறை அப்படின்னாலே பயங்கரமான ஒரு பிளான் இருக்கும். அதுவும் ஏப்ரல் மே பெரிய விடுமுறையில நமக்கு லீவு கிடைக்குதோ இல்லையோ, பள்ளி கல்லூரிகள் விடுமுறையில குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடில இருந்தே பிளான் பண்ணுவோம். எங்க நமக்கு ரொம்ப பிடித்த இடம், இல்ல உறவினர் வீட்டுக்கு போகலாம், இல்ல உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வரலாம், இல்ல சுற்றுலா தலத்துக்கு பிளான் பண்ணலாம், இல்ல நம்ம ஊர் திருவிழாக்கு போறதுக்கு பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி செம்மையா கொண்டாட்டங்கள் நிறைய இருந்திருக்கும். அதுல உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தந்த தருணம் எது அப்படின்னு தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கலாம் இன்று பகல் 12:10. 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம், 1 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் மதுர கீதம். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மண் வளம் காத்திடும் மண்புழு உரம் தயாரிப்பு. நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ராதிகா அவர்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கரகாட்ட பாடல்கள் வழங்குவோர் ஏ பாண்டியராஜ் குழுவினர். 3 மணிக்கு நேயர்களின் வண்ண கடிதங்கள் மின்னஞ்சல்களோடு இசை தூரல் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. 4 மணிக்கு வானில் விளையாடலாம் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு வருவது ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லட்சணமரியா ஷாலி அவர்கள். இன்றிரவு 7 மணிக்கு காலச்சக்கரம் உரை வழங்குகிறார் கவிஞர் க புத்திரசிகாமணி அவர்கள். தொடர்ந்து 3 வேந்தர்களும் 3 உண்மைகளும் ஏ ராஜேந்திரன் அவர்களின் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:25 உழவர் உலகம், லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு. நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார் திருச்சி TNPL 2 அலகு உதவி மேலாளர் ஏ செல்வராஜ் அவர்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 80-90களில் வெளிவந்த திரை இசை பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் பகல் 12:10 சங்கீத சாரல், மிருதங்க தாளவாத்திய நிகழ்ச்சியில் ஆண்டாள் கோயில் ஏ வி சுந்தரராஜன், திருவாளப்புத்தூர் ஜி ஆர் செந்தில்குமார் ஆகியோரின் மிருதங்க தாளவாத்திய நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்தி மடல். 10:00 அரங்கிசை, இதில் பாலக்காடு KV நாராயணசாமி அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம்.
1: பத்து ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: வணக்கம் அன்பு நேயர்களே, எப்பவாவது நமக்கு 1 நாள் லீவ் கிடைச்சா நல்லா ரெஸ்ட் எடுப்போம். வார இறுதி விடுமுறைகள் கிடைச்சது அப்படின்னம்னா நமக்கான சின்ன சின்ன வேலைகளை பண்ணுவோம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மே விடுமுறை இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய கொண்டாட்டம் தாங்க. பெரிய பிளான் பண்ணுவோம், வேலைக்கு போறவங்களுக்கு விடுமுறை இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு, பள்ளி கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுமுறை அப்படின்னோட பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்க போலாம் இந்த விடுமுறையை கொண்டாட, உறவினர்கள் வீட்டுக்கா அப்படின்னு யோசிப்போம். குழந்தைங்களா இருந்தா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படிம்பாங்க. பெரியவங்களா இருந்தா அம்மா அப்பாவை பாத்துட்டு வரலாமே அப்படின்னு நினைப்போம். இல்ல அப்படின்னா இந்த வருஷம் முழுக்க நம்ம

போட்ட பிளான், ஒரு டூர், பெரிய ஒரு சுற்றுலா தலம், ஒரு 5 நாள், ஒரு 7 நாள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போறதும் உண்டு. இல்ல, இந்த வருஷம் சித்திரை மாத திருவிழா, நம்மளுடைய சொந்த ஊருக்கு போய் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பிளான் பண்ணுவோம். இந்த மாதிரி விடுமுறை பயங்கர கொண்டாட்டமா இருக்கும், செம்மையா இருக்கும். இந்த விடுமுறையில நிறைய விஷயங்கள் நம்ம ரசிச்சிருப்போம், நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும். ஆனா உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்த தருணம் அப்படின்னா தோழிகளே, நீங்க எதை சொல்லுவீங்க? அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிரலாம். வாருங்கள் சுழி 431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1, மற்றொரு எண் 246 102 1. FM Rainbow 102.1 இல் இது மங்கையர் உலகம்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பன்னிரண்டு மணி 16 நிமிஷம் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம். அதாவது இந்த விடுமுறையில நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தந்த தருணம். நிறைய பிளான் போட்டிருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான். இங்கே போயிருப்போம், அங்கே போயிருப்போம், நிறைய இடங்களுக்கு போயிருப்போம், திருவிழாக்கள் விழாக்கள், நம்ம உறவினர்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது எது பா, செம்மையாக என்ஜாய் பண்ணோம்ப்பா இங்கே போனப்ப அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு தோழிகள் நம்மளோட பகிர போகிறாங்க. அதற்காக தொட்டு வர வேண்டிய எண்கள் 4311 இந்த இணைப்பு எண்ணோடு, 240 102 1 மற்றொரு எண் 246 102 1.

0: சொல்லிட்டே இருக்கப்ப ஒரு தோழி வந்துட்டாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்த தருணம் அப்படின்னுட்டு. வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார்மா, எங்க இருந்து பேசுறீங்க? முதல் தோழி.
1: நான் திருவானை கவல் கீழகொண்டமேட்ல இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தர பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எல்லோரும் நலம்.
1: ஓகேமா, ஓகேமா, ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேசுறதே எங்களுக்கு சந்தோஷம். அது விடுமுறையில மறக்க முடியாத சந்தோஷம்னு கேட்டிருக்கீங்க.
0: அதாவது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குமா. நம்ம சொந்தக்காரங்களுடைய திருமணத்துக்கு போயிருப்போம், இல்லை ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருப்போம், நம்மளுடைய அம்மா அப்பா வீடுகளுக்கு போயிருப்போம், இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம சொந்த ஊரோட திருவிழா அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மேல நடந்திருக்கும். நிறைய இடங்களுக்கு போனாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் இருந்தேன்ப்பா. இந்த ரெண்டு நாள் என்னால் இந்த வருஷம் ஃபுல்லாக மறக்கவே முடியாது. அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க தமிழ்ச்செல்வி?
1: நான் வந்து நம்ம போனதை விட எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க.
0: வா, யார் வந்தா?
1: என் கணவரோட அக்கா வந்தாங்க. அவங்க அபவ் 70. அவங்க எனக்கு வந்து தம்பி வீட்டுல இருந்து தங்கி இருந்துட்டு மருதமலை போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க.
0: சரிங்க.
1: ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. நாங்க அழைச்சிட்டு போனோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.
0: நீங்க அழைச்சிட்டு போன உங்களுக்கான சந்தோஷத்தை விட அவங்களுக்கு இன்னும் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும்.
1: என்னுடைய ரொம்ப நாள் கனவு. நான் போகவே இல்லை, எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன், மருதமலை போகல. என் தம்பி என்ன அழைச்சிட்டு போனாங்க, தம்பி ஒய்ஃப் நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஊர்ல போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க போன் பண்ணி.
0: என்ன ஒரு இது, அது அதை கேட்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு, அதாவது எப்பவுமே நம்மளும் பிஸியா இருப்போம், யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டாங்க, ஏதோ ஒரு லீவ்ல எப்பயாவது வருவாங்க. எப்பயுமே இப்பெல்லாம் விருந்தினர்கள்லாம் வந்தா ஒரு 2 days ஆர் 3 days தான் இல்லையா, 2-3 நாட்கள் தான் உறவினர் வீட்டுல. அப்படி இருக்க அந்த 2-3 நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உபசரிப்பு, அது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமா அவங்களுக்கும் இருக்கணும், நமக்கும் இருக்கணும்.
1: அவங்க ரொம்ப நாள் விரும்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சேஃபா கூட்டிட்டு போய் ஊர்லயே விட்டுட்டு வந்தோம் நாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம், அதை வந்து என்னால மறக்கவே முடியாது.
0: மருதமலை அப்படின்னு சொல்லும் போது இனிமேலுக்கு உங்களுக்கு அவங்களை கூட்டிட்டு போன ஞாபகம் தான் வரும். தமிழ் செல்வி, கரெக்டா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. போய் தங்கிட்டு அங்கிருந்து போய் பாத்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப அவங்களை அழைச்சிட்டு வந்துட்டு மறுநாள் கொண்டு போய் ஊர்லயே விட்டுட்டு
0: வந்தாச்சு.
1: அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன், அவங்க ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க. அதை
0: ரொம்ப அழகா சொன்னீங்க தமிழ்ச்செல்வி, நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி தோழிகள் நிறைய இடத்துக்கு போனாலும் இந்த வருஷம் எனக்கு இது மறக்க முடியாத ஒன்று, ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் பகிரலாம். தோழிகளே, மீண்டும் உங்களுக்கான எண் 43-1 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

0: பனிரெண்டு மணி 25 நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். வணக்கம், வருக. அடுத்த தோழி யார், எங்கிருந்து கேட்டலாம்?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து அறிமுகப்படுத்திக்கோங்க. ரேணுகா சொல்லுங்க. மறக்க முடியாத மகிழ்ச்சியை தந்த, இந்த விடுமுறை தந்த ஒரு தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: ஞாயிற்றுக்கிழமை சண்டை அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு பட்டர்ஃபிளை பூங்காவுக்கு போனாங்க மேடம். அது ரொம்ப ஜாலியா இருந்தது.
0: யாரெல்லாம் போனீங்க? அதையும்

0: சொல்லிடுங்க.
1: நாங்க எங்க பசங்க எங்க வீட்டுக்கார நாங்க மட்டும் போனோம்.
0: நீங்க நீங்க நாங்க மட்டும் போனோம்னு எப்படி எப்படி சொல்றீங்க? நாங்க எல்லாம் போனோம், நானும் எங்க வீட்டுக்காரு பிள்ளைங்க. அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு டைமே கிடைக்கிறது இல்ல, ஒருத்தருக்கு எடுத்தா ஒருத்தருக்கு டைம் கிடைக்கிறது இல்ல இல்லையா?
1: மேடம் போகவே முடியல, போயிரும்.
0: ஓகேம்மா, எப்படி இருந்தது?
1: ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம்.
0: என்ஜாய் பண்ணீங்க பாருங்க.
1: நைட் அம்மா ஊர்ல திருவிழாங்க மேடம்.
0: அப்படியே பட்டர்ஃப்ளை பார்க்ல இருந்து நேரா அம்மா ஊர் திருவிழாக்கு போய் நல்லா சாப்பாடு.
1: தங்கச்சி அவங்க ஊர்ல இருந்து வந்தாங்க மேடம்.
0: அடேங்கப்பா.
1: அப்புறம் எங்க தம்பி ஒய்ஃப் அவங்க ஊர்ல இருந்து வந்தாங்க. அம்மா எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க.
0: அப்படியே நீங்க ஒரு ஜாலியா பட்டர்ஃப்ளை பார்க்ல போய் என்ஜாய் பண்ணி அப்படியே உங்க குடும்பத்தாரோட சேர்ந்து திருவிழாவையும் ஒரு கொண்டாட்டம்.
1: அந்த சந்தோஷம் மாரியம்மன் சாமி தரிசனம் பண்ணியாச்சு மேடம்.
0: இது வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களால மறக்க முடியாது. சூப்பர் ரேணுகா, நன்றி நன்றி. அழகா வந்து சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றிமா. அடுத்ததான் நாம் சந்திக்கும் தோழி வருக. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யாரு, இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் ரூபினி பேசுறேன், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ரூபினி, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் இந்த விடுமுறையில? எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நாங்க இந்த டூர்ல போயிருந்தோம், இல்ல இந்த மாதிரி திருவிழால என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க ரூபினி?
2: நாங்க வந்து போன மாசம் வந்து எங்க ஃபேமிலியோட டூர் போயிருந்தோம்.
0: எங்க போயிருந்தீங்க அத சொல்லுங்க.
2: ராமேஸ்வரம்
0: பக்கத்துல
2: இன்னொரு அத்தை பசங்க அக்கா எல்லாருமே போனோம். என்னோட குழந்தை, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே போனோம். அது வந்து என்ன எனக்கு வந்து மறக்கவே முடியாது.
0: மறக்கவே முடியாதுங்க. பெரிய அப்படியே ஒரு பட்டாளமா போனீங்க. எப்படி வேன் அரேஞ்ச் பண்ணி போனீங்களா இல்ல ட்ரெயின்ல போனீங்களான்னு கேக்குறேன். எப்படி, பஸ்லயா?
2: இல்ல வேன்ல இல்ல மேம், பஸ் அப்புறம் ட்ரெயின்.
0: வாவ், பஸ்ல போய் அப்புறம் ட்ரெயின்ல.
2: விளாண்டுட்டே
0: போனீங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நாங்களும் அப்படிதான், அப்படியே ஒரு கேங்கா போனோம்னா ஒரே கத்திக்கிட்டு அப்படியே பாட்டெல்லாம் பாடிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஓகே ரூபினி, ஃபர்ஸ்ட் டைம் பேசி
2: வேற கேங்க பார்த்தாலும் அது இன்னும் சந்தோஷமா இருக்கும்.
0: ஊயின அப்பதான் அவங்க மேல ஒரு அலப்பறைய போட்டுக்கிட்டு எங்களை மாதிரியே இருக்கீங்க நீங்களும். ஓகே, சூப்பரா பேசுனீங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் பேசிருக்கீங்க, ரொம்ப அழகா பேசிருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க ரூபினி. ஓகேமா, ஓகே ஓகே, சூப்பரா பேசுனாங்க ரூபினி வந்து. தோழிகளே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இந்த விடுமுறையில மறக்க முடியாதுங்க, அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருந்துச்சு இந்த இடத்துல போனதுல அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடங்கள் இருந்தாலும் இந்த பர்டிகுலரான பிளேஸ் எங்களால மறக்க முடியாது அப்படின்னு வச்சிருப்பீங்க இல்லையா? அதை வந்து நீங்க எங்ககிட்ட சொல்லலாம். தோழிகளே, தொட்டு வாருங்கள். 4431 இந்த இணைப்பு என்னோடு, 240-102-1 மற்றொரு 246-102-1.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி.

0: ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
0: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
3: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் இன்னைக்கு ரொம்ப அழகா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தோழிகள் வந்து அவங்க மகிழ்ச்சியை தந்த தருணம், அதாவது அவங்களுக்கு விடுமுறையில எங்க ரொம்ப போனது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. பங்கேற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன்

0: போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்தேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசர்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உரம் மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து

0: செடிகளை பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்ல மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வு குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வு குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
4: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக காலத்தால் அழியாத காவிய கானங்கள் நேர்களுடைய விருப்பமாக கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் மதுரகீதம் நிகழ்ச்சியில். அதற்கு முன்பாக கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா தென்னாப்பிரிக்கா நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மாஷட்டைல் உடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள

அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை

தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறையை தன்வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்ற செயல்களையும் அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த அலுவலர்களுக்கான பயிற்சியை ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று துவக்கி வைத்தார். ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஒரு மணி 4 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. நேர்களின் கடித விலை காவிய கானங்கள் காற்றாலையில் தவழும் நேரம் இது மதுர கீதம். உலகநாதபுரம் கல்லுக்குழி, முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி ஆகியோருடைய விருப்பத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பி சுஷிலா குரல்களில் சாந்தி நிலையம் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஒரு மணி எட்டு நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை தம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் அடிமை பெண் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடியது. பாடலுக்கு விருப்பம் பெற்ற வாய்த்தலி நந்தகோபால்.

கிரனூர் முகமது ஷஃபீக், ஜுபானா மரியம், முகமது ஷாலிக், முகமது சுகைல், முகமது சல்மான் ஆகியோருடைய விருப்பத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குரல்களில் சக்கரம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது மதுர கீதம்.

கொண்டு மலரை பேச வைத்து பாவை என்றே ஒரு பெயர் கொடுத்து பாவை என்றே ஒரு பெயர் கொடுத்து

1:17. தெவிட்டாத தேனிசை கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம் நிகழ்ச்சியில். இனி செங்கம் புனிதன் அவருடைய விருப்பத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் பார் மகளே பார்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit Samriddh Bharat. Join Indian Navy.
3: ஒரு மணி 23 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மனமயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் பலே பாண்டியா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடியது. பாடலுக்கு விருப்பம் இளையான்குடி இக்பால், சித்தி கதீச்சா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா.

விதி கூட உன் வடிவை

Thank you.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1.

மணப்பாறை காமராஜ் நகர் வீரமணி கமலா தமிழரசன் சித்ரா பவித்ரா ஜியா ஹிருத்திக் தாருல்யா யாகவி வர்ஷா ஹரி ஹரிணி மணவைக்கே சந்திரசேகர் ஆகியோருடைய விருப்பத்திற்காக நாலுவேலி நிலம் படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் எல்லார் ஈஸ்வரி குரல்களில் பாடலொலிக்கிறது.

0: அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி அல்லது A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடகப் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய்.

0: கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களை, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மண்வளம் காத்திடும் மண்புழு உரம் தயாரிப்பு பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ராதிகா அவர்கள். வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ஏ பாண்டியராஜ் குழுவினரின் கரகாட்ட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இரவு 7:25 உலர் உலகம் நிகழ்ச்சியில் லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு குறித்து திருச்சி தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அழகு இரண்டினுடைய உதவி மேலாளர் ஏ செல்வராஜ் அவர்கள் நேரலையில் பங்கேற்று நேர்களினுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கிறதுக்காக நேர்கள் இதில் பங்கேற்க 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு 240-102-1 என்கிற எண்களை தொட்டு வரலாம்.

அன்றும் இன்றும் என்றும் நம் மனம் விட்டு நீங்காத திரை இசை பாடல்களோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் நேர்கள் கடித வழி விருப்பமாக அனுப்பின பாடல்கள் காற்றலையை அலங்கரிச்சிட்ருக்கு.

மதுரகி தம் நிகழ்ச்சியில் இனி வாகையூர் ராமசாமி, திட்டக்குடி செல்வராசு, சிறுங்காட்டூர் ராஜேந்திரன் ஆகியோருடைய விருப்பத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் குரல்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து.

நேயர்களின் கடித்தவழி விருப்பமாய் நம் செவிகளுக்கு விருந்தளித்தது மதுர கீதம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களே, உங்கள் விருப்பமான காலத்தாலியாத காவிய கானங்களை நீங்கள் இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு உங்கள் விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற படம், கூடவே உங்கள் பேர், ஊர் பேர் எல்லாத்தையும் 9385461 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இன்றிரவு 10 மணிக்கு கேட்டு ரசிங்க.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுன்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம் பொருளாதாரம் கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாக மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன்

0: படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மஷாட்டைலுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவ்வியவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச் தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அரும்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறுமதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8 தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9 தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், போட்டி இருப்பின் வரும் 18 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
2: தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலையில் இப்போது குறைந்திருக்கிறது. வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1 தேதி பள்ளி திறப்பதை 4 தேதி தள்ளிவிட்டார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது, ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை.
0: இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்விக் கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், CBSE பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்விக் கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்விக் கட்டணத்தை வரும் 5 தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளாா்.

0: மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் வரும் 4 மற்றும் 6 தேதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் காவல்துறையை தன்வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்கள் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி கோவையில் தெரிவித்தார்.
1: 11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்ப ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்திருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து மத்த எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில்தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்துல இருந்துதான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் ஜூன் 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
3: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் பர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 1:55.

0: நேரம் 2:15. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மண்வளம் காக்கும் மண்புழு உரம் தயாரிப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராதிகா அவர்கள். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல மண்ணு நல்ல வளமானதா இருந்தாதான் நாம சாகுபடி செய்யக்கூடிய பயிர் வளர்ச்சியானது அமோகமா இருக்கும். அந்த வகையில மண் வள மேம்பாட்டுல இயற்கையான முறையில தயாரிக்கப்படுற மண்புழு உரத்துக்கு அதிகப்படியான பங்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, மண் வளம் காக்கிற மண்புழு உரத்தை நாம எப்படி தயாரிக்கணும், இத பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராதிகா. இதோ
2: வணக்கம்மா.
3: வணக்கம் சார்.
2: மண் வளம் முதல்ல ஏன் கெட்டு போகுது?
3: இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காயினுடைய இரண்டு பக்கம் மாதிரி, ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் நம்மளுடைய உணவு தேவையும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த உணவு தேவையை நிவர்த்தி செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், உடனடியா நம்ம விளைச்சலை பெருக்கணும் அப்படின்ற நோக்கோட நம்ம நிறைய செயற்கை உரங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த செயற்கை உரங்கள் போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மண்ணுடைய கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுடுச்சு, மண்ணுடைய பௌதிக தன்மையும் பாதிக்கப்பட்டுடுச்சு. அதோட முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு நம்ம மண்ணுல. சோ இப்ப வந்து நம்ம வந்து இதை நம்ம மீட்டெடுக்கணும். நம்ம மண் வளத்தை பாதுகாக்கிறதுனா நம்ம கண்டிப்பா நம்ம மண்புழுவை மீட்டெடுக்கணும். காலங்காலமா வந்து நம்ம கலப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிலத்துல உழவுத்தொழில செஞ்ச நம்ம மண்புழுவை வந்து உழவனின் நண்பன்

0: இயற்கை உழவன் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மண்புழு எல்லா கழிவுகளையும் சுழற்சி செஞ்சு நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுனால நம்ம மண்புழுக்களை வந்து சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர் அல்லைன்னா சுற்றுச்சூழல் அமைப்பாளர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க சார், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரேக்க தத்துவம் இது அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாரு, நம்ம மண்புழு வந்து பூமியின் குடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி பூமியின் குடல்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம உலகத்தை எப்படி நம்ம பூமாதேவி காக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம மண்ணை வந்து மண்புழுக்கள் நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகும், நீர் இறங்கும் தன்மை அதிகரிக்கும். அது மட்டும் வேருடைய வளர்ச்சி, பயிர்களுடைய வேர்களுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதனாலதான் வேர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதாவது மண்ணோடத்துக்கு மண்புழு வந்து நிறைய உதவி செய்யுது அப்படின்னு சொல்றீங்க. இந்த மண்புழு அங்க இருக்கக்கூடிய சத்துக்களை திங்குது, அப்புறம் காற்றோட்டத்தை அதிகரிக்குது, இதெல்லாம் தாண்டி ஏன் என் நிலத்துல மண்புழு இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுங்க.
0: நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க கூட நோண்டும் போது முன்னாடி எல்லாம் மண்புழு நம்ம பார்ப்போம். அந்த மண்புழு அந்த இடத்துல இருந்தாலே அந்த மண் வந்து நம்ம வளமான மண் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலத்தை வாங்க போறோம்னாலோ இல்ல ஏதோ ஒண்ணுனாலே அந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடம் நல்ல ஒரு தன்மையோட இருக்கும் கண்டுபிடி. அதனாலதான் வந்து நம்ம வந்து மண்புழு வந்து மண்வளத்தை நிர்ணயிக்கும் உயிரியல் காரணி அப்படின்னு கூட சொல்றாங்க. மண்புழு வந்து இது மட்டும் இல்ல, நம்ம கழிவுகள் எல்லாம் நம்ம இப்ப எல்லாம் எல்லா வேஸ்டும் நிறைய அப்படியே போய் டம்ப் பண்ணி வைக்கிறோம். அந்த மறுசுழற்சிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. கழிவுகளுடைய மறுசுழற்சிக்கு மண்புழு ஒரு முக்கிய பங்கு. அதனாலதான் நம்ம இயற்கை உரங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அப்படின்னு கூட சொல்றோம். சோ அந்த அளவுக்கு மண்புழுக்கள் வந்து நம்ம மண்வள பாதுகாப்புக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணியா நம்ம கருதுறோம்.
1: இப்ப இந்த மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு மண்புழு உரம் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப அந்த மண்புழு உரம்ங்கிறது என்ன?
0: அந்த மண்புழு உரம்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம நிறைய பேர் நினைச்சுப்பாங்க மண்புழு உரம்னா மண் அப்படின்னு கூட நினைச்சுப்பாங்க சார். குழந்தைங்க கூட இப்ப நம்ம வரும்போது ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்கு வராங்க அப்படின்னா பார்த்தோன்னே, ஆ மண் இது என்ன மண் அப்படின்னு கேட்பாங்க. அது மண்புழு உரம்ங்கிறது மண் கிடையாது, அது வந்து நம்ம தாவர மற்றும் கால்நடை கழிவுகள். அதை வந்து மண்புழுவை கொண்டு மக்க வச்சு கிடைக்கிற ஒரு உரம் தான் மண்புழு உரம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா சொல்லணும் அப்படின்னா, மண்புழு வந்து சாப்பிட்டு வெளியிடுற எச்சம் தான் நம்ம வந்து மண்புழு உரம் அப்படின்னு சொல்றாங்க.
1: அதுல அந்த மண்புழு உரத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன மண்புழு வகைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க?
0: நம்ம பொதுவா மண்புழுவை வந்து மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க சார். எபிஜிக், எண்டோஜிக், அனிசிக்னு சொல்லுவாங்க. எபிஜிக் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மண்ணளுடைய மேற்பரப்புல வாழக்கூடியது. அது வந்து அதனுடைய உணவே வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மேல, அதாவது தரைக்கு மேல இருக்கிற உணவை தான் அது வந்து சாப்பிடும். அந்த மாதிரி மண்புழுவை தான் நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தணும். இன்னொரு வகை பாத்தீங்கன்னா எண்டோஜிக்னு சொல்றது, அது வந்து மண்ணினுடைய சற்று கீழ்பரப்புல வாழக்கூடியது. அது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி ஆழம் அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வயல்ல இருக்கக்கூடிய மண்புழுக்கள்லாம் அந்த வகையை சார்ந்தது. மூணாவது வகை பாத்தீங்கன்னா அனிசிக்னு சொல்றது, அது வந்து மண்ணில வந்து 3 மீட்டர் வரைக்கும் தொலைட்டு அங்கதான் போய் அதோட வலையவே கட்டும். அந்த மாதிரி வந்து இன்னொரு வகை இருக்குங்க. அதுக்கு எவ்வளவுதான் உணவு கொடுத்தாலும் மேலே அதுக்கான அழகின பொருள் எது வேணாலும் கிடந்தா கூட சாப்பிடாது. தரைக்கு மேல இருக்கிறதெல்லாம் அது அதுக்கான உணவை கீழே தொலையிட்டு போய் தான் தேடிதான் அது கண்டுபிடிச்சு சாப்பிடும். அந்த புழுக்களை நம்ம நிலத்துல இருக்கிற புழுக்களை கொண்டு வந்து நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதால மேற்பரப்புல வாழ முடியாது, அடிப்பரப்புல வாழும். இப்ப மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்குன்ற மண்புழு வந்து என்னென்ன வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வகையான மண்புழுக்கள் இருக்குங்க. ஆப்பிரிக்கன் புழு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து யூட்ரிலஸ் யூஜினே அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். ரெண்டாவது வந்து சிவப்பு புழு, ஐசீனியா ஃபோர்டிடா. மூன்றாவது வந்து மக்கும் புழு அப்படின்னு சொல்லுவாங்க, பெரியானிக்ஸ் எக்ஸவேட்டஸ். இந்த 3 வகையான மண்புழுவுமே நம்ம மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம்.
1: இது மூணுக்கு ஏதாவது சிறப்பியல்புன்னு ஏதாவது, இப்ப இந்த 3 புழுல இந்த புழுவை வந்து இந்த கழிவுகளுக்கு பயன்படுத்தலாம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: அந்த மாதிரி இல்லைங்க. இந்த கழிவுகளுக்கு அப்படின்னு இல்லை, நம்ம சீதோஷன் நிலைக்கு உகந்த 3 புழுக்குமே உகந்தது. நிறைய பேத்துக்கு சந்தேகம் வரும், விவசாயிகள் கூட இந்த கொஸ்டினை நிறைய வாட்டி கேட்பாங்க இந்த கேள்வியை. 2 புழுவையும் இப்போ ஆப்பிரிக்கன் புழுவையும் சிவப்பு புழுவையும் ஒன்றா விடலாமாமா, அவங்க அது ரெண்டுமே வந்து சண்டை போட்டுக்காதா இல்லை வந்து இறந்துராதா அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அது ரெண்டுமே ஒன்றா விடலாம். இன்னொரு சிறப்புத்தன்மை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஆப்பிரிக்கன் புழு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும். ஆனால் இனப்பெருக்கத்தன்மை அதுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து புழு வந்து ஒருத்தர் ஒரு விவசாயி வாங்கணும் அப்படின்னா கூட ஒரே டைமில் நிறைய புழு வாங்க முடியாது, அது மல்டிப்ளிகேஷன் ஆச்சுன்னா அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிவப்பு புழு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், பட் அதனால் சீக்கிரம் நிறைய சாப்பிடும். ஒரே சீஸ் விட நிறைய சாப்பிட்டு நம்மளுடைய நோக்கமும் என்ன இருக்கும், நிறைய நிறைய சாப்பிடணும், கழிவுகளை சீக்கிரம் வெளியிட்டா நம்மளுக்கு மண்புழு உரம் சீக்கிரம் மக்கியது கிடைக்கும். ஸோ அதனால வந்து ரெண்டுமே

0: ஒன்றாவும் விடலாம், நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, இல்லை தனித்தனியாக உங்ககிட்ட இருக்கிற எந்த புழு வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். ஆப்பிரிக்கன் புழுவாக இருக்கலாம், செவ் புழுவாக இருக்கலாம், எது வேணாலும்.
1: என்ன இதுக்கு என்னென்ன கழிவுகளை எடுத்துக்கலாமா இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு?
0: மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து எந்த கழிவுகளை வேணால் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம பண்ணை கழிவுகள், அதாவது வேளாண் கழிவுகளில் வந்து வைக்கோல் தட்டை, மக்காச்சோளத்தட்டை, இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து நிறைய சோளத்தட்டை கூட கிடைக்கும் நிறைய இடத்துல, பனானா இலை கிடைக்கலாம், வாழை இலை, எந்த இலை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இலை பயன்படுத்துறதா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி வந்து பருப்பு சாதத்தை நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோமோ அது மாதிரி அப்படியே கொண்டு வந்து போடாம அதை மக்க வச்சு தூள் தூளாக்கி, இப்பெல்லாம் தூளாக்கும் இயந்திரம்லாம் நிறைய வந்துருச்சுங்க சார். சாப் கட்டர்
1: பசுந்தீவன புல்லெல்லாம் அப்படிதான் வச்சு கொடுக்குறாங்க, கோழிகளுக்கே கொடுக்குறாங்க.
0: எஸ் சார், சீக்கிரமா நல்லா மக்க வைக்கணும் அப்படின்னா தூளாக்குற இயந்திரம் பயன்படுத்தி நம்ம தூளாக்கி கொண்டு வரலாம். எது இருந்தாலும் நம்ம வந்து சாணம் கண்டிப்பா இருக்கணும். மண்புழுக்கு வந்து சாணத்தோட வாசமும் பிடிக்கும்.
1: மக்கின விலங்கு கழிவுகள் கொடுக்கணுமா இல்ல, அதாவது மாட்டு சாணம் கொடுக்கணுமா இல்ல பச்சையே கொடுக்கலாம்?
0: இல்லைங்க, நம்ம வந்து இப்ப வெளியில நம்ம போடும்போது தெளிக்கிறதுக்கு, சாணக்கரசு தெளிக்கிறதுக்கு பச்சையே போடலாம். நாங்க நம்ம தொட்டிக்கு எடுத்துட்டு போகும்போது சூடானதை கொண்டு போக கூடாது. மண்புழு உர தொட்டியில நம்ம நிரப்பும் போது பாத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா வந்து திறந்த வெளியில பாதி மக்கினதா தான் இருக்கணும். ஏன்னா சூடா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த தொட்டிக்கு கொண்டு போகும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது புழு இறந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ அதனால நம்ம கண்டிப்பா வந்து திறந்த வெளியில மக்க வச்சுதான் எடுத்துட்டு போகணும். சாணமா இருந்தாலும் உடனே போட்ட சாணத்தெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா அது வந்து சூடு.
1: வேளாண் விளைபொருட்கள் வந்து நெல்லு தாளா இருக்கலாம், வைக்கோலா இருக்கலாம், இல்ல சோளத்தட்டையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதோட கொஞ்சமாவது நம்ம சாணக்கழிவையும் சேர்க்கணும்.
0: அது முதல்ல வந்து நம்ம எந்த தட்டையா இருந்தாலும் நம்ம வெளியில வந்து திறந்த வெளியில அது குவியலா போட்டு தூளாக்குனதுக்கு அப்புறம் பண்ணை கழிவுகள், இலைச்சல்கள் எல்லாத்தையும் தூளாக்கி நம்ம குவியலா போட்டு சாண கரைசல், ஒரு டன்னு மக்கிய கழிவுகள் இருக்குன்னா அதுல 100 கிலோ சாண கரைசலை வந்து நம்ம மேல தெளிச்சிடணுங்க சார். தெளிச்சிட்டு ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம ஒரு மாசத்துக்கு நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 30 நாளைக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம தொட்டிக்கு எடுத்துட்டு போகணுங்க சார்.
1: இப்ப ஃபர்ஸ்ட் குவியலா வச்சுக்கிறோம், அதிலேயே விட்டுறலாமா புழுவை?
0: புழுவை அப்ப விட கூடாதுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கழிவுகளை வந்து பாதி மக்க வைக்கணும். மக்க வச்சதுக்கு அப்புறம் தான் தொட்டிக்கு எடுத்துட்டு போகணும். அந்த தொட்டிக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம கழிவுகளை எப்படி சேகரிக்கணும், கழிவுகளை எப்படி நம்ம மக்க வைக்கணும் அப்படிங்கறத வந்து அது ப்ரீ ஸ்டெப்புங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தொட்டி அமைச்சா அங்க தொட்டியில நம்ம நிரப்புறது எப்படிங்கறத பத்தி.
1: அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் வேளாண் கழிவு பொருட்கள்லாம் எடுத்துட்டு முதல்ல கொஞ்சமாவது மக்க வைக்கணும். இந்த ப்ராசஸ் தான் நேரம் செய்யறோம். மாட்டு சாணம் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறம் தொட்டி கொண்டு போகணும். தொட்டி கான்கிரீட் தொட்டியா இருக்கணுமா இல்ல திறந்த வழியாவும் மண்ணிலேயே கூட போடலாம்
0: சார்? தொட்டி வந்து நம்ம 3 வகையா நம்ம அமைக்கலாங்க சார். தொட்டி நம்ம கான்கிரீட் தொட்டி இருக்குங்க, குழி அமைப்பு முறையிலையும் பண்றாங்க விவசாயிகள். இது இல்லாத வந்து இப்ப வந்து குறைந்த செலவுல நம்ம மண்புழு உரம் தயாரிக்கணும்னா நம்ம மண்புழு உரப்பை அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்ம கான்கிரீட் இப்போ சிமெண்டோடைய ரேட்டு 420 ரூபாய்க்கு மேலே இருக்குது, செங்கலுடைய ரேட்டும் 10 ரூபாய்க்கிட்ட வந்துட்டுருச்சு. அப்போ வந்து நம்ம கான்கிரீட் தொட்டி அமைக்கணும் அப்படின்னா எல்லா விவசாயிகளாலையும் அது முடியாது, நம்மளுக்கு வந்து அது செலவு அதிகம். ஸோ அதனால தான் இப்போ மண்புழு உரப்பை மூலமாக மண்புழு உரம் தயாரிக்கலாம். அந்த மண்புழு உரப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நம்ம நிழல் இருக்கோ, இப்போ பொதுவாக மண்புழு உரம் தயாரிக்கணும்னா அது நிழலான பகுதியாக இருக்கணும் கண்டிப்பாக, அப்புறம் தனி தேங்காத பகுதியாக இருக்கணும். இப்போ இது இந்த கான்கிரீட் தொட்டினா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமைச்சிருவோம், நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கே காஸ்ட் அதிகமாகும் நம்ம வந்து கழிவுகளை. ஸோ இந்த மண்புழு உரப்பை நம்ம எங்க கழிவு இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம அமைச்சுக்கலாம். அதுதான் அதோடைய ஒரு அட்வான்டேஜஸ், மூவபிளா நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் மண்புழு உரப்பை.
1: அந்த உரப்பை இன்னைக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் வரும்? அது ரொம்ப
0: அது நிறைய அளவுல இருக்குங்க சார். இப்ப 8 அடி நீளத்திலையும் இருக்கு, 12 அடியில இருக்கு, 10 அடியிலையும் விற்கிறாங்க. எல்லா தார்பாய் கடைகள்லயுமே கிடைக்குதுங்க. 8 அடியா இருந்தா 1200 ரூபா, 12 அடி நீளம் உள்ளது அப்படின்னா வந்து 1800 ரூபா அந்த மாதிரி இருக்குங்க. அதுல வாங்கும் போது பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் கன அடின்னு சொல்லுவாங்க, அந்த திக்னஸ் பார்த்து வாங்கணும். ஏன்னா டியூரபிலிட்டி அப்பதான் இருக்கும். நம்ம ஒரு 250 GSM சொல்லுவாங்க, அந்த திக்னஸ் உள்ளதை நம்ம பார்த்து வாங்கிட்டோம்னா 5 வருஷத்துல இருந்து குறைஞ்சது, நிறைய விவசாயிகள் வந்து நாங்களாம் வந்து எங்களுடைய அயமாம் ஸ்கீம்ல எல்லாம் கொடுத்துருந்தோம், ஒரு 10 வருஷம் வரைக்குமே உபயோகப்படுத்தின விவசாயிகள் எல்லாம் இருக்கிறாங்க.
1: அது என்ன ஸ்கீம்?
0: அயமாம் நீர்வள நிலவள திட்டத்திலிருந்து நாங்க
1: அயமாம் கொடுக்கிறோம்.
0: அதுல பயன்படுத்தின விவசாயிகள் எல்லாம் வந்து அந்த மண்புழு உரப்பை பயன்படுத்தி இப்ப அதிலேயே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஆமா, இப்ப அந்த இப்ப நான் வந்து ஓரளவு பாதி மக்கனக்கூடிய பொருட்களை இந்த பையிலையோ இல்ல கான்கிரீட்ல எந்த திக்னஸ்க்குமா நான் போடணும்?
0: நல்ல கேள்விங்க சார். நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஃபுல்லா மேல வரைக்கும் நிரப்புறதா இல்ல எப்படி அடுக்கடுக்கா நிரப்புறதா அந்த சந்தேகங்கள் இருக்குங்க. மண்புழு உரப்பை நல்லா முதல்ல வந்து அமைக்கிற இடம் வந்து எப்பயுமே நம்ம தனி தேங்காத மாதிரி நல்லா சமப்படுத்திக்கணுங்க. மண்புழு உரப்பை அமைக்கிறதுக்கு வந்து அந்த மண்புழு உரப்பையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 12 அடி நீளம், 4 அடி அகலம், 2 அடி உயரம் இருக்குங்க. பொதுவா மண்புழு தொட்டினாலும்

0: இந்த அளவில் தான் இப்போ பயன்படுத்துவாங்க. ஏன்னா அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கழிவுகளை. ஸோ இப்போ வந்து நம்ம அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, தொட்டி மாதிரி அமைச்சுக்கணும். அந்த பையன் வந்து நம்ம தொட்டி மாதிரியே பார்க்கறதுக்கு அமைச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து 13 அடி நீளமுள்ள குச்சி ரெண்டு பக்கவாட்டிலையும் இது பண்ணிட்டு ஒரு 4 அடி நீளமுள்ள 10 குச்சி எடுத்துட்டு ரெண்டு இந்த சைடு 5 குச்சி மறுபக்கம் வந்து ஒரு 5 குச்சி அந்த மாதிரி கட்டி நம்ம முதல்ல அது தொட்டி மாதிரி அமைச்சுக்கணுங்க சார். அந்த தொட்டி மாதிரி அமைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கழிவுகளை நிரப்ப ஆரம்பிக்கணும். நம்ம ஏற்கனவே 30 நாள் வந்து நம்ம மக்கு வச்ச ஒரு கழிவு நம்ம வச்சிருப்போம் குவியலாம், அந்த குவியலை வந்து எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து நம்ம முதல் இது வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணி கொஞ்சம் தேங்குற பகுதி இந்த மாதிரி இருந்தாலோ இல்லை ஏதோ ஒன்று கீழே வந்து நிறைய பேர் காயற்பித்து போட்டுக்குவாங்க தண்ணினா இருக்கலாம். ஏன்னா அப்பதான் வேரும் கீழேந்து வராம இருக்கும் சில அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக போட்டுக்கிறாங்க விவசாயிகளுமே. அது இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த மக்கிய குப்பையை வந்து 30 நாள் மக்கிய குப்பையா ஒரு 1/2 அடிக்கும், அப்புறம் எகைன் சாணம் 1/2 அடி. சாணம் நிறைய இல்லாதவங்க போட வேண்டியது இல்லை, எங்ககிட்ட சாணம் இருக்கு அப்படிங்கிறவங்க 1/2 அடி அதை போட்டு எகைன் இந்த மக்கிய குப்பை சாணம் மக்கிய குப்பை இந்த மாதிரி போட்டு அடுக்கடுக்கா நம்ம பண்ணிக்கலாங்க சார். மண்புழு உரப்பையில ஒரு 3/4 இது உயரம் வர வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து மேல வரைக்கும் டாப் வரைக்குமே நிரப்பிப்பாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. மண்புழு எஸ்கேப் ஆயிருமான்னு நினைப்பாங்க நிறைய பேர். அங்க வரைக்கும் போட்டு நம்ம மண்புழு விட்டதுக்கு அப்புறம் வெளியில வந்துருங்க மேடம் அப்படிலாம் கேட்பாங்க, அப்பெல்லாம் போகாதுங்க சார்.
1: இப்ப அது மாதிரி நிரப்பின ஒரு படம் அது அது எவ்வளவு கிலோமா வரும்?
0: பொதுவா இப்ப 12 அடி நீளமுள்ள ஒரு மண்புழு உரப்பை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல 1 டன் வரைக்கும் நம்ம நிரப்பலாங்க சார். டன் வரைக்கும் மண்புழு வந்து 10 கிலோ அளவுக்கு விடணுங்க ஒரு பைக்கு.
1: 1 கிலோ வாங்கினா விட்டா எவ்வளவு நாள் ஆகும்?
0: இப்ப 1 கிலோ மண்புழு வந்து 2 கிலோவா மாறணும் அப்படின்னா 20-30 நாள் ஆகும் அதனுடைய இனப்பெருக்கம் ஆகிறதுக்கு. சோ இப்ப நம்ம முதல்ல வந்து ஒரு 2 கிலோ விட்டா போதுங்க சார்.
1: இப்ப இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது பத்தி நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேட்கணும், உங்கள்கிட்ட ஆலோசனை பெறணும்னா எந்த எண்ணில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்?
0: 9791216356ங்க சார்.
1: ஆமா, 97-91-21-63-56. நன்றிங்க.
0: நன்றிங்க சார்.
2: மண்புழு உரத்தை நாம பயிர்களுக்கு பயன்படுத்துறதுனால தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, கந்தகம், துத்தநாகம் இந்த மாதிரி எல்லா சத்துக்களையும் பயிர்களுக்கு எளிதில கிடைக்க செய்யுது இந்த மண்புழு உரம். அது மட்டும் இல்லங்க, இயற்கையான வளர்ச்சி ஊக்கியா இருக்கிறதுனால பயிர்களுக்கு பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருது இந்த மண்புழு உரம். விவசாயிகளே, சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ராதிகா அவங்க சொன்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மண்புழு உரங்களை நீங்கள் தயாரிச்சு பயன்பெறலாமே. மண்புழு உர தயாரிப்புல இன்னும் இவர் கூறும் சில தொழில்நுட்பங்களை மற்றொரு நாள் நேயர்களுக்கு முன்னறிவிப்போடு வழங்குகிறோம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 2:30. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஏ பாண்டியராஜ் குழுவினர் வழங்கும் கரகாட்டம்

கரகாட்டத்திற்கான தொடக்ககால சான்றுகள் இதிகாசங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் காணப்படுகின்றன. பெரியாழ்வார் தனது பாடல்களில் குடமாடம் கூத்தன் என கிருஷ்ணனை குறிப்பிடுகிறார். இதன் மூலம் அவர் தலையில் ஒரு பானையுடன் ஆடினார் என்பது உணர்த்தப்படுகிறது. சிலப்பதிகாரமும் கரகாட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறது.

தென்னிந்தியாவின் கிராமப்புறங்களில் பருவமழை பெய்யும் காலமான ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கிராம மக்களால் கரகாட்டம் நிகழ்த்தப்படுகிறது. கரகாட்டம் பொதுவாக பல உடல் திறன்களை உள்ளடக்கியது. குச்சிகளின் மீது நடப்பது, மனித பிரமிடுகளை உருவாக்குவது போன்ற சாகச கூறுகள் நடனத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவை நடனத்தின் காட்சி அழகை அதிகரித்து பார்வையாளர்களை ஈர்க்கின்றன.

கரகாட்டம் சோழர் காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்ததாக வரலாறு கூறுகிறது. நடன கலைஞர்கள் முதலில் தெய்வத்திற்கும் பின்னர் குருவிற்கும் இறுதியாக காணக்கூடிய உள்ள பார்வையாளர்களுக்கும் பிரார்த்தனை செய்வதோடு தொடங்குகிறது.

கவனத்தை ஒருமுகப்படுத்துவது, கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, தொடர் பயிற்சி இந்த கலையின் சிறப்பம்சங்களாக கூறப்படுகிறது. எந்த ஒரு கலையும் மனிதனை உயர்த்தியே தானும் உயர்கிறது. இதை புரிந்து செயல்பட்டால் அனைத்து கலைகளும் அழியாமல் இருக்கும்.

நேயர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம். லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு. திருச்சி TNPL 2 உதவி மேலாளர் ஏ. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நேயர்களே, தொட்டு வரலாம் 4331 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் தமிழோடு விளையாடு. அடுத்ததா இசை தூரல் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நேயர்கள், அன்பான நேயர்கள் அனுப்பிய மின்னஞ்சல் கடிதங்கள், அது மட்டும் இல்லை உங்களுடைய வண்ண வண்ண மடல்களோட நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு இசைத்தூரலில்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையில் பாலக்காடு கே வி நாராயணசாமி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கிடம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம், பொருளாதாரம், கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். இந்தியா தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல், உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மெஷட்டைல் உடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதளப் பதிவில், சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறு மதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்டுள்ள அறிக்கையில், தங்கள் மதிப்பிடப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்.

தெரிவித்தார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

வாழ்க்கையில அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழிய மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில வந்துட்டு போற மாற்றங்களும் அந்த மாற்றங்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களும் தான். நிறைய விஷயங்கள் நம்மள சுத்தி பிரம்மாண்டமாவும் ஏன் பிரமிப்பாவும் நடக்கும். அந்த மாதிரியான சில சுவாரஸ்யமான தகவல்கள் இசைத்தூரல்ல உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம பாசக்கார நேயர்கள் அனுப்பிய கடிதங்களும் காத்துட்டு இருக்கு, மின்னஞ்சல்களும் கேட்க ரெடியா இருங்க. திருச்சி FM ரெயின்போ 102.1 இது இசை தூரல்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RBS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 3:10 ஆகுது. இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இசை தூரல்ல முதல்ல நேர்கள்லாம் ஆசையா ஆவலா காத்துட்டு இருப்பாங்க, நம்மளுடைய கடிதங்கள் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் அனுப்பிய கடிதங்களை முதல்ல கேட்டுடலாம். இந்த முதல் கடிதம் யார் எங்கிருந்து அனுப்பியிருக்காங்கன்னா, கூகூர்ல இருந்து புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ். மொத்தம் 4 கடிதங்கள் அனுப்பியிருக்காங்க. 2 கடிதங்கள் வந்து ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்காங்க. 22 ஞாபகம் வருதே கேட்டோம். நாமக்கல் செல்வராஜ் அவங்க கேட்ட பாடல் வல்லவனுக்கு வல்லவன் படத்துல இருந்து ஒளிபரப்புனாங்க. கேட்ட பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அன்பு நேயருக்கும் வானொலிக்கும் நன்றி பாராட்டுக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இதே நிகழ்ச்சி குறித்து 24 அனுப்பியிருக்காங்க. எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில இருந்து அன்னைக்கு பாடல் கேட்டிருந்தாங்க, நம்ம நேயர் அவங்களுக்காக அனுப்பினீங்க அந்த பாடல். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், இந்த பாடலை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்பவே உற்சாகமா இருந்தது அப்படின்னு சொல்லி அறிவிப்பாளருக்கும் ஒரு பாராட்டுக்களை சொல்லியிருக்காங்க. அதே போல 24 இரவு இசை இனிமை இந்த நிகழ்ச்சி கேட்டோம், நேர்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு ரசிச்சாங்க, அறிவிப்பாளரும் கொடுத்தாங்க. துவாக்குடி மேல மாங்காவனம் நேயர் கேட்ட பாடல், மச்சான பாத்தீங்களா படத்துல இருந்து கேட்டிருந்தாரு மாம்பூவே மைனாவே, இந்த பாடல் ரொம்ப அருமையா இருந்தது, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நல்ல பாடலை கேட்ட நேர்களுக்கும் ஒளிபரப்பிய வானொலிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கூகூர், புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்ண கோலங்கள்ல அன்னைக்கு நிகழ்ச்சி ஒளிபரப்பானது, அதாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு சரியான பதில செந்தநீர்புரம் ஆல்பர்ட் நேயர் வந்து 1934 மகாத்மா காந்தி சேலத்தில் உள்ள கிராமத்துக்கு போன ஊர் அச்சம்பட்டி அப்படின்னு சொல்லி அசத்திட்டாரு, சூப்பரா சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இடையிடையே கொடுத்த பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ். இன்னும் கடிதங்கள் இருக்கு, அது மட்டும் இல்ல, நீங்க அனுப்பின மின்னஞ்சலும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. கேட்க இணைந்திருங்கள் FM ரெயின்போ 102.1. இது இசைத்தூரல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். நம்ம நேயர்கள் அனுப்பிய வண்ண வண்ண கடிதங்களை பாத்துட்டு இருக்கோம். அடுத்ததா திருச்சியிலிருந்து உலகநாதன் அவங்க இரண்டு கடிதங்கள் அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு கடிதம் வசந்த அழைப்பு நிகழ்ச்சிக்காக, அதாவது வசந்த அழைப்பில் அதுவா இதுவா அந்த நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்காங்க. மகிழ்ச்சி என்பது பிறர் பாராட்டும்படி வாழ்வதா, நமக்கு பிடித்தபடி வாழ்வதா? அன்றைய நிகழ்ச்சி மிகவும் அருமை, தலைப்பு ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையிடையே பிரதி பதிவுகளும் அருமை, அவங்க சொன்ன அறிவுரையும் கருத்தாலமிக்கதா இருந்தது. எஃப்எம் ரெயின்போ 102.1 என்னைக்குமே ஒரு புது வழித்தேடல் தான், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உலகநாதன் இன்னொரு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கார். வசந்த அழைப்பு நிகழ்ச்சிக்காக கலைநயமும் கைவண்ணமும் அப்படிங்கிற அந்த தலைப்புல ஒளிபரப்பான வசந்த அழைப்பு கேட்டோம். இயற்கையே ஒரு ஓவியர் தான். தினந்தோறும் வானில் தோன்றும் அதிகாலை, மாலை அடையும் நேரம், மழை காலத்தில் தோன்றும் 7 வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். கலந்து கொண்ட நேர்கள் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பு விருந்தினர் கூறிய பதில் ரொம்பவே பாராட்டிற்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறாரு. கருப்பு வெள்ளை இந்த வண்ணம் இன்று நிறைந்தது, தொழில்நுட்பம் இது ஓவியத்துடைய பங்கு. கல்லூரியில ரசாயன பாடம் படிக்கும் மாணவர்கள் ரசாயனங்களை அளவாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஆய்வு குறிப்புகள்லாம் எடுக்கிறாங்க. இதுக்கு ஒரு முன்னோடி ஓவியர் அப்படின்னா உப்புக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானத்தில் தோன்றும் வெண்மை நிற மேகங்களை கலைஞன் தன் பார்வை அழகால பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க, அழகிய பிம்பமா இருக்கு. இயற்கையின் காட்சி அமைப்பு வந்து ஒரு உயிர் ஓவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முன்பெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்லேட் கொடுப்போம், பென்சில், அதுல வந்து கலர் கலரா வண்ண வண்ண குச்சிகள், அதாவது ஸ்லேட் பென்சில் கொடுப்போம், அதை வச்சு அந்த குழந்தைங்க வந்து எழுதுவாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய வாட்டர் கலர், அந்த பென்சிலுடைய வகைகள், அதாவது HB, H1 இதெல்லாம் வச்சு அந்த பென்சிலுடைய அடர்த்தி கருமையெல்லாம் காட்டும், இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இதை எந்த ஒரு பென்சிலை பயன்படுத்தினால் பேப்பர் கிழியாது அப்படிங்கறதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஓவியம் அப்படின்னு எடுத்தோம்னா எடுத்தோம் உடைத்தோம் அப்படிலாம் சொல்லாம, ஒரு ஓவியம்ங்கிறது ஒரு மன ஒருமைப்பாடு நிறைந்தது. ஓவியத்துல கண்ணும் கருத்தாழமும் இருக்கும், நிறைய நுட்பங்கள் நிறைந்தது, மனப்பக்குவம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மிளகாய் செடி எப்படி பச்சையா இருக்கும் போது காய் வந்து பச்சை கலர்லையும், அதே மாதிரி காய் பழுத்த பழம் சிவப்பு கலர்ல இருக்குதோ அது மாதிரிதான் இந்த ஓவியம் வளர்ந்துட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன கருத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த கடிதம் பாத்தீங்கன்னா மணப்பாறையிலிருந்து வீரமணி அனுப்பியிருக்காங்க. இதுவும் ஒரு வசந்த அழைப்பு நிகழ்ச்சிக்காக சட்டத்தின் பார்வையில் அந்த நிகழ்ச்சி 22 கேட்டோம். அன்று ஆற்றிய உரையும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த விதமும் சிறப்பு. உடன் உரையாடிய அறிவிப்பாளர் கோகிலா அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய விதம் வந்து நிகழ்ச்சிக்கு ஒரு சிகரம் வைத்தார் போல இருந்தது. பண்பலைக்கும் பாராட்டுக்கள், வழக்கறிஞர்களுக்கும் பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. அதே அன்றைய தினம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில அழகான பாடல்களும் ரொம்ப அழகா வழங்கின அந்த அறிவிப்பாளருக்கும் பாராட்டுக்கள். 1 மதுரை கீதம் கேட்டோம். கருப்பு வெள்ளை பழைய பாடல்கள் மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் இருந்தது. வானொலிக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாராட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க மணப்பாறையிலிருந்து பி வீரமணி. இன்னும் அடுத்ததா நேயர்களுடைய மின்னஞ்சல் கடிதங்களும் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, குட்டி குட்டி சுவாரஸ்யமான தகவல்களும் காத்துட்டு இருக்கு. கேட்டுட்டு இருங்க எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

3:29 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். நேயர்கள் அனுப்பிய வண்ண வண்ண மடல்கள் எல்லாம் கேட்டாச்சு பார்த்தாச்சு. அடுத்ததா எங்களுடைய மின்னஞ்சல் வரவே இல்லையே அப்படின்னு காத்துட்டு இருக்க நேயர்களுக்காக நம்ம நேயர்கள் அனுப்பிய மின்னஞ்சல் இதோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல் மின்னஞ்சல் யார் எங்க இருந்து அனுப்பியிருக்காங்கன்னா, திருவானைக்கோவில் கீழகொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. அதாவது நேற்று எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்டோம் காலை ஒலிபரப்பியது. தில்லைவனம் அவர்களின் குறிக்கோள் வாழ்க்கை என்ற தலைப்பில் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை நாம் புரிந்து கொண்டு இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு ரொம்பவே சிறப்பா பேசினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த செவிச்செல்வம் கேட்டோம். முத்துராஜா அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வியிலும் விளையாட்டிலும் போட்டி மனப்பான்மை வேண்டாம் அப்படிங்கறத ஒரு அழகான குதிரை ராட்டின பாடல் மூலம் விளக்கியது மிக அருமை. அப்புறம் தொடர்ந்து வந்த மங்கையர் உலகம் நன்றாக இருந்தது, தோழிகளுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மதுரை கீதம் நிகழ்ச்சிக்கும் அழகான ஒரு பாராட்டை சொல்லியிருக்காங்க. மதுரை கீதம் நிகழ்ச்சியில பாடியவர்கள் பெயர், நடித்தவர்கள், ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் அப்படின்னு எல்லா தகவல்களோட பாடல்களை ஒளிபரப்பிய விதம் சிறப்பு, வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். அடுத்த மின்னஞ்சல் யார் எங்க இருந்துன்னா, குமரன் நகர்ல இருந்து லட்சுமி அனுப்பியிருக்காங்க. நேற்று இரவு இசை இனிமை கேட்டோம், காற்றலை வழிவந்து காதுகளில் மோதும் அறிவிப்பாளரின் அழகிய குரலை கேட்கையில் மனசெல்லாம் ஒரு பரவசம் வருவதென்னவோ உண்மைதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களின் தெருவில் இதமான பாடல்கள் நேற்று இரவு இனிமையாக ஒலி உலா வந்தது. குறிப்பா விளக்கு வச்ச நேரத்துல மாமன் வந்தான் அப்படிங்கிற பாடல் மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளர்கள் குரல்களை கேட்கும் போதே மனசுல இருக்கக்கூடிய குழப்பமெல்லாம் போய் மனம் லேசாயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூக்கள் மீது பனி துளியை போல ஜில்லென்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாளர்களுடைய பெயர்களையும் சொல்லியிருக்காங்க. கௌதமன், கோபால் இவங்களுக்கு ஒரு பாராட்டையும் சொல்லியிருக்காங்க குமரன் நகர்ல இருந்து லட்சுமி. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.

3:36 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். நம்ம அன்பு நேயர்கள் அனுப்பிய அழகான கடிதங்களும் மின்னஞ்சலும் பார்த்தாச்சு. உங்களுக்காக குட்டி குட்டி தகவல்கள் காத்துட்ருக்கு. மன இறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவர்கள்ட்ட போனோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய பங்குக்கு மாத்திரை மருந்து அப்படின்லாம் எழுதி தருவாங்க. ஆனா ஸ்காட்லாந்துலயும் கனடாலையும் மன இறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போனா புதுமையான சிகிச்சை கொடுக்கறாங்களாம். என்ன சிகிச்சை அப்படின்னு தானே கேக்குறீங்க. இயற்கையை ரசிங்க அப்படின்னு சொல்லி அந்நாட்டு மருத்துவர்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. அப்படி ரசிக்கிறதுனால நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறையுது அப்படின்னு நம்புறாங்களாம். நம்ம நாட்டுல என்ன செய்யறாங்க பெரும்பாலானவர்கள் அப்படின்னா தொட்டியில அலங்கார மீன்கள் வளர்க்கறாங்க. மன அழுத்தம் இதயம் தொடர்பான பாதிப்புகள் இருக்கிறவங்க தினமும் கொஞ்ச நேரம் தொட்டியில நீந்தக்கூடிய மீன்களை கவனிச்சா போதுங்க, மனசு அமைதி அடையுதான், இதய பாதிப்பும் குறையுதா சொல்றாங்க. இயற்கையோட படைப்புகளை ரசிச்சாலே போதும், நமக்கு மனசு ரொம்பவே லேசாயிடும் இல்லையா. இது உண்மை அப்படிங்கறது பல விதங்கள்லயும் பல பேரால நம்பப்படுது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஜின்கே பாஸ் கோய் காரண்டி நஹீ ஹே, சர்க்கார் குத் உன்கி காரண்டர் பன் ரஹீ ஹே.
2: கடந்த 6 வருஷத்தில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி

0: சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
1: மணி 43 நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல். சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய உலக வர்த்தக மைய கட்டிடம் ஒன்னு இருக்கு. அது உலகத்துடைய முதல் காற்றாலை வானுயர் கட்டிடம் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்குங்க. 50 மாடி கொண்ட இந்த கட்டிடத்தோட 2 கோபுரங்கள்லயும் பாலம் போல அமைச்சிருக்கிறாங்க. 3 இணைப்புகளால இணைக்கப்பட்டிருக்கா இந்த கட்டிடம். இதுக்கு நடுவுல காற்றாலை விசிறியும் பொருத்திருக்காங்க. ஒவ்வொரு இயந்திரமும் பார்த்தோம் அப்படின்னா 225 கிலோவாட் மின் உற்பத்தி செய்யும் திறன் உள்ளது. பெர்சி வளைகுடால வீசுற காத்தை பயன்படுத்தி மின்னாற்றலா மாற்றக்கூடிய முயற்சியில தான் இந்த காற்றாலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது இசைத்தூரல்.

0: கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

மூன்று மணி 50 நிமிடம் ஆக போது கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல். சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும் போது நமக்கு ரொம்பவே பிடிச்ச பேரை வைப்போம், இல்ல அப்படின்னா ராசி பார்த்து வைப்போம், சிலர் நியூமராலஜி எல்லாம் பார்த்து வைப்பாங்க. ஆனா நம்ம இந்தியால ராஜஸ்தான்ல ராம் நகர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அங்க இருக்கிறவங்க பேரை கொஞ்சம் வித்தியாசமா வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? அங்க பெரும்பாலானவர்கள் படிக்காதவங்களாம். ஆனா இந்த மாதிரியான பேர் வைக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பேரை பத்தியாவது தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கறதுக்காக வைக்கிறாங்க. சரி, அப்படி என்னதாங்க பேர் வைக்கிறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அங்க பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பேர் வைக்கிறாங்க தெரியுமா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், பிரதமர் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்களாம். இப்ப சமீபத்துல 50 வயது பெண் ஒருத்தவங்க அவங்களுக்கு பிறந்த பேர குழந்தைக்கு கலெக்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்ல, ஐஜி, எஸ்பி, நீதிபதி அப்படின்லாமே பேர் வைக்கிறாங்களாம். இப்போ தொழில்நுட்ப ரீதியா ரொம்பவே அந்த கிராமம் அப்டேட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பேரை வித்தியாசமா சிம் கார்டு, சிப், ஆண்ட்ராய்ட் அப்படின்லாம் வைக்கிறாங்களாம். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குல்ல. ஓகே, கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மளை சுத்தி பல நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும், நாமும் எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இசை தூரல் நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இல்ல, நம்ம அன்பு நேயர்களுடைய வண்ண வண்ண கடிதங்களோட மின்னஞ்சல் கடிதங்களையும் கேட்டோம், ரசித்தோம். அடுத்ததா வண்ண கோலங்கள்ல தமிழோட விளையாட ரெடியா இருங்க. நேர்களே, நேரலை நிகழ்ச்சிக்கு தொட்டு வர சுழி 431 இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை அனுப்ப இயக்குநர் ஆகாஷவாணி பாரதிதாசன் சாலை திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். மின்னஞ்சல் மூலம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அனுப்ப airtrichy@gmail.com airtrichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியில நீங்க அனுப்பலாம்.

0: கேட்டுக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்துக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா உள்ளிட்ட 5 நீதிபதிகள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்விக் கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்விக் கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் வரும் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் தமிழக அரசின் மானிய விலை டீசல் பெறும் விசைப்படகுகளின் பாதுகாப்பு மற்றும் தரம் குறித்து 20 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 546 விசைப்படகுகளின் பாதுகாப்பு, நீள அகலம், நிறம், எஞ்சினின் குதிரை திறன் உள்ளிட்டவை குறித்து இந்த குழுவினர் ஆய்வு செய்கின்றனர். தென்மேற்கு பருவமழை வரும் வியாழக்கிழமை கேரளத்தில் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை மறுநாள் முதல் தமிழ்நாடு, லட்சத்தீவு, கேரளம் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலை ஒட்டிய பகுதிகளிலும் பருவமழை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜூன் இணை முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நீ கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.

0: தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். எப்படா 4 மணி ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருப்போம். செவ்வாய் சிறப்பாய் விளையாடுறதுக்கு நேர்கள்லாம் ரெடியா இருப்பாங்க. இன்னைக்கு தமிழோடு விளையாடு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த தமிழோடு விளையாடல என்ன நம்ம கேம் கொடுக்க போறோம் நேர்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லிடலாம்.
2: தமிழோட மட்டும் இல்ல, எங்களோடய சேர்ந்து நீங்க விளையாடலாம். விளையாடுறதுக்கு தயாரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 சுவாரஸ்யம் கூட்டுற வகையில நீங்க சொல்ல போற பதில வச்சு நாங்க இன்னும் கொஞ்சம் கேள்விகளும் கேட்க போறோம். தயாரா இருக்கிறவங்க நிகழ்ச்சிக்கு வாங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்து இருக்கிறோம். நேரம் 4:10 ஆயிடுச்சு. வண்ண கோலங்கள் ரொம்பவே விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போகுன்றது எல்லாருக்கும் தெரியும். எப்படா வரும், விளையாடுவோம், நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொணர்வோம். எப்படி என்னோட தமிழ் திறமைகள் அப்படியே வெளியில கொண்டுட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் துடி துடிப்பா இருப்பாங்க. நேர்கள்ட்ட கேள்வி எல்லாம் கேட்டுலாமா? அபி
6: கேட்டலாமே. இப்ப யார் வந்திருக்காங்க நேர்களை பாத்துடலாமா விளையாடுறதுக்கு?
5: வணக்கம் ரெயின்போ.
7: மாலை வணக்கம் கமலா மேம்க்கும் அபி மேடம்க்கும். மாலை வணக்கம் எஸ்ராபதி ரமேஷ் மேம்.
6: ரமேஷ் ஐயா விளையாட தயாரா இருக்கீங்களா?
7: இருக்கேன்.
6: ஓகே, தங்கிலீஷ்ல ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தை நீங்க முழுமையா தமிழ்ல மாத்த போறீங்க.
7: ஓகே மேம்,
5: ட்ரை பண்ணட்டும். முயற்சி செய்யட்டும், முயற்சி செய்யட்டும். நானும் மாட்டிட்டேன். மேனேஜர் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டேன்.
7: மேலாளரிடம் மன்னிப்பு கேட்டேன்.
6: சரி ரமேஷ் ஐயா, உங்கள்ட்ட இத வச்சு இன்னும் கொஞ்சம் சில கேள்விகள் கேட்கலான்
7: இருக்கேன்.
6: இப்ப நீங்க ஆபீஸ்க்கு லேட்டா போயிருக்கீங்க, மேனேஜர் கிட்ட நீங்க எக்ஸ்கியூஸ் கேக்குறீங்க, இந்த மாதிரி இந்த காரணத்தினாலதான் நான் லேட்டா வந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 5 பாயிண்ட் இல்ல ஒரு 2 பாயிண்ட் ஆகுது முழுமையா தமிழ்ல சொல்லணும்.
5: ரெண்டு போதும் செய்ய வேண்டாம்.
6: சரி ஓகே. என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லுவீங்க லேட்டா வந்ததுக்கு? என்னென்ன காரணம் சொல்லுவீங்க, அது தமிழ்ல சொல்லணும்.
7: காலையில் என்னுடைய மனைவி உணவு சமைத்து பரிமாற
6: கிளப்பிய
7: போது அது இயந்திர கோளாறு காரணமாக சிறிது நேரம் ஆகிவிட்டது.
6: கொஞ்சம் கூட தயக்கமே இல்ல. டக்கு டக்குன்னு எவ்வளவு அழகா நம்ம கேட்டது.
5: பக்கத்துல மனைவி இருக்காங்களான்னு
6: காலையில வந்து சிற்றுண்டி தயாராகிறதுக்கு அவங்க லேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. இப்ப பாருங்க, மாலை நேர சிற்றுண்டியை அவர் தான் செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு விளையாட்டு, தமிழோட விளையாடு இருக்க போது. நேர்களே, நீங்களும் விளையாட தயாரா இருந்தீங்க அப்படின்னா
5: 4431 அப்படிங்கிற இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு ட்ரை பண்ணி உள்ள வாங்க.
8: ஐயா மானே தேடி வந்தா

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
4: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வண்ணக்கோலங்கள்ல தமிழோடு விளையாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 எல்லாரும் ஜாலியா வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க.
7: முதல் நேயரே வெற்றி தான், ரொம்பவே அருமையா அழகா அசத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். இப்ப அடுத்த நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம்.
0: வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் ரெயின்போ, யார் பேசிட்டு இருக்கீங்க?
8: அரூர் மாவட்டம் குளித்தலை சண்முகசுந்தரம்.
7: ஐயா ரெடியா இருக்கீங்களா?
8: ரெடியா இருக்கேன்.
7: சரி, உங்களுக்கான அந்த வரி என்ன அப்படின்னா, செல்போனை சைலண்ட்ல போடுங்க. செல்போனை சைலண்ட்ல போடுங்க.
8: சைலண்ட்ல போடுங்க. தமிழ்ல சொல்லணுமா?

0: சொல்லணும். ஆமா,
1: அலைபேசியை நிறுத்தி வைக்கவும்.
0: நிறுத்தி வைக்கவும்னா
2: ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஒரே அடியா ஸ்விட்ச் ஆஃப்லாம் வேணாம், நீங்க சைலண்ட்ல போட்டா போறோம்.
0: ஆமா,
1: சைலண்ட்ல போட்டா அலைபேசியை வைக்கவும். அலைபேசியை அணைத்து வைக்கவும்.
0: அணைத்துனாலும் ஸ்விட்ச் ஆஃப் தானே, ஆஃப் பண்ணி எல்லாம் வைக்க வேணாம், நீங்க சைலண்ட்ல மட்டும் போடுங்க போதும்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: சரி, இத வச்சு உங்களுக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு, சரியா?
2: அப்ப ஆக முதல்ல வந்து அலைபேசியை அமைதியில் போடவும், போடுங்க, முடிஞ்சு போச்சு,
0: அமைதிகளுக்கு மாற்றவும், ஏதோ ஒண்ணு. சரி, இந்த வாக்கியத்தை எங்கெல்லாம் அதிகமா பயன்படுத்துவாங்க? ரெண்டு இடம், ஆனா தமிழ்லதான் நீங்க சொல்லணும்.
1: முக்கியமான பொதுமக்கள் கூற இடம், அலுவலகம், பள்ளிக்கூடம், பஸ் நிலையம், முக்கியமான இடங்கள்ல, ஒரு அலுவலகத்துல முக்கியமான இது பேசிட்டு இருக்கும் போது நிதி அமைதி அலைபேசி அமைதியும் சொல்லுவோம் நம்ம.
0: ஆனா அலுவலகத்துல எல்லாரோட மொபைலும் சைலண்ட்லயா இருக்கு?
1: அதாவது ஒரு அலுவலகம், பள்ளிக்கூடம்,
0: பள்ளிக்கூடம் சரி,
1: பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் கரெக்ட். அலுவலகத்துல வந்து ஒரு முக்கியமான இது வந்து அது அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது செல்போன் அழைப்பு வந்துன்னா
2: அதிகாரிகளிடம் பேசும் போது சொல்லலாம், கோயில் கோயில்கள் வழிபடும் போது சொல்லலாம். நீங்க நடுவுல ஒரு வார்த்தை வந்து
0: நிலையம் அப்படின்னு சொன்னீங்களே,
2: பஸ் நிலையம்ன்றத ஒரு பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். பேருந்து நிலையத்துல வந்து நம்ம
0: சைலண்ட்ல போட வேண்டாம்,
2: போட வேண்டாம்.
0: அழகுங்க, நல்ல செஞ்சீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு நேர்களே. இதே மாதிரி நீங்களும் விளையாட தயாரா இருந்தீங்க அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம், விளையாடலாம்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது தமிழோடு விளையாடு வண்டக்கோலங்கள்ல. இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு யார் காத்திருக்காங்கன்னு பாக்கலாம்.
1: வருக வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தேசமான கணபதி நலம் நலம் மரிய ஆவல்.
1: நலம் நலம் மரிய ஆவல் வேக வேகமா முடிச்சிட்டாரு.
0: நலமா இருக்கிறோம்,
1: நாங்களும் நலம் தான் ஐயா. விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: நன்றி.
1: சரி, உங்களுக்கான அந்த வாக்கியத்தை கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
1: ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன்.
2: தொழில்நுட்பம்னா
0: வேற இல்ல. ஆன்லைன் அப்படின்னா
2: அடுத்த நேருக்கு வழி விடுறேன் மேடம்.
0: சரிங்க, நன்றிங்கய்யா. ஆனா நல்ல ஒரு முயற்சி, நல்ல முயற்சி இல்ல. அடுத்தடுத்த வார்த்தைகளை வந்து திரும்ப திரும்ப வேற போட்டு பார்த்தாரு.
1: அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு
0: ஆமா
1: வரிகள்.
0: அதுவும் இல்லாம எவ்வளவு தடவை நம்ம வந்து ஆன்லைன்ல கிளாஸ், ஆன்லைன்ல மீட்டிங் எல்லாம் எவ்வளவு அட்டன் பண்ணிருப்போம். அதனால ஆன்லைனுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும், அதை வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க வந்து இணைப்புக்கு வரலாம். 4431 அப்படின்ற இந்த முன் இணைப்பு என்னோட 246 102 1, 240 102 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு இப்ப இணைப்புல இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா. திருச்சி மாவட்டம் அரியாவூர்ல இருந்து, ஸ்ரீரங்க மாவட்டம் அரியாவூர்ல இருந்து எம்ஆவி ரவி விவசாயி பேசுறமா.
1: ரவி ஐயா
3: சொல்லுங்கம்மா.
1: கேட்டீங்களா? அதாவது இன்னைக்கு ஆமா
3: சொல்லுங்கம்மா.
1: ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணேன்.
3: இளையதள வலைய சேவையில வந்து
1: கொஞ்சம்
3: தமிழே தமிழே தமிழே
1: தமிழே உயிரே உயிரே வந்துரு.

0: ஆனா நல்ல முயற்சி, பாடு கட்டி வச்சிட்டீங்க, அட்டன் பண்ணு.
1: முக்காவாசி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அட்டன் பண்ணேன்
0: தான்.
1: என்னென்ன வகுப்பு வந்து நீங்க ஆன்லைன்ல கத்துக்கிட்டீங்கன்னு ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை தமிழ்ல என்னெல்லாம் கத்துக்க முடியும் இணையதளம் வழியா?
2: வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி,
1: முயற்சி தாங்க எல்லாருக்கிட்டே
0: கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சாரு, அப்படியே புடிச்சிட்டே வந்துட்டாரு. அழகா அருமையா ஒரு விவசாயி அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டவரு இல்லையா, அழகா சொல்லிட்டு இருக்காங்க. நேர்கள் நேர்களே, நீங்களும் தமிழோடு விளையாடலாம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
0: நேரம் 4:30. நேயர்களினி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
10: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
9: உண்மையாவா?
10: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தமிழோடு விளையாட அடுத்த நேயர் வந்துட்டாங்க, கூப்பிடலாம்.
1: வணக்கம்.
2: திருச்சி ரெயின்போ பண்பலையில் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
0: ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ, ரெடியா இருக்கேன்.
1: ரெடியா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு வந்து
2: கமலம் மேடம் இருவருக்கும் வணக்கம். மேடம், ஒரே ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். சமீபத்துல ஏதோ கோயில் நேர்முக வர்ணனை கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி.
1: சரி, உங்களுக்கான தங்கிலீஷ் வார்த்தை நான் தான் வந்து வாக்கியத்தை சொல்லுவேன், ஓகேவா? அலாரம் ஸ்னூஸ் பண்ணிட்டேன்.
2: திருப்பி சொல்லுங்க.
1: அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிட்டேன்.
2: ஸ்னூஸா?
1: ஸ்னூஸ்.
2: ஸ்னூஸா?
1: அலாரம் ஸ்னூஸ் பண்ணிட்டேன்.
0: எஸ் என் ஓ ஓ
1: இஸ் இட் இ.
2: மணி ஒலிப்பானை குறைத்து விட்டேன், அல்லது ஒலி அளவை மிகவும் குறைத்து விட்டேன்.
1: இல்ல, அலாம் ஸ்னூஸ் பண்ணிட்டேன். கரெக்டா அதே வார்த்தையை நீங்க பயன்படுத்தி சொல்லுங்க பாப்போம்.
2: அலாரம் ஸ்னூஸ் பண்ணிட்டேன.
1: அலாரத்துக்கு வந்து நீங்க வேற வார்த்தையை போடுறீங்க. அலாரமே தமிழ் தானே? நான் அலாம் சொன்னேன்.
2: அலாரம்ங்கிறது ஆங்கில சொல்ல அல்லவோ? அலாரம், அலாரத்தை, அலாரத்தின் ஒலியை அடக்கிவிட்டேன்.
1: அடக்கிவிட்டேனா? ஸ்னூஸ் தானே சொன்னேன். நான் நிறுத்திட்டேன்னு சொல்லலையே, இல்ல குறைச்சிட்டேன்னு சொல்லலையே.
2: தள்ளி போட்டீங்க, தள்ளி போட்டீங்க. சரி சார்,
1: தள்ளி போட்டேன். ஆஹா,
2: அலாரத்தின் அலாரத்தை சிறிது நேரம்
1: எனக்கு ஒரு மூணு வாக்கியம் சொல்லுங்க பாப்போம்.
2: குறிப்பாக காலையில் எழும்போது இந்த ஒலிப்பானை தள்ளி போடுவது இயல்பாகிவிட்டது. அவசரமாக கிளம்பும் நேரத்தில் அது தவிர்க்க இயலாது, கிளம்பியே ஆக வேண்டும் என்ற பட்சத்தில் அது தள்ளி போட இயலாது. ஆனால் அதிகாலை தூக்கம் காலை துயிலெழுகிற நேரத்தில் அந்த ஒலிப்பானை

0: தள்ளி போடுவது பழக்கமாகி விட்டது.
1: ஓகே, மொத்தத்துல காலையில எந்திரிக்கும் போது நாங்க தள்ளி போட்டுருவோம் அப்படிங்கறது.
2: இன்னைக்கு
1: தமிழோடு விளையாடுது எழுச்சியில நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246 202-1 202-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம்.

0: விரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
4: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மீளா. பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 4:46 ஆயிடுச்சு. வண்ண கோலங்கள் கேட்டுட்டு இருக்கோம். தமிழோடு விளையாடு நேர்கள்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஆமா, எல்லாருமே வந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்கும்போது நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அது அத்தனையுமே இல்லையா. ஆனால் அதையும் மீறி வந்து நேயர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற அந்த நேரம் வந்து நமக்கு ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருக்குல்ல.
0: அதாவது சின்ன சின்ன குறிப்புகளை கொடுத்தா கூட டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம நேயர்கள். இப்போ நான் கூட இப்போ உனக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை.
1: யோசனையா? இப்படிலாம் யோசிக்கிறது ரொம்ப விபரீதமான முடியும்.
0: நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய ஒரு சுற்றுலா தலமோ இல்ல ஒரு நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகும்போது இல்ல பிடிச்ச நபர்களோட இருக்கும்போது நம்மளோட போனை எடுத்து நம்ம அப்படியே எல்லாரும் சேர்ந்து நின்னு கூட்டமா ஹாய் அப்படியே எல்லாம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுப்போம்.
1: நான் கூட புகைப்படம்னு ஈஸியா முடிக்கலாம்னு பார்த்தேன், மூட மாட்டீங்கல்ல.
0: செல்ஃபி எடுப்போம் அப்படிங்கறதுக்கு தமிழ்ல எப்படி அப்படி சொல்லுவீங்க?
1: செல்ஃபி எடுப்போம், புகைப்படம் இருக்கு அப்பனா அதுக்கு சுய புகைப்படம்.
0: அப்பா
1: ஓகேவா? நானும் சொல்லிட்டேன் நாங்களும் வந்து பில்டப் ஆகி ஃபார்ம் ஆகி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழோட விளையாடல விளையாண்டு இருக்கோம். நானும் வந்து ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்லிட்டேங்க. இதே மாதிரி விளையாடலாம் நேயர்கள் எல்லாமும் இல்லையா?
0: என்ன அப்படியே சொல்லிடுச்சு நம்ம நேயர்கள் சொல்ல முடியல.
1: எனக்கு புரியல, இது என்னவா இருக்கு எனக்கு புரியலையே. இது வஞ்ச புகழ்ச்சி அணியா இல்ல எப்படி?
0: ஒண்ணு பாராட்டுறேன்.
1: இது பாராட்டா? இது எனக்கு அப்படி தெரியல.
0: நீங்களும் அழகா தமிழோட விளையாடலாம். நேர்களை தொட்டு வாருங்கள். 4:31 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்றுத்தரும் பயிற்சி வகுப்புகள், சிறந்த

0: உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உரும தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் தமிழோடு விளையாடு நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமா சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க, அருமையா விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு தமிழ்லயே கடைசியா முடிப்போம். இப்போ அடுத்ததா நிகழ்ச்சியிலேயே போகும் நம்ம நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் சொல்லுங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் சொல்லுங்க
1: மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: சங்கர் மேடம், திருவையாறு.
0: திருவையாறுல இருந்து சங்கர். தமிழோட விளையாடு கேட்டுட்டு இருப்பீங்க, நீங்க தான் நிறைவு நேயர். உங்களுக்கான வாக்கியத்தை கொடுக்கலாமா? நம்ம சொல்லக்கூடியது அப்படியே தமிழ்ல சொல்லணும். பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு.
2: அவ்வளவுதான்.
1: இருச்சக்கர வாகனம். காற்று நிற்கவில்லை.
2: என்னது?
1: இருச்சக்கர வாகனத்தில் காற்று நிற்கவில்லை.
2: காற்று நிற்கவில்லை.
0: இன்னும் கொஞ்சம்
2: காத்து நிக்கலன்னா, நீங்க ஏத்திக்கிட்டு இருக்கும் போது அது நிக்காம போச்சுன்னா ஓகே. பஞ்சர் அப்படின்னா அதுக்கு என்ன?
0: பஞ்சர்ங்கிற அந்த வார்த்தைக்கு தான் தேடிட்டு இருக்காரு சக்கரையா. இன்னும் கொஞ்சம்
1: ஓட்டையாகி விட்டது.
2: இது நம்மளோட தமிழ் மாதிரியே இருக்கே.
0: அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படிங்கிறீங்களா?
2: வேற என்னவா இருந்திருக்கலாம்?
1: வாகனத்தை இயக்கும் பொழுது முள்ளோ கம்பியோ குத்தி
2: குத்தி
1: குத்தி ஓட்டையாகிவிட்டது.
2: ஓட்டை ஆகிடுச்சு. ஓட்டை ஓகே. பஞ்சருக்கு வேற என்ன சொல்லலாம்? அது என்ன ஆகும்? குத்தி குத்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்?
1: குத்துச்சுன்னா அப்புறம் ஓட்டையிடும்.
2: ஓட்டையாகும். அது எது ஓட்டையாச்சுன்னா என்ன ஆகும்? தமிழ்ல சொல்லணும் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட, எப்படி சொல்வீங்க?
1: நண்பா, எனது இருசக்கர வாகனம் இயக்கி வரும்போது முள்ளு குத்தி
2: ரொம்பவே
0: அருமையா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. இன்னைக்கு நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகா விளையாண்டுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட முயற்சி ஏதாவது 90% வந்து எல்லாருமே கரெக்டான, அதாவது சரியான தமிழ் வார்த்தையோட விளையாட
2: முயற்சி இருக்கே, அது ரொம்ப பாராட்டியே ஆகணும். அத்தனை பேருமே ரொம்பவே அழகா வந்து ஒவ்வொருத்தருமே முயற்சி செஞ்சாங்க, நிறைய கண்டுபிடிச்சும் அழகா வெற்றியும் பெற்று இருக்கிறாங்க இல்லையா?
0: கண்டிப்பா. அபி, இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு கொடுத்து நம்ம வீட்டுல உட்காந்து யோசிச்சு எழுதுறதை விட அந்த நேரத்துல அந்த ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்துல வந்து அந்த முயற்சி செஞ்சு கரெக்டான ஒரு பதில கொடுத்த நேர்கள் எல்லாருக்கும் நம்ம இந்த ஒரு தருணத்துல நன்றியை சொல்லிடலாம். கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கும், முயற்சி செய்த நேர்களுக்கும், கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் சுகாதார அணுகுமுறை ஒரு விரிவான கட்டமைப்புடன் செயல்பட தொடங்கியுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் பதிண்டா எய்ம்ஸ் மருத்துவமனையின் 2வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இந்த கட்டமைப்பில் நோய் தடுப்பு, மறுவாழ்வு, நோயின் தீவிரத்தை குறைப்பது, முதியோர் நல பராமரிப்பு ஆகியன கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் 182,000 ஆயுஷ்மான் மருத்துவமனைகள் செயல்படுவதாக கூறிய அவர், 30 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தங்கள் பஞ்சாயத்துகளுக்கு வரும் ஆஷா சுகாதார களப்பணியாளர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் விதிமுறைகள் 2026 மத்திய அரசு மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி இந்தியாவிற்கு 180 நாட்கள் வரும் வெளிநாட்டினர் தங்கள் தங்கும் காலத்தை நீட்டிக்க விரும்பினால் விசா முடிவதற்கு முன்பாகவே பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விசா காலம் முடிந்து 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அனைத்து துறைகளிலும் பிரச்சினைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை சரி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும், பயிர்க்கடன் தள்ளுபடியால் இதுவரை 12 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்ட அமைச்சர் சேத விவரங்கள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடவுள்ள பொறுப்பு அலுவலர்களுக்கான 3 நாள் பயிற்சி வகுப்பை ஆட்சித்தலைவர் திருமதி மிர்னாலினி இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் திருமதி என் பிரியா இன்று ஆய்வு செய்தார். உள்நோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, கழிவறை, மருந்தகம் உள்ளிட்டவற்றை அவர் ஆய்வு செய்தார். திருவாரூர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

மேகமூட்டத்துடன் வானம், கூடு திரும்பும் பறவைகள், சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலை.

காலையோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 என் கவிதைகள் அனைத்தும் அவள் அழகை பற்றி நான் கிளப்பிய வதந்திகளே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க, இது பொன்மாலை. தூக்கம் தொலைத்த இரவுகளும் தெரியாத உணர்வுகளும் காதல் வந்து சேர்ந்ததும் கவிஞனாக மாற்றுமோ

எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது பொன் மாலை. வானத்து நிலவாய் அவள் அமைதியிருப்பாள், வார்த்தைகளில் தேனாய் அவள் மொழிந்திடுவாள். சூரியனின் பலமும் நிலவின் சாந்தமும் சேர்ந்து வாழும் அவள் இதயத்தில் பாடலாய் வரும் இவன் ராகத்தில்.

இசையால் நம்மை சிரிக்கவும் அழ வைக்கவும் காதலிக்கவும் வைத்த இசை ஞானி இளையராஜாவின் பிறந்த நாளை ஒட்டி சிறப்பு பொன்மாலை கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1 இல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தெரியாத காற்றும் புரியாத கவிதையும் சொல்லாத காதலும் மனம் மயக்கும் பாடலும் என்றும் இனிமை தரும். அதே நாளும் தரும் இது திருச்சி FM 102.1 பொன் மாலை.

இணைந்திருக்கிறோம் பொன் மாலையோடு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நமக்கொரு கல்யாண பந்தல் அமைக்க வானத்து மேகங்கள் ஒன்று கூடி நிற்கும். விண்ணதிரும் இடியோசை மங்கள மேளமாக நம் காதலை இந்த இயற்கையே வாழ்த்துமே.

₹105 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டறிஞ்சிருக்கிறீங்க, இது பொன் மாலை. உருவம் இல்லை, மொழி இல்லை, ஓசை இல்லை, ஆனால் நீ இன்றி வாழ முடியாது என்ற உணர்வு மட்டும் என்னுள் நீங்காமல் துடிக்கிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலை வரிசைகளில் நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்திற்கான பெரும்பாலான அம்சங்களை இரு நாடுகளும் இறுதி செய்துள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். முதல் கட்டத்தை இறுதி செய்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் புதுதில்லியில் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. 2025 ஆண்டிற்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகள் நாளை புதுதில்லியில் வழங்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட 42 பஞ்சாயத்துகள் இந்த விருதுகளை பெற உள்ளன. தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் அமைந்துள்ள அகஸ்திய மலை சூழலியல் நிலப்பரப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற முன்னுரிமை அடிப்படையில் திட்டம் தயாரித்து செயல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவு இருந்த போதிலும் அகஸ்திய மலையின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள் ஆக்கிரமிப்புகள் பல தசாப்தங்களாக நீடித்து வந்துள்ளதாக நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு குறிப்பிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டார பகுதிகளில் அண்மை சூறாவளியால் சேதமடைந்த வாழைப் பயிர்களை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜிகான் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முழுமையான கணக்கெடுப்பு பணி முடிவடைந்தவுடன் முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர், புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த விற்பனைக் கூடங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த ஆய்வின்போது

மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் ஓராண்டு தொழில் முனைவோர் சான்றிதழ் படிப்பினை மாணாக்கர் சேர்க்கையை தொடங்கியுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்துடன் இணைந்து இந்த பயிற்சி வழங்கப்படவுள்ளது. தொழில் தொடங்க ஆர்வமுடைய 21 வயது முதல் 40 வயது வரை உள்ள பட்டதாரிகள் edi.tn என்ற இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதி ஆரணி ஆற்றங்கரையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வணிக நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளை பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் JCP இயந்திரங்கள் கொண்டு இன்று அகற்றினர். அண்மையில் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை அடுத்து இந்நடவடிக்கை. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

ஒரு பேருந்து பயணத்துல நடத்துனர் கொடுக்க வேண்டிய மீதி சில்லறைக்காக காத்திருந்து அந்த முழு பயணத்தையுமே ரசிக்க மறந்துடுறோம்ல. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில கூட சில சின்ன சில்லறை பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையவே ரசிக்க மறந்துடுறோம். யோசிச்சு செயல்படுங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆரவாரம்.

வானொலியின் அலைவரிசைகள்ல முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நியாய விலை கடைகள்லையும் முதலமைச்சர் தாயுமானவர் திட்டம் மூலமா இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் இன்னைக்கு நடந்திருக்கு மற்றும் நாளைக்கும் வந்து நடக்க இருக்குது. பயனாளிகள் குடிமைப் பொருட்களை அவங்கவுங்க இல்லங்கள்ல இருந்தே பெற்றுக்கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க.

0: இரவு உணவுக்கு தயாராயிட்டீங்களா? தூங்கறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி இரவு உணவு சாப்பிடணும்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இப்ப நீங்க குடும்பத்தினரோட இரவு உணவு சாப்பிட்டுகிட்டு இருக்கீங்கன்னா சாப்பிட்டுகிட்டே கேளுங்க. திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரிய ஷேர்லி அவங்க தர ஆலோசனைகளை.
1: கட் பிரெயின் ஆக்சஸ், கட்னா குடல், பிரெயின்னா மூளை, இந்த இரண்டையும் ஒன்றோடு ஒன்று நேரடியா தொடர்புள்ளதுதான் வந்து இந்த கட் பிரெயின் ஆக்சஸ். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா டூ வே கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது இரண்டு வழி தொடர்பு இல்லாட்டி தகவல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல மூளை வந்து டைரக்டா போய் நம்மளோட குடலை பாதிக்கும், அதே மாதிரி குடல் வந்து மூளையோட நலனை வந்து மாத்தும். நம்ம மனநிலையை கட்டுப்படுத்துற செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் 90% குடல்ல தான் உற்பத்தி ஆகுது. இந்த செரட்டோனின் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு சமநிலையா இருக்கும்போது மன மகிழ்ச்சி வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும். இதே இந்த செரட்டோனின் ஹார்மோனோட சமநிலை குறையும் போது நம்மளுக்கு பல்வேறு உடல் மற்றும் மன உபாதைகள் வரும். குடல் நலத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, சாப்பிடுற சாப்பாடோட ஜீரணத்துக்கு வயிற்றுல உருவாகிற அந்த தீ அளவு என்ன அப்படின்றது தெரியாம, நம்ம உடம்புக்கு என்ன மாதிரியான உணவு வந்து ஒத்துக்கொள்ளுது அப்படின்றது தெரியாம அதிகமா நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல நோய் அளவே நம்மளுக்கு தெரியாம அதிகமாகிடும். இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கலாம். நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் என்னென்ன அப்படின்னா காய்கறி கீரைகள், எல்லா விதமான காய்கறிகளுமே, வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட், பீட்ரூட், இவை எல்லாமே. கீரைகளில் பார்த்தோம்னா பாலாக்கீரை, முருங்கைக்கீரை, தண்டிக்கீரை, இந்த மாதிரி கீரைகள் மூலயமா நம்மளுக்கு நார்ச்சத்து அதிகமாக கிடைக்கும். பழங்களில் பார்த்தோம்னா கொய்யா, ஆப்பிள், ஆரஞ்சு, பப்பாளி, இந்த பழங்கள் எல்லாமே நார்ச்சத்து அதிகமுள்ள பழங்கள். பயறு வகைகளில் பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, காராமணி, இதுல எல்லாம் வந்து நம்மளுக்கு நார்ச்சத்து அதிகமா இருக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ்னா அது வந்து ஒரு நல்ல பாக்டீரியா. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் எதுல அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா பழைய கஞ்சி இல்லாட்டி புளிச்ச கஞ்சியில கிடைக்கும். தயிர், மோர், உணவுப் பொருட்கள்ல நம்மளுக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நல்ல பாக்டீரியாவை வளர வைக்கிறதுக்காக கொடுக்குற உணவு தான் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ். இந்த ப்ரீபயோட்டிக்ஸ்ல என்னென்ன மாதிரி உணவு வகைகள் வரும்னு பார்த்தோம்னா பூண்டு, வெங்காயம், வாழைப்பழம், இதெல்லாம் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ்ல வந்து வரும். இந்த ப்ரோபயோட்டிக்ஸும் ப்ரீபயோட்டிக்ஸும் சேர்ந்து நம்ம கொடுக்குறப்போ சிம்பயோட்டிக் எஃபெக்ட், அதாவது டபுள் பெனிஃபிட் வந்து நம்ம உடலுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி உணவு முறைகளையும் வழிமுறைகளையும் ஃபாலோ பண்றப்போ நம்மளோட குடல் நலம் வந்து நல்லா இருக்கும். இதனால நம்ம கழிவு தேக்கத்தை வந்து தவிர்க்கலாம், நோய் வர்றதையும் நம்மளால தவிர்க்க முடியும்.
0: குடல்ல இருக்க நன்மை செய்யற நுண்ணுயிரிகள் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுகள்லாம் என்னென்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷணா மரிய ஷேர்லி அவர்கள்.

ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உளமாக்கல் இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயதிலிருந்து 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகையா 50,000 பேரத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவத்தை பெற்று உரிய ஆவணங்களோட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 30ஆம் தேதி.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர், எங்க காலனில எல்லாரும்

பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் இருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசு பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
2: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா, நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். ரெண்டு கட்டமா சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனுமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 பாப்புலேஷன் எனுமரேஷன் தான். ரெண்டு ஃபேஸ் ஆஃப் எனுமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கணும் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 எல்லாம் மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருப்போம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
1: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் June 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
1: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு

0: ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ நூற்றி 2.1 கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம். தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகின் மூலம் அனைத்து ஒன்றியங்கள்லையும் பணிபுரிய காலியாயிருக்கிற 186 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விண்ணப்பங்கள் வரவேற்க இந்த மாதம் 4ஆம் தேதி, அதாவது நாளரணைக்குள்ள இணை இயக்குநர் அல்லது திட்ட இயக்குநர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு எண் 223 2ஆம் தளம் மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகம் தஞ்சாவூர் அப்படின்ற இந்த முகவரிக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனை.

0: உங்களுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சிலர் இசை அமைப்பார்கள், ராஜா உணர்வுகளை அமைப்பார். இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று இரவு 8 மணிக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1 ராஜாவின் ராகராஜ்யம். ராஜாவின் ராகங்களில் நனைவோம், நினைவுகளோடு பயணிப்போம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி வன்முலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்.

0: அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம் நிகழ்ச்சியோட நிறைவா நாளைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இரவு 7 மணி. இனி கேட்கலாம்,
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. ஜல்ஜீவன் உயிர்நீர் இயக்கத்தின் நீட்டிக்கப்பட்ட 2ஆம் கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு முதற்கட்டமாக 2117 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். முதற்கட்ட ஜல்ஜீவன் இயக்க திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 46 லட்சம் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஜெர்மன் நாட்டின் துரிஞ்சியா மாகாண அதிபர் மரியா வாய்ட்டுடன் குவாண்டம் தகவல் தொடர்பு மற்றும் ஒளியியல் ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இந்தியா உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்பை கொண்டிருப்பதாகவும், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை வழங்குவதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். இந்தியா ஜெர்மன் நாடுகள் அறிவியல் தொழில்நுட்பம், புத்தாக்கம், மக்கள் சார் உறவுகளில் வலுவான ஒத்துழைப்பை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் பிரச்சினைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை சரி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள புளியரை சோதனை சாவடியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் லாட்டரி சீட்டுகளை கடத்த முயன்ற முதியவரை போலீசார் இன்று கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திருச்சி, மதுரை மாவட்டங்களில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா கொரியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தில் உள்ளது. நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: கேட்போம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம், பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
2: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இலக்கிய பேழை.
6: வணக்கம் நேர்களே,

0: நமது இலக்கிய பேழையில் கால சக்கரத்துடன் இணைகிறார் கவிஞர் க. புத்திர சிகாமணி அவர்கள்.
1: தடக்கொற்ற வேல்மையிலே இடர்தீர தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்கப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனகசக்கர திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே. விசாலமான வெற்றியுடைய திருமுருகப் பெருமானது மயிலே, உலகத்தின் துன்பம் தீரும் பொருட்டு உன்னை எம்பெருமான் தனியே செல்ல விடுவாராயின் வடதிசையில் உள்ள மகாமேருமலைக்கு அப்பாலும் உனது தோகையினால் சுழன்று பறந்து கடலுக்கு அப்பாலும் சூரியனுக்கு அப்பாலும் சக்கரவாளக் கிரிக்கு அப்பாலும் எட்டு திசைகளுக்கு அப்பாலும் நீ உலாவுவாய். அருணகிரிநாதப் பெருமானின் இந்த பாடல் முருகப்பெருமானின் மயிலின் பெருமையை விளக்குவதாக அமைகிறது. கடற்கப்புற

0: பெருமானின் மயிலின் பெருமையை விளக்குவதாக அமைகிறது. கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனகசக்கரத் திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே என்ற இந்த பாடலின் கடைசி இரண்டு வரிகள் என்னை மிகவும் ஆழமாக சிந்திக்க வைத்திருக்கிறது. கடலுக்கு அப்புறம், கதிரவனுக்கு அப்புறம், கனகசக்கர திடற்கப்புறம், திசைக்கப்புறம் மயில் சுற்றி திரிகிறது என்பது பாடல். அது என்ன கனகசக்கரம்? கனகசக்கரம் என்றால் தங்கத்தை குறிக்கிறது. சக்கரம் என்றால் வட்ட வடிவமாக இருப்பது. திடற்கப்புறத்தும் அது என்ன? திடல். உரைவிளக்கம், சக்கரவாளக்கிரி என்று சொல்கிறது. அந்த சக்கரவாளக்கிரிதான் கேலக்ஸி என்று நான் கருதுகிறேன். கடலையும் தாண்டி, கதிரவனையும் தாண்டி, அங்கு இருப்பது கனகசக்கரம் போன்ற திடல் திடலான ஒரு வட்ட வடிவிலான பகுதி. அங்கெல்லாம் இந்த மயில் திரிகிறது என்று சொல்ல வருகிறார் நம் புலவர். அந்த கனகசக்கர திடலுக்கு அப்புறம் திசை என்றும் ஒன்று இருக்கிறது. அங்கேயும் மயில் சென்று வருகிறது. அந்த திசை என்பதுதான் கருந்துளையாக இருக்க வேண்டுமோ? வட்ட வடிவமான ஒரு சக்கரம் போல, தங்கத்தைப் போல தொடராக இருப்பது வேறென்ன? அது கேலக்சிதான். எந்தவிதமான தொலைநோக்கிகளும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இல்லாத காலகட்டத்திலேயே தன்னுடைய ஞானப் பார்வையால் முருகக்கடவுளின் வாகனமாகிய மயில் அங்கெல்லாம் போய் சுற்றித் திரிகிறது என்று போகிற போக்கில் பல ஆயிரம் ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற ஒரு மில்கிவே கேலக்சியை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். நீண்ட காலமாக இந்த பாடலை ஆய்வு செய்த பொழுதுதான் வெளியில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அண்ட சராசங்களில் இருக்கிற அனைத்தையும் தன்னுடைய ஞானப்பார்வையால் மூன்றாவது கண்ணின் பயன்பாட்டால் இதை கண்டறிந்து நமக்கு சொல்லியிருக்கிறார்களே என்று நான் இதை மிகவும் வியக்கிறேன். இதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. மிகவும் ஆழமாக, நுட்பமாக இந்த பாடலை வாசிக்கிற பொழுதுதான் நம்மால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. தோகைமயில் அவ்வளவு தொலைவில் பறந்து சென்று அங்கெல்லாம் அது திரிகிறது, தோகை விரித்து விளையாடுகிறது என்பதை மிகைப்படுத்தி சொல்லுகிற விதமாக இந்த பாடல் மயிலின் பெருமையாக அமைந்திருக்கிறது. ஆனால் அவர் இந்த பிரபஞ்சத்தை ஒரு வட்ட வடிவிலான ஒரு நெருப்பு பிளம்பு, தங்கத்தைப் போல சொலிக்கிற ஒளி பிளம்பு, திடல் திடலாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இதை நினைக்கிற பொழுதெல்லாம் அருணகிரிநாதப் பெருமானின் பாடல் அதன் வல்லமையை தாண்டியும் அவருடைய விஞ்ஞானப் பார்வை எவ்வளவு விசாலமானது என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. வெளியில் தேடி ஒன்றை கண்டுபிடிப்பது விஞ்ஞானம் எனில், உள்ளே தேடி அதை கண்டுபிடிப்பது மெய்ஞானம். இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும்? இலக்கியங்களும் இலக்கணங்களும் வகுத்து கொடுத்த நம் முன்னோர்கள் சாதாரணமானவர்களே அல்ல. அவர்கள் மெய்ஞானிகள் என்பதை பல்வேறு சான்றுகள் நமக்கு படிக்க படிக்க தந்து கொண்டே இருக்கிறது.
1: காலச்சக்கரத்தில் பயணித்து தம் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் கவிஞர் க. புத்திர சிகாமணி அவர்கள். அடுத்து சிலப்பதிகார காப்பிய காலத்திற்கு அழைத்துச் செல்கிறார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள்.
2: சிலப்பதிகாரம் என்பது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இளங்கோவடிகளால் சேரன் செங்குட்டுவனியனுடைய தமையனார். அவர் மன்னர் பொறுப்பையே துறந்து மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அறக்கோட்டத்திலே துறவரம் பூண்டவர்தான் இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகள் 3 நாட்டிலே நடந்த முப்பெரும் காண்டத்தை கையிலே எடுத்து காவியமாக கண்ணகி, கோவலன், மாதவி என்ற மூவரையும் வைத்து ஒரு அழகான காவியத்தை பின்னி மக்களுக்கு ஒரு அழகான நீதி காவியமாக கொடுத்தார். அந்த வரிசையிலே சிலப்பதிகாரம் மக்களுக்கு போகட்டும் உண்மைகள் என்ன? இந்த நாடையே செம்மைப்படுத்திய ஒரு இலக்கியம்தான் சிலப்பதிகாரம் என்றால் மறுப்பதற்கில்லை ஆண்டோர்களே. அந்த சிலப்பதிகாரத்திலே 3 நீதிகள் வருகிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்றால் என்ன? நாடாள்பவன் மன்னனாக இருந்தால் என்ன? பிறகு யாராக இருந்தால் என்ன? தவறுகள் இழைக்கக்கூடாது. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். ஒரு மன்னன் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களை பாதுகாத்து வரல வேண்டும், அந்நிய படையெடுப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இது நுட்பத்தை வைத்து அழகாக பின்னியிருக்கிறார். மன்னன் வந்து நீதி நெறி தவறினால் அவனுக்கு தர்மமே கூற்றுவனாக மாறுகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையை. பிறகு உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்றால் உரை சார்ந்த பத்தினி, கற்புடைய மாதர்கள். கொழுநன் தொழுவாள், தெய்வம் தொழால், பெய்யென்றால் பெய்யும் மழை என்று வள்ளுவராசான் சொன்னாரே, அப்படி ஒரு பத்தினி. கணவனையே தெய்வமாக தொழுது கொண்டிருந்த கண்ணகி தன் கணவன் மாதவியிடத்திலே சென்றான் என்ற பொழுதும் கணவனின் பெருமையை

0: மறைக்காமல் கற்புடைய நங்கையாக வாழ்ந்தாலே துறவரம் பூண்ட நிலையிலே வாழ்ந்தார்களே. அந்த கண்ணையினுடைய பெருமையை இன்று உலகெல்லாம் உரைசாட்டுகிறார். கற்புடைய மாந்தருக்கு களமாக அமைந்தது அது. அதான் உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏற்றுவென்றால் உலகமெல்லாம் போட்டும்படியாக கண்ணகி அமர்ந்திருக்கின்றார்கள். பிறகு ஊழ்வினை உருத்து வந்து ஓட்டும். ஊழ்வினை என்றால் என்ன? முப்பிறவில் செய்த வினை இப்பிறவில் செய்யும் வினை இல்லையா? நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மை என்றால் அதற்கேற்ற மாதிரி பலாபலன்கள் உண்டு பிறவியில். பிறகு நாம் செய்வது பாவம் என்றால் அதே பாவங்கள் பிறவில் விளையும். அப்படித்தான் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்றார்கள். அதன்படியே பாண்டிய நாட்டிலே பாண்டியன் ஆட்சியிலந்தான், செங்கோலிலந்தான், மரணமே ஏற்பட்டது. உடனே அவனுடைய மனைவியும் விழுந்து மாய்ந்தாள். ஏனென்றால் கற்புடைய மாதருக்கு களங்கம் கற்பித்தால் அந்த ஊழ்வினையாகப்பட்டது உயர்ந்து வந்து ஊட்டும் என்பது உண்மை. இந்த மூன்று நீதிகளை கையிலே வைத்துக்கொண்டு வந்ததுதான் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே துறவரம் பூண்டு இளங்கோவடிகள் எழுதினார். அழகான நுட்பங்களை காட்டுகிறார். காவிரிம்புப்பட்டினத்தை காட்டுகிறார். பிறகு மதுரை மாநகரத்திலே அந்த வழக்காடும் காண்டத்தை காட்டுகிறார். பிறகு வஞ்சி மாநகரத்திலே கண்ணைக்கு சிலை எடுப்பும் அந்த காண்டத்தை காட்டுகிறார். காவிரி பூம்பட்டினத்திலே மாதவி எப்படி ஒரு நடன மங்கையாக இருந்தார்கள் என்பதையும், மன்னனுக்கு நிகரான பொருள்களை பெற்றிருந்தார்கள் என்பதையும், அங்கே மாசாத்துவான் மகனையாகி வாழ்தல் வேண்டி அந்த கண்ணகி கோவலன் ஆகிய இருவரும் திருமணம் புரிந்து இருக்கும் வேளையிலே ஆடல் கணிகை மாதவியின் நடனத்தை பார்த்து அவளிடத்திலே மனதிலே பறிகொடுத்த அந்த கோவலன் அவளிடத்திலே வாழ செல்கிறான். வாழ்ந்து பிறகு பிரிவு ஏற்படுகிறது. பிரிவு ஏற்பட்டு கண்ணகியும் கோவலனும் பொருள் திரட்டும் பொருட்டாக மதுரை வந்து அடைகிறார்கள். கவிந்தி அடிகளின் துணையோடு எவ்வளவு அற்புதமான ஒரு காவியம் பாருங்கள். பொருள் ஈட்ட வருகிறார்கள். வரும்பொழுது இழந்த பொருளை ஈட்ட வந்த இடத்திலே கோவலன் மீது அரசியனுடைய சிலம்பை தேடினான் என்ற ஒரு பழி விழுகிறது. பொற்கொள்ளனின் பேச்சை கேட்டு அந்த பாண்டிய மகாராஜன் என்ன செய்தான் என்றால், அவருடைய தலையை கொய்து அந்த சிலம்பை கொண்டு வா என்றான். அந்த வழக்காடு காண்டத்திலே அந்த சிலம்பாகப்பட்டது பொற்கொள்ளனால் திருடப்பட்டு விட்டது. ராணியின் சிலம்பு மராமத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் கண்ணகியின் கணவன்தான் கல்வன் என்று பழி போட்டு அவனை சிரச்சேதம் செய்தார்கள். கண்ணகி விட்டார்களா? கற்புடைய மாந்தருடைய நெறி அங்கேதான் புலப்படுகிறது. வழக்காடு காண்டத்திலே மன்னனை ஏத்து போராடுகிறாள் கண்ணகி. எப்படி போராடுகிறாள்? யானோ அரசன், யானோ கல்வன், மண்மதை காக்கும் தென்புலம் காவல் என்முதல் பிழைத்தது கெடுகவையின் ஆளில் என்று சொல்லி மன்னனே இறுதியில் தன்னுடைய உயிர்மீச்சை விடுகிறான். கண்ணகி அந்த அளவிலே வந்து கற்பு நெறியை, அந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறாள். தன்னுடைய சிலம்பை உடைக்கிறாள். இவருடைய சிலம்பில் இருப்பது மாணிக்கம், அவருடைய சிலம்பில் இருப்பது முத்து என்பது நிரூபணமாகிறது. அரை நிமிடம் யோசித்திருந்தால் அங்கே வந்து கோவனுடைய உயிர் தப்பியிருக்கும். யோசிக்காமல் நீதி வழங்கியதால் அங்கே நீதி முறை பிழைத்தது என்ற உண்மை அங்கே தெரிகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? மூன்று நீதிகள். கற்புடைய மாந்தர்கள் பெய்யென்றால் மழை பெய்யும், அவருடைய எது சொன்னாலும் நடக்கும். மன்னர்கள் ஆட்சி பிறழாமல் நடக்க வேண்டும். பாவங்கள் செய்தால் பிறகு அந்த பாவத்திற்கு பலாபலன் பிற்பிறவிலே விளையும் என்பதை மூன்று நீதிகளையும் மையமாக வைத்து வந்ததுதான் இந்த சிலப்பதிகாரம். இப்பேற்பட்ட சிலப்பதிகாரத்தை கோழியூர் என்று சொல்லக்கூடிய உறையூரின் வழியாக கண்ணகியும் கோவலனும் காவிரியை கடந்து நேராக மதுரை செல்கிறார்கள். மதுரையை சுற்றி இயக்கிறாள் கண்ணகி. பிறகு அங்கிருந்து நேரே வஞ்சி மாநகரம் செல்கிறார்கள். வஞ்சி மாநகரத்திலே கண்ணகி அங்கிருந்து ஒரு மலர் விமானத்திலே குன்றிலே மறைகிறாள். குன்ற குரவர்கள் அதை பார்க்கிறார்கள். பிறகு சேரன் செங்குட்டுவனுக்கு இது உறுத்தப்படுகிறது. அதை மையமாக வைத்து சேரமன்னன் வஞ்சியிலிருந்து கிளம்பி கண்ணகிக்கு இமயத்திலே படிக்கல் எடுத்து வந்து அந்த கல்லை இங்கே வைத்து படைத்து இன்றளவும் கண்ணகியை கற்புடைய தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய இலக்கியம்!
1: சிலப்பதிகாரத்தின் சாரத்தை இலக்கிய பேழையில் பகிர்ந்தார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்களே.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்

0: படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்நினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. எஃப்டிஏ எல்லாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், சோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துரும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுலதான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
1: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும், நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியாங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் 3வது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7:25.

0: வேளாண் காடு வளர்ப்பு குறித்து நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாளர் ஏ செல்வராஜு அவர்கள். உடன் உரையாடுகிறார் மித்ரா. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 246 1 240 102. நிகழ்ச்சி இதோ துவங்குகிறது.
1: வேளாண் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா உழவர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். தாவர குடும்பத்தில் மரங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் மரங்களுக்கு இன்னொரு தமிழ் பெயர் தரு. மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருபவையும் மரங்கள் தான். மனிதனுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும், நிழலாக இருக்கட்டும், அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு தேவையான இடுபொருளாக இருக்கட்டும், இப்படி மரங்கள் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு ஏராளம். இன்னும் சொல்லப்போனால் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு முக்கிய பாதுகாவலனாக இருப்பது மரங்கள் தான். மரம் வைத்தால் மழை வரும், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு விவசாயி மரம் வைத்தால் பணம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக தான் இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் திருச்சி மணப்பாறையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாளர், வனத்தோட்டத்துறையுடைய உதவி மேலாளர் ஏ செல்வராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக நம்ம நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. சார் வணக்கம், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
2: வணக்கம் சார்.
1: இப்போ பொதுவாக இயற்கை காடுகள் எல்லாருக்குமே தெரியும், அங்கே மனிதர்கள் குறைவாக இருப்பாங்க, விலங்குகள் அதிகமாக இருக்கும், இயற்கை சூழல் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இயற்கை காடுகளுக்கும் வேளாண் காடுகளுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம்.
2: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது பொதுவாக சார், இயற்கை காடுகள் என்பது ஒரு நிலப்பரப்பில் இயற்கையாக அதுவாக அதை பறவைகள் மூலம் விதை பரவி அந்த மாதிரி உருவாகிறது இயற்கை காடுகள். அங்கே அதனுடைய வன விலங்குகள் இதெல்லாம் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். இதை வந்து நம்ம பொதுவாக மலைப்பகுதிகளில் கொடைக்கானல், உதகமண்டலம், ஏற்காடு இந்த மாதிரி மலைப்பகுதியில் பொதுவாக பார்த்துருப்போம். சில சமவெளி பகுதிகளில் சமவெளி காடுகளாக இருக்கிறது. ஸோ இங்கே வேளாண் காடுகள் அப்படின்றது ஒரு புது வகையான ஒரு காடு. இது வந்து நம்ம விவசாயிகள் உருவாக்குறது காடுகள் தான் வேளாண் காடுகள். வேளாண் காடுகளில் அதாவது மரங்கள், உணவு பயிர்கள், கால்நடைகள் இதையெல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக வளர்ப்பது தான் வேளாண் காடுகள்.
1: விவசாயி செய்யக்கூடிய சாகுபடியோட மரங்களையும் வளர்த்தால் வேளாண் காடுகள். சரி, இந்த வேளாண் காடுகள்ங்கும் போது நமக்கு மரங்கள் தான் அதில் அடிப்படை அம்சம். அப்போ எந்த மாதிரியான மரங்களை வளர்க்கலாம்
2: சார்? இதில் மரங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு மூன்று வகையான வேறுபாடுகள் இருக்குது சார். அந்த பயிர்களுடைய கால வரையறை பொறுத்து இருக்குது. அதாவது குறுகிய கால பயிர்கள், நடுத்தர கால பயிர்கள், நீண்ட கால பயிர்கள் அப்படின்ட்டு. ஸோ இதில் நம்மளுக்கு குறுகிய கால பயிர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது விவசாய பயிர்கள், உணவு பயிர்கள், தானிய பயிர்கள் இது எல்லாமே வந்து குறுகிய கால பயிர்கள். அதாவது நடுத்தர பயிர்கள் அப்படின்றது நம்மளுடைய பல வகை மர வகைகள், அதாவது கொய்யா, நெல்லி, நாவல், மா இந்த மாதிரியான எலுமிச்சை இந்த மாதிரியான மர வகைகள் வந்து அதில் வந்துடும் சார். அடுத்து நீண்ட கால பயிர்கள்ன்றது மர வகை பயிர்கள், அதாவது தேக்கு மரங்கள், செம்மரம், சந்தன மரம், மகாகனி மரம் இந்த மாதிரியான மலைவேம்பு மரம் இந்த வகை மரங்கள் வந்து ஒரு நீண்ட கால பயிர்கள். இதை அதாவது குறிப்பிட்ட இடைவெளியில் தகுந்த முறையில் நம்ம செய்வது தான் வேளாண் காடுகள் திட்டம்.
1: சரி, தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு வட்டம் பவன்கடு மாதிரி இருக்கும்.
1: சொல்லுங்க.
3: இப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எங்கள் தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில் மேட்டு பகுதியில் சவுக்கு மற்றும் ஆரஸ்பதி மரங்களை பயிர் செஞ்சுட்டு வந்துட்டு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது விற்பனைக்கு வந்து ஏன்னா விற்க முடியல, விலை குறைஞ்சி போச்சுன்னு இப்போ அது மாறி போயிடுச்சு, யாருமே அது பயிரிடுறதில்லை. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1-க்கு 2 மடங்கு 3 மடங்கு உயர்ந்து போச்சு அதனுடைய விலை ஏற்றம்.
1: சரி,
3: இப்போ இந்த காலத்திற்கு இனிமேல் நம்ம வந்து அந்த சவுக்கு யூகலிட்டிஸ் மரம் போகிறதுக்கு அது பயிர் செய்வதற்கான வாய்ப்பு உண்டா? அப்படி செஞ்சு நம்மளுக்கு லாபம் தருமா அப்படின்னு சார் சொன்னால் நல்லாயிருக்கும்.
1: கேட்கலாம். நம்முடைய திருச்சி டெல்டா பகுதிகளுக்கு ஏற்ற மரங்கள்னா என்னென்னு சொல்லலாம்
2: சார்? ஐயா வந்து அருமையான கேள்வி கேட்டார். கால சூழ்நிலைக்கு ஏற்ப இன்றைக்கி மரங்களினுடைய விலை வந்து கடுமையாக உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு கூழ்மர வகை மரங்கள்னு பார்த்தோம்னா சவுக்கு, தைலம், மலைவேம்பு, சூபாபுல் இந்த வகையான மர வகைகள் வந்து மிக உகந்த மரங்கள்.
1: சரி,
2: இதை வந்து பயிர் பண்ணுவதன் மூலிமா விவசாயிகள் நல்ல பலனை பெறலாம். அதான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமது

0: டிஎன்பிஎல் நிறுவனத்திற்கு எங்களுக்கு தேவையான மூலப்பொருளில் இந்த மரங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எங்களுக்கு வருடத்திற்கு 12 லட்சம் டன் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து இந்த கூழ் மரங்கள் தேவைப்படுகிறது. இது தமிழ்நாடு முழுவதும் வந்து எங்கள் நிறுவனம் கொள்முதல் பண்ணிக்கிறோம், சேர்ந்துக்கிட்டுருக்கோம். அதனால் இந்த மரங்களை விவசாயிகள் மேலும் நிறைய வந்து பயிர் பண்ணும்போது கூடுதலான வருமானங்களை கண்டிப்பாக பெறலாம்.
1: சரி, இந்த கூழ்ம மரங்கள் அந்த வகைப்பாடு இல்லாமல் ஒரு அதிக வருடங்கள் காத்திருக்க முடியும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி மரங்களை தேர்வு செய்யலாம்
0: சார்? இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்களே வந்து அதிகமாக பண்ணலாம் சார். மகாகனி மரங்கள் இருக்கிறது, செம்மரம், சந்தன மரம், இந்த மாதிரியான மர வகைகளை வந்து நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு உகந்த மரங்கள் அதில் பயிர் செய்யலாம்.
1: சரி, இப்போ ஒரு சில இடங்களில் பிரச்சனைக்குரிய மண் வகைகள், அமில மண் அல்லது சரளை மண் அல்லது குறைந்த தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன மாதிரியான மரங்களை தேர்வு செய்ய முடியும்?
0: கண்டிப்பாக சார், அதாவது நமது காலநிலைக்கு ஏற்ற, மண் வகைக்கு ஏற்ற, இயற்கை சூழலுக்கு உகந்த மரங்களை வந்து நம்ம தேர்வு செய்வது ரொம்ப அவசியம் இந்த வேளாண் கார்டுகள் திட்டத்தில். அதில் தண்ணீர் குறைவாக உள்ள பகுதிகளில் மரப்பயிர்கள் என்றாலே பொதுவாகவே தண்ணீர் குறைவாக இருந்தாலே வந்து நம்ம அந்த மரங்களை சிறந்த முறையில் விவசாயம் செய்ய முடியும். அந்த வகையில் அதாவது தைல மரங்கள் ரொம்ப குறைவான மானாவாரி நிலங்கள்லையும் வந்து தைல மரங்களை நம்ம பயிர் பண்ணலாம். அதுக்குப்படியாக நம்ம தோட்டங்களில் குறைவான தண்ணீர் இருக்கிறது என்றால் அதற்காக நம்ம சவுக்கு மரங்களை பயிர் செய்யலாம் சிறப்பாக. அதற்கு அடுத்ததாக தேக்கு மரங்கள், மகாகனி மரங்கள், அந்த மாதிரி தண்ணீர் தேவையை பொறுத்து நம்ம வந்து மரங்களை தேர்வு செய்து.
1: சரி, இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், இந்த மரம் வைத்தால் பணம் வருமா, வேளாண் காடு வளர்ப்பு மூலம் விவசாயிக்கு எப்படி லாபம் கிடைக்கும்?
0: கண்டிப்பாக சார், இப்போது நம்ம டிஎன்பிஎல் நிறுவனத்தோட 2 திட்டங்கள் வந்து சிறப்பாக தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கு சார். அதில் ஒன்று வந்து பண்ணைக்காடுகள் திட்டம். இந்த திட்டங்கள் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு உண்டான திட்டம் சார். இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் தரமான கன்றுகளை அவங்களுடைய வயல்வரப்புகளிலே கொண்டு போய் நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் தேவையான அத்தனை ஆலோசனைகளையும் இலவசமாக வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்கள் வளர்ந்து விடனா அந்த மரத்தை வந்து நிறுவனமே மறுபடியும் கொள்முதல் செய்வதற்கான அத்தனை உத்தரவாதத்தையும் வந்து டிஎன்பிஎல் நிறுவனம் கொடுக்கிறது. அடுத்த திட்டம் மூலதன காடுகள் திட்டம் சார். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிலப்பரப்பு உள்ள விவசாயிகள் ஒரு 50 ஏக்கர் 60 ஏக்கர் வச்சுருக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎல் நிறுவனமே ஒரு நீண்ட காலத்துக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 10 முதல் 30 ஆண்டு காலத்திற்கு டிஎன்பிஎல் நிறுவனமே நிலம் மேம்பாடு முதல் பராமரிப்பு வரும் அத்தனை வேலைகளையும் டிஎன்பிஎல்லே வந்து அதில் செய்து கொள்கிறார்கள் சார். வரக்கூடிய வருவாயை 70-30 அப்படின்ற வகையில் வந்து பிரித்து விவசாயிகளுக்கு 30%, நிறுவனத்துக்கு 70% முதல் அறுவடையில், 2வது அறுவடையில் 50-50%, 3வது அறுவையில் 100% விவசாயிகளுக்கு செய்கிற வகையில் இந்த திட்டங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சார். சிறப்பான திட்டமாக செயல்பட்டு கொண்டு இருக்கு.
1: சரி, இந்த பண்ணைக்காடுகளில் என்ன மாதிரியான மர வகைகளை கொடுக்குறீங்க?
0: பொதுவாக சார் சவுக்கு மரங்கள் அதிகமான விவசாயிகள் வந்து இப்போ சவுக்கு பயிரை ஆர்வமாக செய்கிறாங்க சார். ஏன்னா அதில் ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கிறது விவசாயிகளுக்கு. இப்போ 1 ஏக்கரில் ஒரு விவசாயி சவுக்கு பயிர் பண்ணுறாங்க சார், இது 3 ஆண்டு கால பயிர் சார். அதே தைல மரத்தை எடுத்துகிட்டால் 4-5 ஆண்டு கால பயிர்கள். அதனால் இந்த 3 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சவுக்கு பயிர் பண்ணிட்டு அதில் ஊடு பயிராக வந்து நிலக்கடலை, கொத்தமல்லி, இந்த மாதிரி நிறைய அந்த மண் வகைக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய நிலக்கடலை அந்த மாதிரியான பயிர்கள்லாம் நிறைய பயிர் பண்ணுறாங்க சார். அதனால் 2 வருமானங்கள் எடுக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் 1 வருமானமும், அதன் பிறகு 3 வருடத்தில் அந்த சவுக்கு மூலியமாக ஒரு நல்ல வருமானத்தை எடுக்கிறாங்க. குறைந்தபட்சம் 1 ஏக்கரில் ஒரு விவசாயி பயிர் பண்ணுறாருன்னா குறைந்தபட்சம் 50 டன் மகசூலை எடுக்கிறார்கள். அதனால் வருடத்திற்கு 3 லட்சம் அதாவது ஒரு அறுவடையின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிறது 1 ஏக்கர்.
1: இப்போ இந்த பண்ணைக்காடுகள் திட்டத்தில் பயன்பெறணும்னா விவசாயிகள் என்ன மாதிரியான ஆவணங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும்
0: சார்? விவசாயிகள் வந்து அவங்களுடைய நில ஆவணங்கள், கம்ப்யூட்டர் சீட்டா, ஆதார் கார்டினுடைய ஒரு நகல், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் இந்த நாற்றுகளை வந்து மானிய விலையில் தான் நிறுவனம் கொடுக்குறது சார். ஒரு நாற்றினுடைய விலை 2.50 ரூபாய். அவங்களுடைய ஃபார்ம் கேட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி மூலியமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நடவுக்குண்டான அத்தனை ஆலோசனைகளையும் கொடுக்குறாங்க. அப்படி விவசாயிகள் வந்து பயன்பெற்றிருக்கலாம். இதற்கு எங்களுடைய நாற்றங்கால் பண்ணைகள் வந்து தமிழ்நாட்டில் 5 பகுதிகளில் சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். 1 கரூர் மாவட்டம் புகழூரில் இருக்குது சார். 2வது நர்சரி அழகு 2 முண்டுப்பட்டியில் செயல்பட்டு வருது சார்.
1: திருச்சி மணப்பாறை வட்டாரம்.
0: மணப்பாறை வட்டாரம் சார். அடுத்து 3வதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் துவார் என்ற பகுதியில் வந்து செயல்பட்டு வருது சார். அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தில் முத்துசேர்வை மடத்தில் எங்களுடைய நர்சரி செயல்பட்டு இருக்குது. அடுத்ததாக காற்றாம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டத்திலையும் எங்களுடைய நர்சரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது.

0: நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ஆமாம் சொல்லுங்கம்மா.
1: சார் பேசிட்டு சார் திருப்பூர் நேருக்கு வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா.
1: பேசிட்டு இருக்கோம் மரங்கள் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சார்.
0: சரி.
1: அங்க வந்து வயல்ல நாங்க மரங்கள் எல்லாம் நட முடியுமா? நடலாமா? எந்த வகைய அதுக்கு வெரைட்டி தேக்கு மரம் நடலான் இருக்கோம்.
0: சரி. எவ்வளவு பரப்புமா? எவ்வளவு லேண்ட் உங்களுடைய ஏரியா?
1: 2.5 ஏக்கர் இருக்கும் சார்.
0: 2.5 ஏக்கர். இப்ப தற்சமயம் என்ன பயிர் இருக்குங்க?
1: தற்சமயம் இப்ப நாங்க ஒண்ணும் போடல, அப்படியே விட்டுருக்கோம். நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரி.
1: பம்பு செட் இருக்கு.
0: சரி.
1: இப்போ ஒண்ணும் போடல, அதான் யோசனை எல்லாம் இருக்கும்.
0: சரி. கழிப்பு மன்னார பகுதி நெல் வயல், அதுக்கு என்ன மாதிரியான மரங்கள் சாகுபடி செய்யும்?
2: கண்டிப்பாம்மா, உங்களுடைய கேள்விக்குண்டான பதில் என்னென்னா, நீங்கள் நெல் அறுவடை பண்ணி கொண்டு அந்த இடத்துல அறுவடை பண்ணுறீங்க, அதனால் வரப்புகளை சுற்றி வந்து வரப்பு ஓர மரங்களை வந்து நீங்கள் நடலாம். அதில் வந்து தேக்கு மரங்களை நடலாம், குமிழ் தேக்கு மரங்களை நடலாம், மகாகனி மரங்களை நடலாம். இந்த மாதிரியான மர வகைகளை வரப்புகளை சுற்றி நடுவதனால் நல்ல பலன் கிடைக்கும்.
0: இப்போ இந்த மர வகைகள் அப்படின்னு சொல்லும்போது மலைவேம்பு பற்றியும் நீங்கள் சொன்னீங்க. மலைவேம்பு எத்தனை நாளில் நமக்கு பயனளிக்கும்?
2: அதாவது சார், மலைவேம்பு மரங்கள் வந்துட்டு 2 பயன்பாடுகளுக்கு பயன்படுகிறது சார். ஒன்று கூழ்மரமாகவும் பயன்படுகிறது, இன்னொன்று பிளேவுட்னு சொல்லக்கூடிய இந்த உட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க சார். நம்ம கூழ்மரத்துக்கு மரங்களுக்கு தேவைகளுக்காக 3 முதல் 4 ஆண்டுகளில் அறுவடைக்கு வந்துடும் சார். இதுவே வந்து பிளேவுட்டுக்கு போகுது அப்படின்னா 7-8 ஆண்டுகள் வந்து நம்ம அதுக்காக காத்திருக்க வேண்டும்.
0: சரி. ஆனால் மலைவேம்பை வந்து வேலியோரமாக நடலாமா?
2: வேலி உரம் நடலாம் சார். இது வேலி உரம் நடுறதுனால மரத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். கண்டிப்பாக வேலி உரம் இந்த மரங்களை வந்து நம்ம நடவு செய்யலாம்.
0: சரி. இப்போ நமக்கு வேளாண் காடு வளர்ப்பு மூலமாக லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அளவில், நம்ம பகுதியில் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் யாராவது குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு வெற்றி கதை இருக்கா?
2: கண்டிப்பாக சார். இப்போ சமீபத்தில் மணப்பாறை வட்டத்தை சேர்ந்த திரு தாமஸ் என்ற ஒரு விவசாயி சார், சவுக்கு முழுக்க பயிர் பண்ணியிருந்தார் சார். அவர் வந்து அந்த சவுக்கு தோட்டத்தை சிறப்பாக நல்ல முறையில் அறிவியல் தொழில்நுட்பத்தோடு பராமரிப்பு செய்ததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் 70 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து ஈல்டு எடுத்திருக்காரு சார், மகசூல் கிடைச்சிருக்கு. அதனால் அவர் ஒரு நல்ல பலன் அடைஞ்சிருக்கார். 1 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 4 லட்சம் வருமானம் வந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வெற்றி கதைகளில் உள்ள விவசாயிகள்லாம் வந்து டிஎன்பிஎல் நிறுவனத்தில் சவுக்கு பயிர் பண்ணி பெருமளவில் லாபம் அடைந்திருக்கிறார்.
0: அதாவது முறையாக ஒரு கவனம் செலுத்தி பராமரிப்பு செய்யும் பொழுது ஒரு வருடத்திலேயே அந்த ஒரு 3 ஆண்டு முதல் அறுவடையப்போ ஒரு 3-4 லட்சம் ரூபாய் அளவுக்கு அதில்
2: வாய்ப்புகள் இருக்குது.
0: சரி. இப்போ நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய கவலை என்னென்னா, எங்கள் மண் கழிப்பு மண் அல்லது தண்ணி நிற்கக்கூடிய பகுதி, அப்போ அந்த மாதிரி சில சிரமங்கள், சில புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடலோர பகுதிகள் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான பகுதிகளுக்கும் மரங்களை வளர்க்க வாய்ப்பு இருக்கா?
2: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுக்கு மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு சிறப்பான மரம் சார். அதாவது இது வந்து காற்று தடுப்பானாக செயல்படக்கூடிய ஒரு மரம். அதாவது கடல் காற்று வந்து நிலப்பகுதியை வந்து அடைந்தவுடன் வேகமாக வர காற்றை தடுத்து நிறுத்தி விவசாயத்துக்கும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் வந்து ஒரு பெரிதும் பயன்படும் சார். அது இல்லாமல் ஓர் மண்ணில் இந்த சவுக்கு மரங்கள் வந்து மிக சிறப்பாகவே வளரக்கூடிய ஒரு மரம். அதில் இன்றைக்கு காலநிலைக்கு ஏற்றவாறு நிறைய குளோனல் ரகங்களை வந்து நமது நிறுவனங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க சார். அதில் CH5 அப்படின்றது விவசாயிகள் பொதுவாக வந்து ஸ்பீடு குளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே CH1 ஒரு ரகம் இருக்குங்க, CH2 இருக்குங்க, CJ1, CJ9 இந்த மாதிரியான ரகங்கள் வந்து மண் தன்மைக்கு ஏற்ப நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் சார்.
0: இப்போ சீக்கிரமாக வளரக்கூடியன்னா எத்தனை வருடங்கள் அதுக்கு பயன் கொடுக்கும்?
2: பொதுவாக விவசாயிகள் இந்த சவுக்கு மரங்களை 3 ஆண்டுகள் பயிர் சார். இது சில விவசாயிகள் ரொம்ப துரிதமான நடவடிக்கைகள், அதாவது பராமரிப்பு செய்வதனால 2.5 வருடத்தில் கூட இந்த மரங்களை வந்து அறுவடை செய்கிறார்கள் சார். பொதுவாக நாங்கள் டிஎன்பிஎல் நிறுவனம் வந்து இதை 3 ஆண்டு பயிர்களாக தான் அனைத்து விவசாயிகளுக்கும் பரிந்துரை செய்கிறோம்.
0: சரி. அப்போ இந்த சவுக்கு மரங்களை பழத்தோட்ட விவசாயிகள் கூட அந்த பழத்தோட்டங்களை சுற்றி ஒரு காற்று தடுப்பானாக பயன்படுத்தலாம்?
2: கண்டிப்பாக பயன்படுத்தலாம்.
0: சரி. இப்போ நம்முடைய டிஎன்பிஎல் நிறுவனம், அதாவது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் மூலமாக என்னென்ன மாதிரியான விவசாய மேம்பாட்டு பணிகளை செய்துட்டு வரீங்க?
2: அதாவது சார், பொதுவாக விவசாயிகளுக்கு அவங்களுடைய வாழ்வாதார மேம்பாடுகளுக்காக சார் 2 விதமான பண்ணைத்தோட்ட திட்டங்கள் செயல்படுகிறோம் சார். விவசாயிகளுக்கு இந்த மரங்களை வளர்க்குறதுக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளையும் வந்து எங்களுடைய கள அலுவலர்கள் வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்ந்த மரங்களை சரியான தருணத்தில் அவர்களுக்கு அறுவடைக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். இந்த மரத்தை வந்து என்றைக்கு இருந்தாலும் டிஎன்பி

0: நிறுவனம் உறுதியாக எடுத்துக்கொள்கிறோம். அதனால் இந்த மரங்களை கொள்முதல் செய்வதற்கு உண்டான அத்தனை உதவிகளையுமே விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கிறோம் சார். ஒரு முறை அறுவடை செய்த பிறகு மறுபடியும் அந்த அதே பகுதியில் மறுபடியும் அதே வனத்தோட்டங்களை உருவாக்குவதற்கான அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கிறார் சார்.
1: இப்போ நீங்கள் வந்து அந்த வனத்தோட்டத்துறை சார்பாக மரங்கள் மரக்கன்றுகளை விற்பனை அந்த வாய்ப்பையும் விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க. பொதுமக்களுக்கும் இதுக்கு வந்து வாங்கிக்கலாமா?
0: பொதுமக்கள் யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் சார். அதுக்கு வந்து சிறப்பான சேல் கவுண்டர்ன்ற முறையில் 100 நாற்றுகள் 200 நாற்றுகள் வாங்கிறதுக்கு அந்த கரூர் மாவட்டத்தில் உள்ள நாற்றுப்பண்ணையிலையும் இங்கே திருச்சி மாவட்டத்தில் உள்ள நாற்றுப்பண்ணையிலும் ஏற்பாடு செய்திருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலியமாக குறைந்தது 1 ஏக்கர் பரப்பளவிற்கு திட்டத்தின் மூலியமாக அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணி நாற்றுகளை அவங்க பண்ணைக்கே வாங்கிக்கலாம்.
1: சரி, இன்றைக்கு அதிகரித்து வர நகரமயமாக்கல் அப்படின்னா நம்ம டவுனில் என்னென்ன மாதிரி என்னென்ன மரங்கள் வளர்க்கலாம், அதற்கான மரக்கன்றுகள் அதாவது நீங்கள் விற்பனை செய்கிறீங்களா? திருச்சி
0: டிஎன்பிஎல் நிறுவனம் அதுவுமே வந்து சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் மூலியமாக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம் சார். எங்கள் நிறுவனத்தினுடைய அதாவது ஆர்டிகல்ச்சர் நர்சரி வந்து எங்கள் நிறுவனத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சார். அதில் வந்து நம்மளுடைய நாட்டு மரங்கள், பல மரங்கள், அழகு தாவரங்கள் இது எல்லாமே வந்து மானிய விலையில் வந்து எல்லா பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்குமே வந்து வழங்கிட்டு இருக்கேன் சார். அந்த வகையில் நகரங்களுக்கு ஏற்ற வகையான மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி நடக்கூடிய மரங்கள் வகைகள், மகிழ மரங்கள், சில அலங்கார வகைகள் மரங்கள் இது எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம்.
1: சரி, இப்போ பொதுவாக நம்முடைய கல்வி நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இன்னும் சொல்லப்போனால் சில அரசு துறைகளும் இந்த குறுங்காடு வளர்ப்பு, மியாவாக்கின்னு சொல்லக்கூடிய குறுங்காடு வளர்ப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த குறுங்காடு வளர்ப்பு தொடர்பாக ஏதாவது உங்களுடைய நிறுவனம் மூலமாக ஆலோசனை பெற முடியுமா?
0: கண்டிப்பாக சார். எங்கள் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பசுமை போர்வை அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட பெருமளவில் பல திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதாவது நீடித்த நிலையான ஒரு பசுமை போர்வை உருவாக்கணும் அப்படின்ற பொதுவான நோக்கத்தோடு சார் எங்கள் நிறுவனம் நிறையா செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது எங்கள் நிறுவனங்கள் 2 நிறுவனங்களினுடைய சுற்றி உள்ள பகுதிகளில் பசுமை போர்வை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அங்கு உள்ள குளங்கள், குட்டைகள், பொது இடங்கள் எல்லாத்துலேயுமே மர வகைகளை நட்டு பராமரித்து கொண்டிருக்கோம்.
1: இப்போ நம்ம திருச்சி பிரிவில் குறுங்காடு ஏதாவது வந்து பார்க்க முடியுமா உங்களுடைய பகுதியில்?
0: கண்டிப்பாக சார். எங்கள் நிறுவனம் இரண்டு நிறுவனத்துக்கு உண்டான குறுங்காடுகளை உருவாக்கியிருக்கிறோம் சார். காவர்ணாம்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜில் 20 ஏக்கர் அளவுக்கு குறுங்காடுகளை உருவாக்கியிருக்கிறோம். அந்த குறுங்காடுகள் மிக சிறப்பாக வளர்ந்துருக்குது. கண்டிப்பாக வந்தால் எப்போ வேணாலும் பார்க்கலாம்.
1: சரி, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக ஒரு சுற்றுச்சூழல் தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம்.
0: கண்டிப்பாக.
1: இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒவ்வொரு தனி நபருக்கும் நம்முடைய இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கும் பருவநிலை மாற்றத்துக்கு வந்து ஒரு உதவி பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு பொறுப்புணர்ச்சி எல்லா தனிநபருக்குமே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு மரங்களை பற்றி நிறைய விஷயங்களை செய்துட்டு வரோம். இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் மரங்களுடைய முக்கியத்துவம் என்ன?
0: அதாவது இன்றைக்கு சார் நம்மளுடைய வனப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா சார், இந்தியாவினுடைய வனப்பரப்பு 25.17% தான் சார் இருக்குது. அதாவது நம்மளுடைய கொள்கையின் படி வந்து பார்த்திங்கன்னா 33% வந்து காடுகள் இருந்தால் தான் ஒரு இயற்கையான செழிப்பான வளமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த 33% காடுகளை உருவாக்குவதற்கு நமது அரசாங்கமும் பலவிதமான திட்டங்களை எடுத்துகிட்ருக்காங்க சார். அதாவது நம்மளுடைய காடுகளுடைய பரப்பளவு மேலும் வந்து அதிகரிக்க முடியாதுங்க. பரப்பளவு அவ்வளோதான் இருக்கும். அதனுடைய பசுமை போர்வையும் அதிகரிக்கிறதுக்கு வேண்டுமென்றால் வாய்ப்பு இருக்கிறது சார். அதுக்கு அடுத்தபடியாக பசுமை போர்வை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டம் சார். ஸோ நம்ம பொதுவாக தரிசாக இருக்கக்கூடிய இடங்களை நம்ம அதிகப்படியாக கவனம் செலுத்தி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பசுமை போர்வையை உருவாக்கணும், மரங்களை நடணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மூலிமா விவசாய பயிர் செய்த காலங்கள் போக மீதி ஒரு நெல் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயி 3 மாதங்கள் தான் நெல் விவசாயம் நடக்கும் சார். தண்ணி இருந்தால் அடுத்து விவசாயம் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அந்த நிலம் வந்து தரிசாக தான் இருக்கும் சார். அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி வேளாண் காடுகள் திட்டத்தை பயன்படுத்தும் போது அந்த இடம் எப்பவுமே பசுமையாக இருக்கும், பசுமை போர்வை அதிகப்படுத்த முடியும். இப்படி பசுமை போர்வையை அதிகப்படுத்துறதுக்கு 26 மில்லியன் ஏக்கர் நிலங்களில் நம்ம பசுமை காடுகளை உருவாக்கினால் மட்டும்தான் நமது 33% பரப்பளவை வந்து நம்ம எட்ட முடியும் சார். அதனால் இன்றைக்கு ஒரு தனி மனிதனுக்கு உண்டான மரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 422 மரங்கள் இருக்க வேணும் சார். ஆனால் இன்றைக்கு

0: இந்தியாவில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெறும் 28 மரங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மரத்தினுடைய முக்கியத்துவம் சுற்றுச்சூழல்லையும், அதாவது இந்த வெப்பமயமாதலை தடுப்பதற்கும் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுது.
1: இந்த இடைவெளி அதிகமாக இருக்குது, அப்போ நம்முடைய பணிகளும் அதிகமாகணும், வேகம் எடுக்கணும். இந்த ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்திலிருந்து நம்முடைய வேளாண் பெருமக்களும் பொதுமக்களும் வீட்டுக்கு ஒரு மரம் அல்லது தோட்டத்துக்கு ஒரு மூன்றில் ஒரு பங்கு மரங்களை வளர்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த பசுமை பரப்பு 33% எட்டி பிடிக்க முடியும். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: சார் வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: எந்த வகையான மரங்களை வளர்த்தா நிலத்தடி வந்து தண்ணி உயரும், எந்தெந்த மரங்களை வளர்த்தா நீர்மட்டம் பாதிக்கப்படும் சொன்னா நல்லா இருக்கும் சார்?
1: எந்த பகுதிங்க நீங்க, எந்த மாவட்டம்?
2: சார் நான் திருச்சியில இருந்து பேசுறேன்.
1: திருச்சி, சரி. மரங்களை வளர்த்தா நிலத்தடி நீர்மட்டம் உயருமா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக சார். அதாவது மரங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மரங்கள் இருந்தால்தான் அந்த இடத்துல மழை பொழியும், மழை பொழிந்தால்தான் நிலத்தடி நீர் உயரும். அப்படின்ற போது நம்ம ஒரு இடத்துல மழை பொழிவை பெற வேண்டும் என்றால் நமது நாட்டு மரங்களான அரசு மரம், அத்தி மரம், வாகை மரம், பூவரசு மரம், இந்த மாதிரியான வர மரங்களை அடர் நடவு நட்டு பராமரிக்கலாம் சார். அது வந்து மண்ணுடைய ஈரமதத்தையும் பாதுகாக்கும், மண்ணில் அங்கக சத்துக்களையும் உயர்த்தும், அதனால் மண் வளமும் பெருகும் சார். மண்ணினுடைய ஈரப்பதம் காத்து நிற்கும்.
1: நிச்சயமாக. இன்னும் சொல்லப்போனால் இந்த மரங்களுடைய காய்ந்த இலைகளை அதை எரிக்காமல், நம்ம திருவள்ளிலாம் எரிக்கிறதெல்லாம் பார்க்குறோம், அப்படி எரிக்காமல் அதை வந்து ஒரு உரமாக, ஒரு இயற்கை உரமாகவும் மாற்ற முடியும். அதை நம்ம வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா அந்த இலைகளை குப்பைக்கு சேர்க்காமல் அதை வந்து ஒரு இயற்கை எருவாக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கே ஒரு எருவாகவும் பயன்படுத்த முடியும். சரி, இப்போ நம்முடைய மரங்கள், அது குறிப்பாக இந்த நாட்டு மரங்கள் அப்படி சொல்லும்போது காலங்காலமாக நம்ம பகுதிக்கு ஏற்ற மரங்கள் அப்படின்னு இருக்குது, வணிக ரீதியாக பயன்பாடு அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த மரங்கள் நடும்பொழுது இடைவெளி, குறிப்பிட்ட இடைவெளியில் நடுவதற்கான எவ்வளவு இடைவெளியில் நடணும், அதோடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள்.
0: அதாவது சார், ஒவ்வொரு மர வகைகளுக்கும் ஒரு இடைவெளி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அந்த இடைவெளி கொடுத்தா தான் அந்த மரத்தினுடைய முழு வளர்ச்சியும் இருக்கும். அந்த மரத்தை நம்ம குறைவான ஒரு இடைவெளியில் நடும்போது இரண்டு மரங்களுக்கும் போட்டி வந்து ஒரு மரத்தை வந்து சப்ரஸ் பண்ணிடும், அழித்திடும். அதனால் ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சவுக்கு மரங்களில் குறைந்தது 4 அடி 4 அடி என்ற இடைவெளியில் நடணும் சார். 4 x 5 5 x 4 அப்படி என்ற இடைவெளியில் கூட நடலாம். அதே மாதிரி தேக்கு மரம் நடும்போது சார், அதெல்லாம் ரொம்ப பெரிய தடிமர வகைகள், அதில் குறைஞ்சது வந்து 10 அடிக்கு ஒரு மரமாவது நம்ம நடணும். தென்னை மரங்களை நடும்போது 25 அடிக்கு ஒரு மரங்களை நட வேண்டும். அப்படி பயிர்களுக்கு ஏற்ற இடைவெளியை கொடுத்து நம்ம பயிர் பண்ணும்போது முறையான வந்து வளர்ச்சி இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் சார்.
1: சரி, இந்த வேளாண் காடு வளர்ப்பு குறித்து நம்மளுடைய நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் போது உங்களுடைய அலைபேசி என்ன பகிரலாமே?
0: கண்டிப்பாக சார். என்னுடைய அலைபேசி என்ன சார், 9489003954.
1: இன்னொரு சொல்லுங்கள்,
0: மீண்டும் ஒரு முறைங்க, 9489003954.
1: இந்த நம்முடைய வேளாண் காடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 வருடம் பராமரிக்கணும், ஒரு அடிப்படை, ஒரு முதல் அறுவடைக்கு அப்படிங்கும்போது இந்த மர சாகுபடி செய்கிறவங்க, செய்யக்கூடிய விவசாயிகள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கவனம் செலுத்தணும்?
0: அதாவது சார், இது விவசாயிகளுக்கு மத்தியில் மரப்பயிர் தானே அப்படின்றதுனால பெரும்பாலும் இந்த பராமரிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் நம்ம தரமாட்டோம். அது நட்டு விட்டால் வந்துடும், மழை பெஞ்சால் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது மர விவசாயத்தில் அதுக்கு முறையான வந்து பராமரிப்பு பண்ணும்போது தான் அதனுடைய முழு பலன்களையும் விவசாயிகள் கண்டிப்பாக அடைய முடியும். அது மாதிரி ஒரு மரங்களை நட்டவுடனே முறையாக அது வந்து களை எடுக்கணும் சார். அதுக்கு தேவையான உர
1: தேவை,
0: அதை செய்ய வேண்டும். முறையாக கவாத்து செய்யணும் சார், அது ரொம்ப முக்கியமானது மரப்பயிர்களை பொறுத்த அளவுக்கு. இல்லை என்றால் வந்து நம்மளுக்கு அந்த மரத்தினுடைய முக்கியமான பகுதி வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அதனால் வந்து நம்மளுக்கு அதனுடைய மகசூல் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முறையான பராமரிப்பு வேலைகளை செய்யணும். சில்விகல்ச்சர் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய மற்ற இதுவும் வந்து ஆக்டிவிட்டீஸும் வந்து நம்ம முறையாக செய்யும்போது நல்ல மகசூல் எடுக்கலாம்.
1: சரி, இந்த இப்போ பருவமழை துவங்க இருக்குது, அப்போ இது வந்து மரம் நடுவதற்கான ஒரு சரியான சமயம். சரி, இப்போ அந்த பருவமழை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் மரக்கன்றுகள் அதை எப்படி வாங்கி அந்த அந்த நடுவதற்கான பராமரிப்பு முறைகளை சொல்லுங்கள்.
0: அதாவது சார், நம்ம ஒரு வனத்தோட்டத்தை உருவாக்குறோம் ஒரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அதாவது நாற்றுகளை, மரக்கன்றுகளை தரமான நாற்றுகளாக வாங்கி நடணும் சார். இதில் ரொம்ப முக்கியமானது அதுதான். தரமான நாற்றுகளை நடும்போது தான் நம்ம தரமான ஒரு

0: மனத்தோட்டத்தை உருவாக்க முடியும். அந்த தரமான நாற்றுகள் சில அரசு நிறுவனங்கள், சில பிரைவேட் செக்டர் நர்சரிஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் டிஎன்பிஎல் வந்து தரமான நாற்றுகளை வந்து சவுக்கு, தைலம், மலைவேம்பு இது மாதிரியான கூழ்மர பயிர்களை வந்து மானிய விலையில் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்குண்டான நர்சரி பற்றி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சார். ஸோ அதுபோக இது தமிழ்நாடு வனத்துறை மூலமாகவும் தமிழ்நாடு கிரீன் மிஷன் மூலியமாக மாவட்டங்கள் வாரியாக வந்து நாற்று பண்ணைகள் இருக்குது. அவங்ககிட்டையும் வந்து தரமான நாற்றுகள் இருக்கும், அதையும் நம்ம வாங்கிக்கலாம். இதை போக சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நர்சரிகள் மாவட்ட அளவில் வந்து பிரைவேட்டாக செயல்படுது. அவங்ககிட்ட வந்து தரமான நாற்றுகளை நம்ம வாங்கி நடுவது மூலம் தரமான வனத்தோட்டங்களை உருவாக்க முடியும்.
1: சரி, இந்த குறிப்பாக விவசாயிகள் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்து எவ்வளவு ஆழத்தில் குழி எடுக்கணும். இப்போ ஒரு சில மரங்களுக்கு குழி ஆழமாக எடுக்கணுங்கிறாங்க. அப்போ எந்த அளவீடில் குழி எடுக்கணும்?
0: பொதுவாக சார் நம்ம மரங்களினுடைய உயரம், அதனுடைய
1: தடிமன்
0: அதை பொறுத்து சார் நம்ம வந்து குழி எடுக்கணும். பொதுவாக சாதாரணமாக ஒரு 3 அடி 4 அடி உள்ள மரங்களுக்கு 1 அடி, அதாவது 1 அடி ஆழம், 1 அடி அகலம், 1 அடி விட்டம், இது இதனுடைய இதில் வந்து நம்ம குழி எடுத்து அதில் வந்து மண்புழு உரம், அங்கக உரங்கள், மக்கிய தொழு உரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம மரங்களை வைத்து ப்ராப்பராக வந்து நம்ம மூடி காற்றுப்படாதவாறு மூடி அழுத்தி விட வேணும் சார்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்,
1: சொல்லுங்க
2: சார். இந்த சவுக்க பொறுத்தளவு இந்த முதல் 3 மாசத்துக்குள்ள ஒரு சூரோட கடிச்சு ஒரு வண்டு கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு மேல வேரோட கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சாஞ்சிருக்கு மரம்.
1: சரி,
2: அதுக்கு ரெண்டுக்கும் என்ன என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. காத்துல சாயாம இருக்கிறதுக்கு ஏதோ ஐடியா இருந்தாலும் சொல்லிருங்க.
1: சரி, நீங்க சொல்லக்கூடிய அந்த பூச்சி வந்து வேர்பகுதியில் இருக்கா?
2: அதாவது
0: சவுக்குல பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடவு செய்யும் போதுங்க முறையா வந்து நம்ம அந்த நாற்றுகளை வந்து நம்ம ட்ரீட் பண்ணி நடலைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்க. அதில் வந்து நீங்கள் அந்த கீழே அந்த மரத்தினுடைய வேர்பகுதி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பொதுவாக செம்மண் வகையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கரையானுடைய தாக்குதல் இருக்கும். கரையான தாக்குதலுக்கு நம்ம கரையா மருந்து இருக்குது, டெர்மினேட்டர் இருக்குது, டெர்மிசைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மரங்களை பாதிக்கப்படக்கூடிய மரங்களில் வேர்பகுதியில் நம்ம 2 ml ஒரு லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு மிக்ஸ் பண்ணி அந்த வேர்பகுதியில் நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று, அந்த வேர் அழுகல் நோயின்னு ஒன்று வந்து இந்த பொதுவாக வந்து சவுக்கில் வரும். அதிகப்படியான நம்ம வந்து நீர் பாய்ச்சுவதனால ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாக இந்த நோய்கள் வரும். இதற்கு டிஎன்பிஎல் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பயோ இனாக்குலண்ட், அதாவது மைக்ரோ மோனோஸ்போரா அப்படின்றத டிஎன்பிஎல் நிறுவனமே வந்து உற்பத்தி பண்ணி ஆர்கானிக் முறையில் இதை வந்து நாற்றுகள்லேயே வந்து நாங்கள் இனாக்குலேட் பண்ணி கொடுத்துட்றோம் சார். அது ஃபீல்டுக்கு போகும்போது இந்த நோயினுடைய தாக்குதல் குறைஞ்சிருது. அப்படி நோய் தாக்குதல் இருக்கக்கூடிய விவசாயிகள் டிஎன்பிஎல் நிறுவனத்தில் இந்த மைக்ரோமோனோஸ்போரா வந்து கொடுக்குறாங்க. அதை அவங்க வாங்கி அந்த நீர் பாய்ச்சும் போது கலவையில் 2 ml/1 L கலந்து அந்த மரங்களுடைய வேர்பகுதியில் ஊற்றும்போது இது வந்து நிவர்த்தியாக இருக்கும்.
1: நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கலவையை உயிர்கலவையாக இருக்கும்,
0: உயிர்கலவையாக இருக்கும்,
1: நம்ம திரவமாக இருக்கும்,
0: திரவமாக இருக்கும். நம்ம தண்ணீரில் அப்படியே வந்து கலந்து அதனுடைய வேர்பகுதிக்கு நம்ம கொடுக்கலாம்.
1: சரி, இப்போ அவங்க ஒரு துணை கேள்வியும் கேட்டாங்க, மரங்கள் சாயாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்?
0: அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு முறையிலேயே வந்து மரங்கள் சாயாமல் இருக்கிறதுக்கு ஆழமான நடவு செய்ய வேண்டும் சார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலாவை நடும்போதே வந்து ஆழம் இல்லாமல் மேலாவை நட்டுருவாங்க. அதுபோது இந்த மாதிரி காற்றடிக்கும் போது மரங்கள் வந்து பொதுவாக சாயும். சப்போஸ் அந்த மாதிரி சாய்ந்ததுன்னா அந்த மரங்களுக்கு மேலும் மண் அணைத்து மரங்களே சாயாதவாறு பார்த்துக்கணும்.
1: சரி, இப்போ நமக்கு பருவமழை காலத்தில் நம்ம குழி எடுத்து மரங்கள் நடுறோம். சில இடங்களில் எதிர்பார்த்த மழை அளவு இருக்காது. அப்போ இந்த மர வகைகளை வந்து நம்ம சொட்டு நீர் மூலமாக வளர்த்தா என்ன பயன் கிடைக்கும்?
0: கண்டிப்பாக சார், அதாவது மரப்பயிரை பொறுத்த அளவுக்கு குறைந்த அளவு தண்ணீர் இருந்தாவே போதும் சார். நம்ம தண்ணீர் வறட்சி உள்ள பகுதிகளிலும் குறைவான தண்ணீர் இருந்தாவே மரப்பயிர்களை பராமரிக்கலாம். பொதுவாக நம்ம வந்து நீர் பாய்ச்சும் போது நிறைய தண்ணீர் வந்து வீணாகும் சார். மடை நீர் பாசனமாக வைக்கும்போது நிறைய தண்ணீர் வந்து ஆவியாக போகும், நிறைய தண்ணீர் வந்து வீணாக போகும். அப்படிங்கும்போது சொட்டு நீர் பாசன முறையில் பண்ணும்போது குறைந்த அளவு தண்ணீரை நம்ம அதனுடைய வேர்பகுதி கொண்டு போது அது உடனடியாக தண்ணீரை எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் இந்த பயிருக்கு ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லணும், பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது விவசாய பயிர்களுக்கும் தோட்டக்கிழ பயிர்களுக்கும் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தை அரசு மானியத்தில் வழங்குறாங்க. இந்த சவுக்கு மரங்கள் வந்து இது வந்து மரப்பயிர் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்குங்க. அதனால் இதுக்கு வந்து அந்த சொட்டு நீருக்குண்டான மானியம் வந்து விவசாயிகளுக்கு

0: விவசாயிகளுக்கு கிடைக்கிறதில்ல. இதுக்கு டிஎன்பிஎல் நிறுவனமும் பல பரிந்துரைகளை அரசுக்கு கேட்டிருக்கோம். இது வந்து அடுத்து வர காலங்களில் வந்து இந்த சவுக்கு பயிர்களுக்கும் அரசு வந்து இந்த சொட்டு நீர் பாசன வசதியை கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ நம்ம விவசாயிகள் வந்து தேர்வு செய்யும்போது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சவுக்கு தைல மரங்கள் தவிர்த்து மூங்கில் வளர்ப்பை பற்றியும் நிறைய விவசாயிகள் ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த மூங்கில் வளர்ப்பு விவசாயிகளுக்கு எந்த வகையில் பயனளிக்கும்?
0: பொதுவாக சார், மூங்கில் பயிர் செய்வதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார், நம்ம தஞ்சை மாவட்டங்களில் ஒரு சில இட டெல்டா மாவட்டங்களில் மூங்கில் பயிர் நல்லாவே வளருதுங்க சார். இருந்தாலும் விவசாயிகளுக்கு இது வந்து நல்ல ஒரு வருமானம் உள்ள பயிரான்னு பார்க்கும்போது, ஏன்னா இது வளர்த்த பிறகு அதனுடைய விற்பனை, அதை வந்து அறுவடை செய்வது, இதெல்லாம் நிறைய இடர்பாடுகள் இருக்குது மூங்கில் பயிர் செய்வதை பொறுத்த வரைக்கும்.
1: இப்போ விற்பனை வாய்ப்பு இருந்தால் அதற்கு ஏற்றவான மர வகைகளை தேர்வு செய்து கொள்ளலாம். சரி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிகளுக்கு வந்திருக்கிறோம். விவசாயிகள் இந்த வேளாண் காடு வளர்ப்பு அப்படின்னு அதை ஒரு தேர்வாக எடுக்கும் பொழுது எந்தெந்த விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தினா ஒரு நீங்கள் சொல்வது மாதிரி ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு 3-5 லட்சம் வரைக்கும் வருமானம் கிடைக்கும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்?
0: அதாவது விவசாயிகள் வந்து சார், ஒரு நிலப்பரப்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த வகையான வேளாண் காடுகள் திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றது முதல்லையே வந்து ஒரு பிளானிங்கோடு தான் இறங்கணும். அதில் மர வகை பயிர்கள் பண்ண போகிறாங்க, அதில் ஊடு பயிராக என்ன பயிர் பண்ண போகிறாங்க, அதில் கால்நடை வளர்ப்பில் என்ன பண்ண போகிறாங்க, கோழி வளர்ப்பா, ஆடு வளர்ப்பா, இல்லை மாடு வளர்க்க போகிறாங்களா, இல்லை மீன் பண்ணை வைக்கிறாங்களா, இல்லை தேனி வளர்ப்பு இருக்கா, எந்த வகையான இதை பண்ண போகிறோன்ற ஒரு பிளானிங் இருக்கணும் சார். இது எல்லாமே பண்ணும்போது இதில் நம்ம கொஞ்சம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பயிருக்குண்டான இடைவெளியை கொடுக்க வேண்டும். அதுக்கு தேவையான நீர்ப்பாசனங்களை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் நல்ல பலனை அடையலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேளாண் காடுகள் திட்டத்திலேயே சவுக்கு பயிர் முக்கியமான ஒரு நல்ல ஒரு பணப்பயிராக இருக்குது இன்றைய சூழ்நிலையில். மற்ற மரங்களை விட இது வந்து குறுகிய கால பயிர், வெறும் 3 ஆண்டு கால பயிர். மர வகையிலேயே மிக குறைவான காலத்தில் நம்மளுக்கு வந்து வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் சவுக்கு பயிருங்க. 3 ஆண்டு காலத்தில் பயிர் செய்யும்போது அதை முறையாக பராமரிக்கும் போது 1 வருடத்திற்கு 1 லட்சம் என்ற வருமானம் அளவுக்கு 3 வருஷத்தில் 3 வருஷம் ஆகிக்கலாம் சார். இந்த பயிர் டிஎன்பிஎல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 58,000 விவசாயிகள் கிட்டத்தட்ட 2,80,000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ்நாடு அளவில் வனத்தோட்டங்களாக டிஎன்பிஎல் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. டிஎன்பிஎல் விவசாயிகள் பொதுவாகவே சார் இந்த மர வளர்ப்பை வந்து ஒரு முதலீடாக தான் பார்ப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை, அதாவது அவங்களுடைய குழந்தைகளை படிப்பி வைப்பதற்கு, இல்லை ஒரு திருமணத்துக்காக, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா 3 ஆண்டு காலத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருவாய் கிடைக்கிறது ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் விவசாயம் பண்ணும்போது. அதனால் இந்த சவுக்கு மரங்களில் விவசாயிகள் நல்லா பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
1: சரி, இப்போ என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினா நீங்கள் சொல்லக்கூடிய லாபத்தை எடுக்க முடியும்? ஒரு நீங்கள் சொல்வது மாதிரி ஒரு திட்டமிடுதல் வேணும், மர பயிர்களை தேர்வு செய்யணும், முறையாக பராமரிக்கணும். இதை தாண்டி என்னென்ன விஷயங்களில் விவசாயிகள் கவனம் செலுத்தணும்?
0: அதாவது இந்த மர வகைகளை பொறுத்த அளவுக்கு சார், அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதலோ அந்த மாதிரி ரிஸ்க் கம்மியான உள்ள ஒரு கிராப் தான் சார். மெயினாக நம்ம நடவு முறை, உர கட்டுப்பாடு, நீர் மேலாண்மை, இதில் முறையாக வந்து நம்ம கவனம் செலுத்தினாவே நம்ம இந்த வருமானத்தை எடுத்துடலாம்.
1: நிச்சயமாக இந்த ஒப்பந்த விவசாயமும் நீங்கள் உங்கள் நிறுவனம் மூலமாக செய்து தருகிறோம். சரி சரி, நிறைய இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பு குறித்து விவசாயிகள் எப்படி பலன் பெறலாம், எப்படி லாபம் பெறலாம்ங்கிற நிறைய ஒரு உபயோகமான தகவல்கள் இன்றைக்கி நம்ம நேயர்களுக்கும் நம்முடைய விவசாயிகளுக்கும் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக வருகின்ற ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம், இந்த சுற்றுச்சூழல் ஒரு பொறுப்போடு நம்முடைய விவசாயிகளும் அதே கட்டத்தில் நம்ம மரம் நடக்கூடிய விவசாயிகளுக்கு லாபம் பெறக்கூடிய வகையிலையும் மரம் வேளாண் காடுகள் வளர்ப்பில் விவசாயிகள் கவனம் செலுத்துவாங்கன்னு நம்புவோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பயனுள்ள தகவலை தந்தமைக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
2: நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு குறித்த நேர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாளர் ஏ செல்வராஜு அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா. இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம், பொருளாதாரம், கல்வி ரீதியாக முன்னேறும்போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் நீட்டிக்கப்பட்ட இரண்டாம் கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 2028 இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு முதற்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளது. முதற்கட்ட ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 46 லட்சம் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஜெர்மன் நாட்டின் துரிஞ்சியா மாகாண அதிபர் மாரியோ வாய்ட்டுடன் குவாண்டம் தகவல் தொடர்பு மற்றும் ஒளியியல் ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இந்தியா ஜெர்மன் நாடுகள் அறிவியல் தொழில்நுட்பம், புத்தாக்கம், மக்கள் சார் உறவுகளில் வலுவான ஒத்துழைப்பை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா உள்ளிட்ட 5 நீதிபதிகள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகள் நாளை புதுதில்லியில் வழங்கப்படவுள்ளன. நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட 42 பஞ்சாயத்துகள் இந்த விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் விதிமுறைகள் 2026 மத்திய அரசு மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி இந்தியாவிற்கு 180 நாட்கள் வருகை தரும் வெளிநாட்டவர் தங்கும் காலத்தை நீட்டிக்க விரும்பினால் விசா முடிவதற்கு முன்பாகவே பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விசா காலம் முடிந்து 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் போட்டி இருப்பின் வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேத விவரங்கள் குறித்த கணக்கெடுப்பு முடிவடைந்தவுடன் முதலமைச்சரிடம் தெரிவித்து நிவாரணம் வழங்க வழிவகை செய்யப்படும் என்றார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத கல்குவாரிகள் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பது, புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கல்குவாரிகளில் எடுக்கப்பட்ட மேல் நடவடிக்கை குறித்தும் அபராதம் வசூலிப்பதை உறுதி செய்வது குறித்தும் துறை அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் ஓராண்டு தொழில் முனைவோர் சான்றிதழ் படிப்பிற்கான மாணாக்கர் சேர்க்கையை தொடங்கியுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்துடன் இணைந்து இந்த பயிற்சி வழங்கப்படவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஜமாபந்தியில் நல்லூர், ஜெகநாதபுரம், ஆத்தூர், காரனோடை உள்ளிட்ட 11 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனைப்பட்டா, குடும்ப அட்டை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை வழங்கினர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை வரும் வியாழக்கிழமை கேரளத்தில் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டான்டனில் இன்றிரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் டெமலைனர் இணை பின்லாந்தின் ஹாரி, பிரிட்டனின் ஹென்றி இணையை நாளை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் கால்பந்து அரையிறுதியில் நாளை இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதி போட்டியில் நேபாளம் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: இசைக்கு 7 ஸ்வரங்கள், ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை 5 ஸ்வரங்கள் தான். ஈ லை ய ரா ஜ. மகிழ்ச்சியோ சோகமோ, பரவசமோ கண்ணீரோ புன்னகையோ, அதை இசையால், இளையராஜாவின் இசையால் கரைப்பவர்கள் நாம்.
1: காதல் வந்தாலும் ராஜா, தனிமை வந்தாலும் ராஜா, மழை பெய்தாலும் ராஜா, மனம் உடைந்தாலும் ராஜா. இன்று அந்த இசை அரசனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் இசை நம்முள் எழுப்பிய உணர்வுகளை நினைவுகளாக மாற்றிக்கொள்ளும் ஒரு மணிநேர பயணம்தான் இது. ராஜாவின் ராக ராஜ்யம்.

0: இசைனா என்ன? சில நேரம் அது ஒரு நினைவு, சில நேரம் ஆறுதல், சில நேரம் யாரிடமும் சொல்ல முடியாத உணர்வுகளுக்கான ஒரு மொழி. அப்படி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணத்துக்கும் பின்னணியா இருக்கிற ஒரு பெயர் தான் இளையராஜா. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ராஜாவின் ராகராஜ்யம்.
1: அந்த ராகதேவன் பற்றி அவருடைய பல பாடல்கள் அவர் இசையமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 8000 பாடல்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காரு, 1500 படங்களுக்கு மேலே கம்போஸ் பண்ணியிருக்கிறார். அப்படியான இசையமைப்பாளர் அவர். அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான சில தகவல்களை நம்ம இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்கலாம். அதில் முதல்ல இந்த அன்னக்கிளி பாடல், அன்னக்கிளி படம் தான் அவர் முதல் நம்ம இசையமைச்சார். 1976 வந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அன்னக்கிளி உன்னை தேடுதே பாடல், அந்த பாடலுக்கு அவர் வந்து சென்னை கலங்கரை விளக்கத்தில் லைட் ஹவுஸ்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ எம்ஜிஆர் சமயம் இருக்கிற இடக்க வரைக்கும் 200-300 தடவை நடந்து அந்த வரியை இசையமைச்சேன், அந்த மெட்டு இசையமைச்சேன் அப்படின்னு தன்னுடைய நேர்முகத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சிந்து பைரவி திரைப்படம் ஏறுமுக ஸ்வரங்கள், அதாவது அசண்டிங் நோட்ஸ், அந்த மெட்டில் இசையமைச்ச பாடல் தான் அது. அதாவது ஆரோகணம் அவரோகணம் அப்படிம்பாங்க, அந்த ஆரோகணத்தில் இசையமைச்ச பாடல் தான் சிந்து பைரவி படத்தில் கலைவாணி பாடல்.
0: ஆமாம், அதில் வந்து என்னன்னா, அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த பாடகரோட ஒரு ஃப்ளாப் இருக்கும் அவரோட செக்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பாலச்சந்தர் அவர்கள் வந்து இசைஞானிக்கிட்ட சொன்னாராம். அப்போதான் வந்து சொன்ன, இது ஏறுமுகமாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பாட்டு அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து அமைச்ச ஒரு பாடல் தான் இந்த பாடல். இப்போ நீங்கள் சொன்ன பாடல்
1: முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையை மையப்படுத்தி தான் அந்த படம் ஃபுல்லாக இசையமைச்சிப்பாரு. கர்நாடக அப்படின்றது வந்து கர்நாடக மாநிலத்தில் பிறந்த ராகம் அல்ல. கர்நாடகம் கர்ண கூட்டல் அடகம், அதாவது காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடியது தான் இந்த கர்நாடக இசை அப்படின்றது அதை முழுக்க முழுக்க மிக பிரமாதமாக பண்ணியிருப்பாரு இளையராஜா.
0: இதை பற்றி நேர்களும் வந்து நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச இளையராஜா அவர்களுடைய பாடலையும் ஏன் அந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு வரியில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். 938 546 102.1

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க ராஜாவின் ராகராஜ்யம்.
1: இளையராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கி ஒரு மணி நேரம் இரவு இசை இனிமையில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இளையராஜா பற்றிய ஒரு சில தகவல்கள், அவருடைய பாடல் பிரியத்தலைவர்கள். இந்தியாவோட முதல் 3D படமான மைடியர் குட்டிச்சாத்தான், அதுக்கு வந்து அவர் தான் இசையமைச்சார் கம்ப்யூட்டரில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விக்ரம் திரைப்படம் சவுண்ட் ட்ராக் ரெக்கார்டு, அதையுமே வந்து அவர் தான் இசையமைச்சார். இன்னொரு குறிப்பிட்ட தகவல் பார்த்திங்கன்னா, தளபதி படத்தில் வரக்கூடிய ராக்கம்மா திரைப்பட பாடல், அந்த பாடலில் 50 கிட்டார் ஒரே மாதிரி ஒரு பிசிறு கூட இருக்காது அந்த பாடலுக்கு இசையமைக்கும் போது. அதில் இன்னொன்று, மணிரத்னம் அவங்க வந்து இந்த ஒளிப்பதிவு பண்ணும் போது சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி தேவார பாடல் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த பாட்டுக்கு இடையில் அப்படின்னும் போது, இவங்க இளையராஜா வந்து சரின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டார். ஒளிப்பதிவு முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாட்டை வந்து பிளே பண்ணலாம் அப்படின்னோடனே மணிரத்னம் அங்கே வந்து, எங்கே நான் கேட்டது இல்லையே அப்படின்னோடனே இவர் அப்போ தான் மறந்து போனதே இவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த தேவார பாடல் அதை பாட சொல்லி உடனே ரெக்கார்ட் பண்ணி அந்த பாடலை சேர்த்துருப்பார். அது வந்து அந்த பாடலில் கொஞ்சம் பிசுறு தட்டின மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படம் வெளியானதுக்கப்புறம் அந்த போர்ஷன் தான் இந்த படத்துக்கே எடுத்து கொடுத்தது.
0: அழகாக இருக்கும்,
1: வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த பாடல் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும்.
0: கண்டிப்பாக, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரியே அந்த விக்ரம் திரைப்படம் இருக்கு இல்லையா, இளையராஜா வந்து இந்த படத்துக்காக பல புதுமைகளை வந்து புகுத்தி இருக்கிறாரு. இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த படத்துக்கு தான் கணினியை பயன்படுத்தி பாடல்களும் பின்னணியும் வந்து இசைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த டெக்னோ எலக்ட்ரானிக் இது எல்லாத்தையுமே, எலக்ட்ரோ பாப் எல்லாத்தையுமே அன்னைக்கே வந்து அவர் வந்து பயன்படுத்தி எல்லாத்துலேயுமே வந்து முதன்மையாக இருப்பார்ல, அதுல வந்து இந்த விஷயத்திலயும் அவர் தான் முதன்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: இன்னொரு விஷயம் அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, அந்த படம் மட்டும் இல்ல, இன்னொன்னுன்னா இளையராஜாவோட தனித்துவமான சில முயற்சிகளை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வீணை வரக்கூடிய இடங்கள்ல கிட்டாரை வைக்கிறது, கிட்டார் வரக்கூடிய இடங்கள்ல வீணை வைக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்ச் என்ன அப்படின்றது ரொம்ப கிளீனாக தெரியும். மற்ற இசையமைப்பாளர்களுக்கு வந்து எந்தெந்த இசைக்கருவில் பண்ணா ஆர்கெஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த கருவிக்கு எந்த ரேஞ்சில், ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது, அது கிட்டாராக இருக்கட்டும் வீணையாக இருக்கட்டும், இப்படி இசைக்கருவிகள் இருக்கக்கூடிய பார்த்தீங்களா, அந்த இசைக்கருவிகளில் எந்த ரேஞ்சில் ஒரு கருவியை இயக்குனா அது என்ன மாதிரி சப்தம் வரும் அப்படின்றத வந்து முழுமையாக அந்த நுட்பத்தை தெரிந்தவர் இளையராஜா. அதை பிரமாதமாக அவர் பயன்படுத்தினார் ஒவ்வொரு பாடல்கள்லையும்.
0: ஆமாம், நேயர்களுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா அவர்களுடைய பாடலை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம், உங்களுடைய பேர் மற்றும் ஊர், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா அவர்களுடைய பாடல் அது ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சேர்த்து அனுப்புங்க. 938 548

0: இளையராஜா அவர்களோட இசை உலகளவுல பேசப்படுறதுக்கு அவரோட அசாதாரணமான இசை நுணுக்கங்களும் சோதனைகளும் தான் காரணம். தமிழ் சினிமா பாடல்கள்ல அவர் கையாண்ட பல சுவாரஸ்யமான இசை ரகசியங்களை தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ராஜாவின் ராகராஜ்யம் நிகழ்ச்சியில.
1: இப்போ அபி, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை அவர் புகுத்தியிருக்கிறாரு. இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லக்கூடியன்னா, மாறுபட்ட இசை முரண்களை இசைத்து ஒத்திசைவாக இசையமைத்தவர் இளையராஜா. அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, சொல்ல துடிக்குது மனசு, இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பூவே செம்பூவே பாடல், கேஜே யேசுதாஸ் குரலில் அந்த பாடல் வரும். அந்த பாடலில் பார்த்திங்கன்னா கர்நாடக இசை, வெஸ்டர்ன், ஹிந்து

0: ஹிந்துஸ்தானி, இப்படின்னு மூணு இசையையுமே அந்த ஒரே பாடலில் புகுத்தி வெற்றி கண்டவர் இளையராஜா. இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா, ஆட்டோராஜா திரைப்படத்தில் சங்கத்தில் பாடாதன்னு ஒரு பாடல் வரும்.
1: அந்த பாடல் வந்து, அதாவது நம்ம எப்பயோ ஒரு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு மியூசிக் டைரக்டர் வராங்க அப்படின்னா ஒரு பீரியடை வந்து அவங்க பெருசா ஒரு ஜென்ரேஷனையே வந்து கையில வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கு. அதுவும் மலையாளத்துல இருக்கக்கூடிய அந்த பாடலையும் வந்து இதே பாடல அந்த மலையாள வெர்ஷனை வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆமா,
0: அந்த தகவல் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அது வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, இந்த நான்கு மொழிகள்லையுமே இந்த பாடலை ஒரே மெட்ல இசையமைச்சிருக்கிறார். ஆட்டோராஜா திரைப்படம் தமிழில், ஓலங்கள் அப்படின்ற திரைப்படத்தில் மலையாளத்தில், நிரக்ஷனா அப்படின்ற தெலுங்கு திரைப்படம், அவுரி ஏக் பிரேம் கஹானி அப்படின்ற ஹிந்தி திரைப்படம், அது மட்டும் இல்லாமல் கண்ணே கலைமானே அப்படின்ற படத்துலையும் இந்த ஒரே பாட ஒரே மெட்டில் அந்த சங்கத்தில் பாடாது அந்த பாட்டை வந்து அவர் இசையமைச்சு வெற்றி பெற்றிருக்கிறாரு இளையராஜா.
1: அதாவது இந்த வெஸ்டர்ன் கவுண்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா தொழில்நுட்பம் வந்து, மேற்கத்திய இசையில கவுண்டர் பாயிண்ட் அப்படின்றது ஒரே நேரத்தில் ரெண்டு இல்லைனா அதுக்கு மேற்பட்ட வெவ்வேறு மெலடிகளை ஒரே பாடலில் வந்து ஒலிக்க செய்கிறது தான் வந்து பண்ணுவாங்களாம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஆனால் ரொம்ப நுணுக்கமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை தமிழில் இளையராஜா அவர்கள் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தியிருப்பார். எந்த பாடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமாலையை தோல் செய்கிறவா அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இதில் கவுண்டர் பாயிண்ட் வந்து அவர் பண்ணியிருப்பார். ஒருத்தர் பாடும் போதே இன்னொருத்தர் வந்து ஓவர்லாப்பிங்ல அது வேற வேற மெட்டில் வந்து பாடிட்டே வருவாங்க. ஆனால் குழப்பாது. இப்போதான் வந்து எப்படின்னா ஒரு சிங்கர் மேல் சிங்கர் பாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஃபீமேல் சிங்கர் வந்து தனியாக இன்னொரு ட்ராக் இன்னொரு நாள் பாடிட்டு போயிருப்பாங்க. அப்போ அப்படி கிடையாது, எல்லாரும் ஒன்னா ஒரே நேரத்தில் பாடுற மாதிரி இருக்கும். அந்த ஓவர்லாப்பிங் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். நேர்கள் அவங்களுடைய பிடிச்ச பாடல்கள் எல்லாமும் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்ஜி நகர்ல இருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து துணை இருப்பால் மீனாட்சி திரைப்படத்தில் வர சுகமோ ஆயிரம் உறவோ காவியம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கான். அந்த பாடல் வந்து ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த பாடல்ல வர கதாநாயகி வீணையை மீற்றபடி பாடுவாங்களாம். அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பாடல் முழுக்கமும் வீணை ரொம்ப சிறப்பாக பேசும், பாடும், அழும், சந்தோஷப்படும், இத்தனை பாவங்களையும் அந்த வீணை இசையிலேயே கொண்டு வந்திருப்பாரு இளையராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அழகா இருக்குல்ல. அதாவது இப்ப நிறைய நேயர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து நமக்கு தெரிவு பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறாங்க. என்ன பாடல் பிடிக்கும்ன்றதை விட அந்த பாடல் ஏன் பிடிக்கும் அப்படின்ற காரணத்தையும் சேர்த்து அனுப்ப மறக்காதீங்க. 9383406201 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க அனுப்பலாம். கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: மனதின் வெற்றிடத்தை இசையால் நிரப்பியவர். வாழ்க்கையின் அத்தனை தருணத்திற்கும் இசைஞானியின் பாடல் நிரப்பும். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ராஜாவின் ராகராஜ்யம்.
1: இது ராஜாவின் ராகராஜ்யம். இளையராஜாவோட பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இளையராஜாவுக்கு வந்து பல விஷயங்களை வந்து புதிய முயற்சி எடுக்கிறதுல அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம், யாருமே தொடாத ஒரு விஷயத்தை எடுக்கிறது. அதுக்கு நம்ம குறிப்பிட்டு இரண்டு விஷயங்களை சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த புது நெல் புது நது திரைப்படத்தில் வரக்கூடிய கருத்தம்மச்சான் பாட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அந்த பாட்டு.
0: அதாவது ஒரு பாடலில் வந்து மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு நிறைய விஷயம். அது வந்து புதுசாக இப்போ வந்து டியூட் படத்தில் கூட அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக எல்லாராலையும் முணுமுணுக்கப்பட்ட ஒரு பாடல். கல்யாணம்னா அந்த பாட்டு இல்லாமல் இப்போ இல்லைங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பாடல் இல்லையா.
1: ஆமாம், அந்த படத்தில் இளையராஜாவோட புதிய முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமை மேளம். அதை வந்து யாருமே வந்து திரைப்படங்களில் அப்போ பயன்படுத்தலை. அந்த இதே இசை எப்படி வைக்கிறதுன்னு தெரியாத இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வரிகளையும் பார்த்தீங்கன்னா, கருத்தம் வச்சான் கஞ்சத்தான எதுக்கு வச்சான் பார்த்தீங்கன்னா, ஊரிலையும் ஊ ஊ ஊனு, அது வந்து உரிமை மேளத்தை வந்து அந்த பாடலில் இளையராஜா பயன்படுத்தினார்.
0: ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருக்கிறாங்க நம்ம நேயரில் ஒருத்தவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மாப்பிள்ளை படத்தில் காதோரம் லூலாக்கு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், பாடல் முழுக்க கிளாரினெட் இசைக்க விட்டுருப்பாரு, அதோட அந்த குதிரை குளம்பொழிக்கு ட்ரம்ஸ் அசத்தலாக மேட்ச் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாராட்டியிருக்கிறாங்க. லால்குடி விஓசி நகர்லேருந்து ஜெயசுதாஸ் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: ஆமாம், ரொம்ப சிறப்பான தகவல். இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா, மண்வாசனை திரைப்படம், இந்த திரைப்படத்தில் இந்த பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, இந்த பாடல் எழுதுனது அவர் கவிஞர் வைரமுத்து. அவருடைய நேர்முகத்தில் அவர் சொன்னது, அதாவது இளையராஜாவோட திறமைக்கு இது ஒரு சான்று. என்ன அப்படின்னா, இவர் வந்து மெட்டு போட்டு முடிச்சிட்டார் இளையராஜா, மெட்டெல்லாம் பாடலுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சு அந்த இசையை வந்து இவர் கேட்கறதுக்காக வராரு. வைரமுத்து கேட்க வராங்க இசையை. ஆனால் வைரமுத்து என்ன பண்ணுறாங்க, பாடலை எழுதிட்டு வந்துடுறாரு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்தி இருக்கு அப்படின்ற வரிகளை எழுதி முடிச்சுட்டு அவர் இடையில் ஒரு வரி எழுதியிருப்பார், மாலையிட நேத்து தாலி செய்ய நேத்து காத்திருக்குன்னு. இந்த வரிக்கு வந்து இவர் வந்து முன்னாடியே, அதாவது இளையராஜா வந்து என்ன அப்படின்னா, கவிஞர்தை தான் எழுதுவார், இந்த வரியை தான் எழுதுவார், அந்த வரிக்கு இந்த இசை சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கல்யாண மியூசிக் அந்த இடத்துல போட்டிருப்பார். நாதஸ்வரத்தையும் தவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, அந்த இடையில அந்த வரி வர இடத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த வரி வரத்துக்கு முன்னாடி இந்த இசையை தான் இளையராஜா அந்த இடத்துல இசையமைச்சிருப்பார். வைரமுத்து வந்தோன்னே அந்த இசையை கேட்டோன்னா ரொம்ப நெகிழ்ந்து போயிருந்தாராம். ஏன்னா தான் எழுதின வரிக்கு இதுதான் சரியா இருக்கும்.

0: நினச்சிட்டு வரும்போது இவர் அதுக்கு முன்னாடியே அந்த இசையை அந்த பாடலில் புகுத்தியிருப்பார். இது இளையராஜாவோட ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பு இது.
1: கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த தனித்துவமான பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பொதுவாக பாடல்களில் பேஸ் கிட்டார் அப்படிங்கிறது தாள கட்டுக்கோப்பு இருக்குது, அதாவது இந்த ரித்தமோட சேர்ந்து தான் பின்னணியில் பயன்படுத்துவாங்க. ஆனால் இளையராஜா அவர்கள் பேஸ் கிட்டாரை ஒரு தனி மெலடியாகவே வந்து மாற்றிருப்பார். அது இந்த மேகம் கொட்டட்டும் பாட்டு, ரோசா பூ ஆடி வந்தது, அக்னி நட்சத்திரம், அந்த பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பின்னணியில் ஒலிக்கக்கூடிய அந்த பேஸ் கிட்டாரோட இசையை மட்டும் தனியாக கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு பாடலுக்கு இணையாக மெட்டுக்கு இருக்கும். அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு பாடலே இன்னொரு பாடல் சேர்ந்து வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா பாடல்களையும் எதுக்காக பிடிக்கும்ன்ற காரணத்தையும் சேர்த்து அனுப்புங்க. 9038 542 101 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எனக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. இது ராஜாவின் ராகராஜ்யம். சிம்பொனி சிகரம் தொட்ட தமிழர், 50 ஆண்டுகள் தமிழர்களின் சுவாசத்தோடு கலந்தது இவரின் இசை.
1: இளையராஜா பற்றி நம்ம இன்றைக்கி சுவாரஸ்யமான தகவல்கள் அவருடைய பாடலை பற்றி கேட்டுட்ருக்குறோம். அவருடைய சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 3 படத்துக்கு ரீரெக்கார்டிங் கம்போசிங் பார்த்திங்கன்னா, ஒரே நைட்டில் 3 படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து முடிச்சு கொடுத்துருக்குறாரு. 1984 பார்த்திங்கன்னா 100 பாடல்கள் ஒரே மாதத்தில் அவர் இசையமைச்சிருக்கிறார். 84 இப்போ பீக்கில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா 36 படங்களுக்கு வேலை செஞ்சுருக்காரு. 100 பாடல்கள், 36 படங்களை சேர்ந்து 100 பாடல்கள் கம்போஸ் பண்ணது இந்திய சினிமாவில் இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு சாதனை. அதே மாதிரி இசையமைக்கிறதுல வந்து ரொம்ப குறைந்த நேரத்தில் எல்லா பாடல்களுக்கும் இசையமைத்துக்குள்ளே அவர் அடித்து கால் இல்லை. அப்படி குறிப்பிட்டு சொல்லதுன்னா பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம், 45 நிமிடத்திற்குள்ளே 9 பாடல்கள் ஆர்கே செல்லமணியோட செம்பருத்தி திரைப்படத்துக்கு அவர் இசையமைச்சு கொடுத்தாரு. இன்னொரு விஷயம், சின்னத்தம்பி திரைப்படம், அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம்தான், 30 நிமிஷத்தில் அதில் உள்ள அத்தனை பாடல்களுக்கும் அவர் இசையமைச்சு கொடுத்தாரு. அது அவரே குறிப்பிட்டு சொன்னது, இப்போ ஒரு படத்தில் 6 பாட்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் 3 மெட்டு கொடுப்பார், அப்போ 18 மெட்டு ஒரு பாட்டுக்கு. அதை மாதிரி ஒரே நேரத்தில் 6 படத்துக்கு, ஒரு படத்துக்கு 18 மெட்டு, 6 படத்துக்கு 18 மெட்டு கொடுப்பார். யாராவது வந்து திருப்பி கேட்குறப்ப கரெக்டாக அந்த இசையை எடுத்து கொடுத்துருவார். இந்த சின்னத்தம்பி படத்தில் இன்னொரு நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம், பி வாசு அவங்க இந்த திரைப்படத்தை இவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கப்போ கடைசி கிளைமேக்ஸ் சீனில் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலில் அந்த இவங்களுக்கு மனோரமாவுக்கு வந்து பொட்டு வைக்கிற சீன், அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு இசை அமைச்சிருப்பார், அப்படியே சோகம் இழையோடு இசை அமைச்சிருப்பார், உணர்ச்சி பொங்கக்கூடிய விஷயம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசு வந்து நினச்சிட்டு இவர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து இசையே அமைக்கல, பேக்ரவுண்டில் இசையே இருக்காது. அப்போ இவர் வாசு வந்து சண்டை போட்டிருக்காரு இளையராஜன்ட்ட, ஐயா இந்த மாதிரி நீங்கள் இசை அமைக்கலாம் நல்லா இருக்காதே, வாசு நீ பேசாமல் நீ படத்தை தியேட்டரில் பாரு. அப்போ மக்களோட உணர்ச்சி குவியல் தான் அந்த இடத்துக்கு இசை, பின்னணி அசை இசை வந்து எந்த இடத்துல கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் ரொம்ப நுட்பமாக பயன்படுத்தக்கூடியவர் தான் இளையராஜா.
0: அதே போல் ஒரு வருஷத்தில் 57 திரைப்படங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்குறாங்க, 57 திரைப்படங்கள் ஒரு வருஷத்துக்கு வாரம்னு எடுத்துக்கிட்டாலே 52 வாரம் தானே, எப்படி 57 படம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இப்போது இந்த வேலையை இதை விட உன்னால் சிறப்பாக பண்ண முடியும்னா கேட்டால் நீ என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், ஆ பண்ண முடியும் அப்படி பண்ண முடியும்னு தான் சொல்கிறேன், நான் பண்ணுவேன். அதாவது எப்படி நான் வந்து மூச்சு விடுறது வந்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக மூச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி அபத்தமாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நான் தான் இசையே எனக்கு வந்து அப்படி ஒரு இசை எனக்கு பிடிக்கும், அதை வந்து நான் செய்கிறது வந்து என்னோடய தொழில் கிடையாது, அது வந்து நான் தான் அது என்னோட மூச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பாரு.
1: ஆமாம், இந்த விஷயத்தில் இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா, அவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா பற்றி சொல்லும் போது சொன்னாங்கன்னா, இளையராஜாவுக்கு வந்து 2 விஷயம்தான் தெரியும் உலகத்தில், 1 இசை, 2 அவங்களுடைய அம்மா. இதை தவிர அவருடைய உலகம் இது 2 மட்டும்தான். அதனால தான் அவர் வந்து இசையை வந்து உணவா உணர்வா உயிரா தன்னுடைய வாழ்க்கையில் இளையராஜா அவங்க வச்சுருந்தாங்க.

0: கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னக்கிளி ஒன்று தேடுதே அப்படின்னு மண்ணின் இசையோட தமிழை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தென்னகத்தோட அடையாளங்களையே மீட்டவர் நம்ம இளையராஜா அவர்கள். அவர் தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ராஜாவின் ராக ராஜ்யம் நிகழ்ச்சியில.
1: இளையராஜா அவங்க பார்த்தீங்கன்னா கிராமிய இசை தொடங்கி எல்லா இசையுமே மேற்கத்திய இசை வரைக்கும் எல்லா இசையுமே தன்னுடைய பாடல்களில் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பாடல்கள் இப்போ அவருடைய நேர்முகத்தில் சொல்லியிருக்காரு, சில பாடல்களோட தழுவல் தான் நான் வந்து இந்த இசை அமைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஒரு 2 பாடல்களை நம்ம சொல்லலாம்.

0: ஒன்று வந்து அபூர்வ சகர்வல் படத்தில் வரக்கூடிய புது மாப்பிள்ளைக்கு அந்த பாடலோட இத தழுவல்னா, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் அப்படின்னு அந்த இசை வரும். அந்த மெட்டை ஒட்டி தான் இவர் இந்த பாடலை வந்து இசையமைச்சு இவருக்கு கொடுத்துருந்தாரு நம்மளுடைய கமல்ஹாசனுக்கு. அதே மாதிரி தம்பியோட இசையை, தன்னோட தம்பியோட இசை, அதாவது கங்கை அமரன் இசையமைத்திருந்த ஒரு பாடலை தழுவி இவர் ஒரு பாடல் கொடுத்துருந்தார். அது வந்து மிகப்பெரிய ஹிட் பாடல். இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை கேட்ட உடனே எல்லா கவலைகளுமே மறந்து போயிடும். அப்படியான பாடல் தான் அது. மௌனம் சம்மதம் திரைப்படத்தில் கூட கல்யாண தேன்னிலா பாடல், கேஜிஎஸ்எஸ் பி சுஷீலா அவங்க பாடியிருப்பாங்க. அந்த பாடல் எதுலேருந்து அவர் தழுவல் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீலவான ஓடையில் வாழ்வே மாயம் திரைப்படம், அந்த படத்தோட மெட்லேருந்து தான் இந்த படத்துக்கு வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற மாதிரி தெரியும். ஆனால் அவர் சொல்லும் போது சொன்னார், இந்த படத்துல தான் இதுக்கு நான் வந்து இசையமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு.
1: இப்போ இந்த தழுவல் பற்றி பேசும்போது எனக்கு யுவன் சங்கர் ராஜா ஞாபகம் வர்றாரு, அவருடைய மகன். அவர் வந்து சொல்லுவார், நிறைய படங்களில் வந்து பாடல், என்னோட பாட்டை எல்லாரும் கொண்டாடுறீங்கன்னா அது நான் எங்கேருந்து எடுத்திருப்பேன்னா எங்கள் அப்பாவோட எங்கேருந்தாவது எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அது டைரெக்டாக முன்னாடி இருக்கிற ஒரு போர்ஷன்லேருந்துலாம் எடுக்கிறதில்ல, எங்கேருந்தாவது நடுவில் வரக்கூடிய ஒரு இசையிலேருந்து ஆரம்பித்து அதுலேருந்து எனக்கு கிடைக்கும், அவரோட பாடலை கேட்கும்போது அங்கேருந்து தான் என்னோட பேஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, ஒரு பாடல் ஹிட் ஆகிறது அப்படிங்கிறது கூட சாதாரண விஷயம்தான், ஆனா டயலாகே இல்லாத ஒரு சீனை கூட மனசுக்குள்ள நிறுத்தி வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இல்லையா. அதுல ராஜா சார் வந்து ஒரு மெஜிஷியன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கேரக்டர் அழகிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்ணில் வந்து கண்ணீர் வர வைப்பாரு, ஒரு காதல் சொல்லாமலே புரிய வைப்பாரு இல்லையா. இதெல்லாம் அவர் தாங்க கிங். அதுவும் ஒரு தனிமையான ஒரு சீன் அப்படின்னா அதுல நம்ம கூட வந்து கனெக்ட் பண்ண வைப்பாரு. இந்த மாதிரியான பல படங்கள்ல நம்ம சீன் நினைவுல இருக்கோ இல்லையோ அந்த பிஜிஎம் வந்து இன்னமுமே வந்து நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும்.
0: ஆமா, இந்த பிஜிஎம் இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லணும் பாத்தீங்கன்னா, முதல் மரியாதை திரைப்படம். முதல் மரியாதை திரைப்படத்துக்கு வந்து இளையராஜா இசை அமைக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தடி சீனாக இருக்கட்டும், இவர் ராதா மேலே ஒரு பயப்படுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு தனித்துவமான இசையமைச்சிருப்பார். ஆனால் அந்த இசையமைக்கல இன்னொரு கூடுதல் தகவல், சிறப்பு தகவல் அப்படின்னா, அந்த முதல் மரியாதை திரைப்படத்தை வந்து முழுமையாக படத்தை எடுத்துட்டு அவங்க பாரதிராஜா வந்து இளையராஜிட்ட கொடுத்து இதுக்கு இசையமைச்சிரு, பின்னணி இசையும் பாடல்களும் போட்டுரு அப்படின்றப்ப, அந்த படத்தை இவர் பார்த்துட்டு இந்த படம் கண்டிப்பாக ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் உனக்காக இசையமைச்சு கொடுத்துட்றேன், எனக்கு இந்த படத்துக்கு வந்து காசு வேண்டாம் அப்படின்னு இளையராஜா சொல்லிட்டாங்க. ஆனால் இளையராஜாவோட இசையில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் இளையராஜா பலமுறை கேட்டும் பாரதிராஜா அந்த பணத்தை வந்து கொடுக்கவே இல்லை இளையராஜாக்கு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் கேட்டோம் ராஜாவின் ராக ராஜ்யம். 1 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னு தெரியவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நம்ம வாழ்க்கையில் சிலரை பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும். அப்படி நம்ம எல்லாரோடையும் இசையாக வாழ்ந்துட்டுருக்கிறவர் தான் இளையராஜா அவர்கள். இந்த பிறந்த நாளில் அவருக்கு நம்ம மனசார்ந்த அன்பையும் நன்றியையும் சொல்லலாம். இன்னும் பல தலைமுறைகளுக்கு அவரோட இசை இப்படியே உயிரோட பேசிக்கிட்டே இருக்கட்டும்.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

இரவு அமைதியாக நகர்கிறது. அதன் மௌனத்தில் இசை மெதுவாக போகிறது. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும் பாடல்களுடன் இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இனியராகும்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு இன்னும் ஆழமாகிறது. அமைதியில் பழைய நினைவுகள் மெதுவாக

விழித்தெழுகிறது. அப்படிப்பட்ட இனிய நினைவுகளை பாடல் மூலம் மீண்டும் மலரச் செய்யும் இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. உங்கள் மனம் தொட்ட பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க 938-546-102.1 என்னும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தட்டச்சு செய்து அனுப்பலாம், அல்லது குரல் பதிவாகவும் அனுப்பலாம்.

செய்வாள், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணி

0: 10 மணி 10 நிமிடம் கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதி. உங்க மனசுல ஓயாம ஓடுற பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். உங்களோட பேர் மற்றும் ஊர், எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்கு அப்படின்றத தட்டச்சோ அல்லது குரல் பதிவோ நீங்க செய்து அனுப்பலாம். 9038546102 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நிகழ்ச்சியில இப்போ குரல் பதிவு அனுப்பியிருக்கவங்க யாருன்னு பாத்திரலாம்.
1: திருச்சி வானொலிக்கும் என்னுடன் காத்துக்கொண்டிருக்க அன்பு அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைப்பது திருச்சி மாவட்டம் துறையிலிருந்து முத்துக்குமார். எனக்கு பிடித்த பாடல் எங்கள் வீட்டு திரைப்படத்திலிருந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் என்ற பாடலில் ஒளிபமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் சங்கமமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதி, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் இனி குடித்தலை ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இதயக்கனி திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக பாடல் கேட்டிருக்கிறவங்க திருச்சி ரெட்டை வாய்க்கால் விஜய் நகர்லேருந்து சுவாமிநாதன் சித்ரா கேட்டிருக்கிற பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து.

0: ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். அடுத்ததா குரல் பதிவு அனுப்பியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துடலாம்.
1: கம் அபிராமிகா, நான் லூப்ரா லூப்ரா ஏர்போர்ட்ல இருந்து செந்தில்நாதன் தாமஸ் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச படம் பாவ மன்னிப்பு, அத்தான் என்னத்தான்.

10:31 ஒரு நிமிடம் கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் அடுத்ததா திருச்சி கீழப்புலிவார் ரோட் ஸ்ரீ ராமதீபம் கேட்டிருக்கிற பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

101.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில அடுத்ததா திருச்சி ஐயப்பன் நகர் சாந்தி பிரபாகரன் கேட்டிருக்கிற பாடல் என்ன தவம் செய்தேன் திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததா கேரளா கூட்டுநாடு கருப்புசாமி அவர்கள் கேட்டிருக்கிற பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிணைஞ்சிருக்கிறோம். இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததா துறையூர் மாராடி ரமேஷ் அவர்கள் கேட்டிருக்கிற பாடல் ஆடி வரும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

0: ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரல் பதிவு அனுப்பியிருக்கிறது யாருன்னு பார்க்கலாம்.
1: சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ராமதி அருமணி. எனக்கு பிடித்த பாடல் தரிசனம் படத்தில் இது மாலை நேரத்து மயக்கம் என்ற பாடல். நன்றி, வணக்கம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் நிறைவா பாடல் கேட்டிருக்கிறாங்க கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி. இவங்க கேட்டிருக்கிற பாடல் பாலூட்டி வளர்த்து கிளி திரைப்படத்திலிருந்து.

இன்னைக்கு நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன். பண்பலையில் இனி சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 வரை கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசியெழில்மணி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலி ஏற்றி உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. பார்வைகள் மோதலால் பாவையின் வசம் போனது இதயம், நெஞ்சுக்குள் எப்போதும் நினைவலைகளால் ஆரம்பம் புதிய உதயம்.

தொடரும் பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன், ஸ்வர்ணலதா, ஜிவி பிரகாஷ், பாம்பே சாரதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். விடியல் பிறந்தும் ஏன் இந்த மயக்கம்? ஏதோ காரணம் உள்ளுக்குள்ளே.

0: மூன்றில் ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் தேனி குஞ்சரம்மா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: கொக்கு ஒரு கண்டு கொக்கு சீவ கொக்கு

0: தொடரும் பாடல் தேவா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் விஜய் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. எண்ணத்தை எழுத்தாக்கி உன்னிடம் கொடுத்தேன், அதில் என்னையே கொடுத்தேன்.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்

0: please love me, my love.
1: அடுத்து பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து சுனந்தா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. மழலையால் மயங்கியது மனம்.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை சிவாசி. இதயத்தில் நுழைந்தாய், விழுந்தது நான்.

அடுத்து ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அனுராதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை, உன் அழகிற்கு ஏது இல்லை.

0: தொடர்வது காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து. தேவா இசையமைத்து பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி.
1: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

அடுத்து தொடரும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. மழலையாய் ஆனது மனம் நீ அன்னை போல் திரிந்ததால்

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ், எஃப்எம்பி மணிமாறன் மணலி மாறன், எம் முனிராஜ் முனிராஜம், ஸ்ரீதேவி முனிராஜ் தருமபுரி, பழனி பாரதி ஐயப்பந்தாங்கள்,

ஹேமலதா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தியாகராய நகர் ரங்கராஜன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பொன்னேரி கலில் அகமத், நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து வாலி ஏற்றி ஏ ஆர் ரமான் இசையமைத்து பாடியது.

0: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: காற்றின் மொழி.

0: அத்தான் அத்தான் படிகள் பார்க்க தெரித்ததையா மனைவியம்மா மலையை போலே உழந்த காதல் மறந்து போகுமா சொன்ன வார்த்தை மாறுமா என்னை பார்த்த கண்ணு வேற பெண்ணை பார்க்குமா
1: கிட்ட நெருங்க நெருங்க நெஞ்சும் உருகுது காதல் இன்னைக்கு மீது இன்பம் பெருகுது காதல் இன்னைக்கு மீது இன்பம் பெருகுது கிட்ட நெருங்க நெருங்க நெஞ்சும் உருகுது காதல் இன்னைக்கு மீது இன்பம் பெருகுது உன்னை பார்த்த கண்ணு வேற பெண்ணை பார்க்குமா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

நேர்லை நிலையத்தில் நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது மீரா திரைப்படத்திலிருந்து எம சுப்புலட்சுமி குழுவினர் பாடியது. இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

அடுத்து சிவகவி திரைப்படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியது. பாடலை இயற்றியவர் பாபநாசம் சிவன், இசை ஜி ராமநாதன்.

0: இதுவரை திரை இசையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் டி கே எஸ் சுவாமிநாதன்.

0: கே எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: திருநாகேஸ்வரம் டி ஆர் சுப்பிரமணியம், திருக்கருகாவூர் டி டி சிவகுருநாதன் ஆகியோர் தவில்.
0: ஸ்ரீ கணபதி நீ சேவிம்பராரே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் டி கே எஸ் சுவாமிநாதன், டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த ராமநன்னு புரோவரா தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் டி கே எஸ் சுவாமிநாதன், டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: திருநாகேஸ்வரம் டி ஆர் சுப்பிரமணியம், திருக்கருகாவூர் டி டி சிவகுருநாதன் ஆகியோர் தவில்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம். பாடியவர் ஷியாமலா சிவராமன்.